எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில் குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில் மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில் வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில் நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த ஒரு தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் உள்ள கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? நீங்க எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்னாச்சு? டாக்டர் நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க சிறுமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இருமுன இருமும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இருமணும். அப்படி இல்லாட்டி இருமிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இருமுன்னா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க சிறுமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இருமினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இருமணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிபி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
0: ஆமா நாங்க இவங்களுக்கு போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல. இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போகக்கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது. அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா. அங்கெல்லாம் போக கூடாது. அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னுக்காங்க. எல்லாரும் உன்னதானா பாப்பாங்க.
3: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
0: அவங்க போட்டோம். அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல?
3: ஆமாண்டா.
0: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
3: சரிடா. இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்தான்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன் அம்மா.
0: சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முறை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முறைக்கும் 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முறை போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சார்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. இன்னும் அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் நீ வேண்டாம். எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா. என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லமா, வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: ஐயோ
0: நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: தொடர்ந்து விட்டுறேன்மா.
0: என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட். நம்ம யூஸ் பண்ற வாட்டர், தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் boiled water. Mineral water வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிசன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: Welcome back listeners, you're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

வணக்கம். வாழ்க்கை துணைநலம் அதிகாரத்தில் 7வது குறளை இன்று காண்போம். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இங்க வள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்லுகின்றார். இந்த காவல் என்று சொல்வது, அதாவது வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்தால் பெண் பாதுகாப்பாக இருப்பாள் என்று சொல்வது போன்ற ஒரு மடத்தனமான ஒரு நம்பிக்கை, மூடத்தனமான ஒரு விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஏன் என்று சொன்னால், மனம்தான் காவலா இருக்கணும். என் மனதிலே நான் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நினைக்கணும், அப்பதான் நான் ஒழுங்காக இருக்க முடியும். நீங்க என்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டுறதுனால நான் ஒழுங்கா இருக்க முடியாது. அதான் சாதாரணமா சொல்லுவார்கள், தவறான பாதையில போக வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண் நீங்க வீட்டுல போட்டி வச்சா கூட ஜன்னல் வழியா அடுத்த வீட்டுல யாரையாவது பார்த்து கூட தவறி போய்விடலாம். அதே நேரத்துல நீங்க சுதந்திரமா விட்ட பெண் ஒழுங்காக இருக்கலாம். ஏன் என்று சொன்னா, இந்த கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடியது புறநிலையில வரக்கூடாது, பிசிக்கலா வரக்கூடாது, மனதில தான் வரணும். அந்த லகான் என்று சொல்லக்கூடியது அந்த கயரை நம்ம மனசுக்கு தான் போடணும், மனதை தான் கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். பெண்களை அடக்கி வைக்கக்கூடிய சிறை காக்கும் காப்பு, மகளிரை கட்டுக்காவலுக்குள்ளே கட்டுப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற காப்பு, அந்த சிறை என்று சொல்லுவது எந்த பயனையும் செய்யாது. எவன் செய்யும், அது எந்த பாதுகாப்பையும் தராது. வள்ளுவர் இதை வந்து எவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டார். இன்றைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம், பெண்களை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்க முடியாது, பெண்களை நம்ம சுதந்திரமா விடுகின்றோம். நம்முடைய பெண்கள் கல்லூரிக்கு வருகின்றார்கள், கல்லூரியிலிருந்து பல இடங்களுக்கு செல்கின்றார்கள், வேலைக்கு போகின்றார்கள். இன்றைக்கு ஆணுக்கு சரிநிகர் சமானமாக எல்லா துறையிலும் பெண்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நீ வந்து இருட்டின் அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது, இல்லை என்று சொன்னால் நீ தனியாக போகக்கூடாது, நீ வந்து இப்படி ஆண்கள் இருக்கிற இடத்துல உட்காரக்கூடாது, முடியாது. நம்ம பார்க்குறோம், இன்றைக்கு வந்து ஒரு பஸ்ஸில் போகும்போது கூட ஒரு காலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி இருக்கைகள்லாம் இருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்குறோம், பல பெண்கள் ஆண் பக்கத்தில் ஒரு இருக்கை இருந்தால் நம்ம உட்கார்ந்து விடுகின்றோம். ஏன்னா எத்தனை நேரம் ஒரு பெண் நின்று கொண்டு இருக்க முடியும், அவள் கையில் இருக்கிற பலுவையும் தூக்கி கொண்டு. இல்லை நாம் ஒரு ரயில் பயணம் செய்கின்றோம், இல்லை விமான பயணம் செய்கின்றோம். தனியாக ஒரு பெண் கடல் தாண்டி இப்போ எவ்வளோ இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருகின்றார். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் அப்பாவோ கணவனோ போய் கொண்டு விட்டு விட்டுலாம் வர முடியாது. முன்காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னு சொன்னால் அது முடிந்தது, அப்பாவுக்கும் நேரம் இருந்தது, கணவனுக்கும் நேரம் இருந்தது, கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டு விட்டு வரக்கூடிய கணவன்மார்கள் இருந்தார்கள். ஆனால் இப்போ இது நம்ம பார்க்கின்றோம், அந்த நிலைமை இல்லை. குழந்தைகளை கூட நம்ம தனியாக தான் அனுப்புகின்றோம் என்று பார்க்கின்றோம். அப்போ காலத்துக்கேற்ப மாறுகின்றோம். இன்றைக்கு நமக்கு புரிந்த இந்த விஷயத்த வள்ளுவர் அன்றைக்கே சொல்லிவிட்டார். பாதுகாப்பு என்பது நீ பக்கத்தில் செக்யூரிட்டி அனுப்புறதோ, போலீஸில் சொல்லி போலீஸ் பாதுகாப்பு போடுவதோ, இல்லை பெரிய நவத்தால் பூட்டை பூட்டி அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்பதுனாலையோ அந்த பெண் பாதுகாப்பாக இருக்கல. அவள் எப்போ பாதுகாப்பாக இருக்கிறாள் என்று சொன்னால், அவன் நினைக்கணும், அவன் மனசுக்குள்ள நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் வாழ்வேன், இது தவறு என்று அவன் மனசுக்குள்ள நினைக்கணும். நினைச்சாதான் பாதுகாப்பு. இல்லாமல் நீங்கள் வெளியில் எவ்வளவு செக்யூரிட்டி போட்டாலும் அவள் மனம் திரிய வேண்டும் என்று சொன்னால், மனம் சபலப்பட வேண்டும் என்று சொன்னால், அப்போ உங்களுடைய பாதுகாப்பெல்லாம் தம்பிடிக்கு பிரயோஜனம் இல்லை என்று இங்கே சொல்லுகின்றார். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், நீங்க இப்படி சிறை மாதிரி அவளை ஒரு அறைக்குள்ளே பூட்டி காத்து கூட புக முடியாம வச்சா கூட அது வந்து எந்த பாதுகாப்பையும் தராது, அது வந்து ப்ரூஃபே கிடையாது, இட் இஸ் நாட் அட் ஆல் சேஃப் என்று சொல்லி, அதனால என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றார். எவன் செய்யும், மகளிர் அந்த பெண்கள் நிறை காக்கும் காப்பே தலை, தங்களுடைய உள்ளத்திலே நான் ஒழுக்கத்தோடு இருப்பேன் என்று உறுதியாக நின்றார்கள் என்று சொன்னா அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. அந்த அதனாலதான் நீங்க வந்து ஒரு ஆணும் பெண்ணும் கூட ஒரே அறையில இருக்கலாம், அவர்களுக்கு மனதிலே உறுதி இருந்தால், அந்த மனக்காப்பு மன நிறை இருந்தது என்று சொன்னால் அதுதான் சிறப்பானது என்று அன்றைக்கே வள்ளுவர்
இன்றைக்கு நாம் சொல்வதை அன்றைக்கே சொல்கின்றார். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் கேட்கிறார்கள், நான் ஒரு ஆணோடு பேசினால் தப்பா? ஒரு ஆணோடு நான் ஸ்கூட்டர்ல பின்னால உட்காந்து போனா தப்பா? ஒரு ஆணோடு நான் சரிசமமாக வேலை செய்தேன், இரவு நேரத்தில் போய்விட்டு வந்தேன் என்று சொன்னதுனால நான் தவறு செய்தவள் என்று நீங்க எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு என்னுடைய வேலை அதையெல்லாம் எதிர்பார்க்கிறது என்று சொல்லி தன்னை நியாயப்படுத்துகின்றான், ஜஸ்டிஃபை பண்றான். இதை வள்ளுவர் அன்னைக்கே ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த பாதுகாப்பு, இந்த ஒழுக்கம் என்பதெல்லாம் மனக்கட்டுப்பாடு ஐயா. நீ வீட்டுக்குள்ள அவளை கட்டுப்படுத்தி வைப்பதனால வராது, அவ மனசுக்குள்ள இருந்துதான் வரணும். நான் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று சொன்னா நான் நினைக்கணும், நீங்க நினைச்சதுனால நான் ஒழுங்காக மாட்டேன். நான் நினைத்தாதான் ஒழுங்காகுவேன். நான் ஒழுங்காக இருக்க வேண்டும், நான் உண்மை பேச வேண்டும், நான் பொய் பேசக்கூடாது, நான் நல்லவளாக இருக்க வேண்டும், எல்லாம் நான் நினைக்கணும். நீங்க நினைச்சதுனால அது நடக்காது. அப்ப இது எங்கேருந்து வரணும்? எங்கிட்டேந்து வரணும். அப்போ அந்த பெண்ணிடம் இருந்து வந்தாதான் பெண் அந்த நிறை, அந்த உணர்வு, அந்த கட்டுப்பாடு இருந்தாதான் வர முடியுமே தவிர, நீ அவ காலில் கையில சங்கிலியை போட்டு கட்டி ஒரு அறையில போட்டு சிறை வைத்தால் கூட அது நடக்காது என்று ரொம்ப அழகாக வள்ளுவர் இங்கே அந்த ஹியூமன் சைக்காலஜியை புரிய வைக்கின்றார், உணர வைக்கின்றார். நன்றி. நாளைப்பா

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but nine long lives. That's right. I can give life to nine other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to nine other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாம், நிச்சயமாக வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா, மகிழ்ச்சியாக வாழறோமா, இல்லை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிடுறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது, வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லலை, வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களாக நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சின்ன நூல் கொண்டா நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மா குமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. வாழ்க்கை வாழறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கலாமா? வணக்கம் சகோதரி. எம்ஓபி சமுதாய வானொலிக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்காக முன் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்கள் சார்பா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து கண்ணால பாக்குறோம் சில விஷயங்களை, காதால கேட்குறோம், வாயால பேசுறோம், நுகர்றோம், ஸ்பரிசிக்கிறோம். பட் இந்த ஐம்புலன்களே நம்ம வாழ்க்கையில பல விஷயத்துக்கு, அதாவது வந்து பல தோல்விகளுக்கும் சரி, பல வேண்டாத சில விஷயங்களை நம்ம சிக்கி தவிக்கிறதுக்கும் காரணமாயிடுது. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன், இல்லை ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறேன், அதுக்கான பதிலை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அது நமக்கு வந்து முதல் தடவை பார்க்குறோம், ஆனால் திரும்ப திரும்ப திரும்ப அந்த பார்க்கறதுலேயே நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம முனைய ஆரம்பிச்சிடுறோம், அதாவது அடிக்ட் ஆகிடுறோம். சின்ன சிம்பிளாக சொல்ல போனோம்னா, குழந்தைங்க வந்து ஒரு வீடியோ கேம் பார்க்குறாங்க, டெலிவிஷன் பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து முதல் தடவை பார்க்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் 3 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக அடிக்ட் ஆகிடுறாங்க. பெண்கள் கூட வந்து சீரியல் பார்க்குறாங்க, மூவிஸ் பார்க்குறாங்க, அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்குறது இல்லாமல் பொழுதை போக்குறதுக்கான ஒரு சாதனமாக மாறி வாழ்க்கை நேரத்தை அதில் தொலைக்க தொடங்கிடுறோம். நமக்கு நல்லா தெரியுது இது வந்து இது பார்க்குறதுனால நமக்கு இதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு, பட் அதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ என் கண், என்னோட நான் எதை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் பார்க்கணும், எதை பார்க்க வேண்டாம் இது போதும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதுக்கு வந்து என்னுடைய கண் என் கட்டுப்பாடில் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இல்லை நேயர்கள் பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான விளக்கம் நீங்கள் கொடுக்குறீங்க, எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது?
1: நாம் இந்த உலகத்தோட தொடர்பு கூட நம்முடைய புலன்கள் மூலமாக தான். புலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக நாம் நினைக்கிறது 5 புலன்கள். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்து கண்கள், கண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. அதுக்கப்புறமா
2: கேட்கிறது காதுகள், அதுக்கப்புறமா வாய் பேசுறது, அதுக்கப்புறமா நுகர்வது, அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுறது உணர்வது. ஸோ இப்படி 5 புலன்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வந்து வகிக்கிறது. 5 புலன்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இந்த 5 புலன்கள் வந்து நமக்கு வந்து சாதகமாக பயன்படுகிறதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நாம் இந்த 5 புலன்களை சரியான வழியில் பயன்படுத்தலை அப்படின்னா நமக்கு எதிராகவும் பயன்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நமக்கு எதிராக பயன்படுகிறது, நமக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 5 புலன்கள் வந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், அதை நாம் உதவி செய்யறதுன்னு சொல்லுவோம். இதே 5 புலன்கள் மூலமாக என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக எனக்கு துக்கம் வருது அப்படின்னா அதை நாம் என்ன சொல்லுவோம்னா, எனக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நாம் சொல்லணும். இப்போ இன்றைக்கு நாம் வந்து புலன் அடக்கும் சக்தியை பற்றி நாம் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. புலன்களை நாம் அடக்கணும், புலன்களை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி நாம் நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறோம், நிறைய கேட்குறோம், நிறைய படிக்கிறோம். ஆனால் புலன்களை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து கொள்வது அப்படின்றது வந்து நமக்கு தெரிவது கிடையாது. கண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம், ஆனால் அதை நம்மால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியறதில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க, கண்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், ஆனால் அது செய்ய முடியலை.

பின்பற்றப்போ அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்வது என்பது கூட வந்து நிச்சயமாக ஒரு சுலபமான விஷயமாகத்தான் இருக்கணும். ஆனால் அது செய்ய முடியல அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கணும். இப்போது பொதுவாகவே நம்முடைய புலன்கள், இந்த 5 புலன்கள் மூலமாக நம்ம வெளியில் இருக்கிற விஷயங்களை நம் கிரகித்து கொள்கிறோம், நம்ம உள்வாங்கி கொள்கிறோம். ஸோ உள்வாங்கி கொள்வது அப்படின்னா அதை நாம் யூஸ் பண்ணி நாம் வந்து எண்ணங்களை உருவாக்குறோம். கிரகித்து நாம் வந்து வெளியில் இருக்கிற விஷயங்களை வந்து பார்ப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, உணர்வதன் மூலமாக, நுகர்வதன் மூலமாக கிரகித்து கொள்கிறோம். அதை நம்ம உள்ளே வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் நாம் எண்ணங்களை உருவாக்குகிறோம். அதனுடைய அடிப்படையில் என்னுடைய நம்பிக்கைகள் உருவாகிறது. அந்த எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நாம் முடிவுகளை எடுக்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க சீரியல் பார்க்குறோம். இப்போ சீரியல் நாம் பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, டெய்லி நாம் பார்க்குறோம். ஒரு நாள் பார்க்கல அப்படின்னா கூட நமக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போ நம்ம அதை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்களை நான் உள்வாங்கி கொள்கிறேன், என்னுடைய மனதில் நான் பதித்து கொள்கிறேன். ஸோ என்னுடைய மனதில் நான் பதிச்சுக்கிட்டே வரும்போது அது என்னுடைய நம்பிக்கைகளாக இருக்கும். இப்போ நான் சீரியலில் பார்க்குற விஷயத்தில் ஏதாவது கணவன் மனைவிக்கு இடையில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை மனைவி கணவனை சந்தேகப்படுவதாக ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பார்க்கலாம். ஸோ வெளியில் போகிற கணவன் என்ன பண்ணுறானோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தில் மனைவி வந்து செயல்படுவதாக இருக்கலாம். இப்போ நான் அந்த சீரியலை பார்க்கும்போது டெய்லி பார்க்குறேன், அப்போ என்னுடைய மனதில் ஒரு தாக்கம் என்பது ஏற்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதை நான் உண்மை என்று நம்பிக்கொண்டு அதை நான் உண்மைன்னு நினச்சிட்டு என்னுடைய வீட்டிலும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் தான் நாம் வந்து பார்ப்பது அப்படின்றத வந்து மிகவும் ஒரு அதிகமான கவனத்தை நாம் கொடுக்கணும். இப்போது சீரியல் பார்க்குறது, சினிமா பார்க்குறது அது வந்து ரெண்டாவது விஷயமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில சமயத்தில் நாம் வந்து வெளியில் வந்து பல விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஒரு விபத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்கும்போது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அதை நம்ம பார்க்குறோம். ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம், வந்துடுறோம். அது வந்து எனக்கு நைட்டு தூக்கத்தை வந்து வரவிடாமல் பண்ணும். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நான் கண்களால் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய மனதில் பதிந்து விடுகிறது. இப்போ நான் வந்து கண்களை அடக்க வேண்டும் அப்படின்னு நாம் எப்படி சொல்கிறது, பார்க்கவே கூடாது அப்படின்னு நாம் எப்படி சொல்ல முடியும், கண்களை வந்து மூடிக்கொண்டு இருக்க முடியாது, பார்க்காமல் இருக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் நாம் பார்க்கணும், ஆனால் பார்ப்பதன் அடிப்படையில் என்னுடைய மனம் செயல்படக்கூடாது. ஸோ இதுதான் நாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்றது. இதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நாம் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஸோ நாம் வந்து எதை பார்க்குறோம் என்பது முக்கியம் கிடையாது, எதை பார்த்தாலும் அது என்னுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதில் ஒரு கவனத்தை வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மனதிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், இது வந்து சரி, இது சரியில்லை. இதை பார்த்தாலும் அதை எதற்காக பார்க்கிறோம், இப்போ பொழுதுபோக்குக்காக பார்க்குறோம் அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப நம்முடைய மனதுக்கு சொல்லிக்கணும். ஸோ பொழுதுபோக்காக பார்க்கிற விஷயங்கள் என்னுடைய நம்பிக்கையாக ஆகக்கூடாது. அதே மாதிரி வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நான் பார்க்குறேன், அது ஒரு சம்பவம். ஸோ அந்த சம்பவத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்முடைய மனதிற்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸோ வெளியில் சொல்லக்கூடிய இந்த 5 புலன்

0: இது வந்து ஜட பொருள் தான். ஸோ இந்த இந்த அங்கங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. இந்த புலன்களை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த புலன்கள் மூலமாக எதற்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, எதன் மீது தாக்கம் ஏற்படுகிறதோ, அதை நாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதை நாம் என்ன சொல்லலாம்னா மனம். ஸோ மனதில் தான் வந்து ஒரு தாக்கம் என்பது ஏற்படுகிறது, மனதில் தான் ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. ஸோ நம்முடைய முதல் கவனம், என்னுடைய மனம் எந்தெந்த விஷயத்தினால் பாதிப்பை, என்னுடைய மனம் எந்தெந்த விஷயத்தால் பாதிக்கப்படுகிறது, எந்தெந்த விஷயத்தால் தாக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறது அப்படின்றத வந்து நாம் கொஞ்சம் செக் பண்ணி நம்ம வச்சுக்கணும்.
1: ஸோ நம்ம மனசு வந்து நம்ம கையில் வச்சிட்டோம்னா, அது பார்வையாக இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நம்மளை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜை நீங்கள் சொல்ல வரீங்க, கரெக்டாக?
0: ஆமாம், நிச்சயமாக. ஆக்சுவலாக இப்போது அதை பார்க்கணும்னு நினைக்கிறதும் மனம்தான், பார்க்கக்கூடாது என்று நினைக்கிறதும் மனம்தான். இப்போ நாம் பார்க்க வேண்டான்னு நினைக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நாம் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாததுனால பார்க்க வேண்டாம் அப்படின்றதையும் நாம் பார்த்துடுறோம். ஸோ நம்முடைய மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, மனதோடு நாம் பேசணும். இதை பார்க்கறதுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது, இதை பார்க்காததுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது அப்படின்றத நாம் சொல்லிக் கொடுக்கணும்.
1: ஸோ எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, நான் அறிவு வழி நடக்கிறவங்க இல்லை நான் மனசு வழி நடக்கிறவங்க, என் அறிவு இது சொல்லுது ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அடிக்கடி வந்து சில பேர் சொல்லுவாங்க. எவ்வளோதான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியை தொடணும்னா, வாழ்க்கையை வாடணும்னா, மனதை முதல்ல நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். மனதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, நாளை நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குறது பிரம்மா குமாரிகள் அமைப்பு. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கூட பேசினது சகோதரி ஜெயா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கினது MOP சமுதாய வானொலி 107.8. இது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நாளைக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை

0: 97,8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்ப வி ஆர் டோட்டலி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். சோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். சோ இஃப் வி கேன் பிரிங் தி சேம் திங் அவுட் சைட் தி ஹவுஸ், வீல் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன், வீல் டெஃபினெட்லி வோன்ட் டு திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். சோ இது வந்து மனசுல வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள், அந்த ஒரு லவ் வச்சுனா வில் டெஃபினெட்லி யூ நோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். இத உங்களுக்காக வழங்குறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: மல்லிகா, நீங்க வீட்டு வேலை செய்றீங்க இல்லையா? ஒரு நாள் எப்படி இருக்கும் உங்களுக்கு? காத்தால இருந்து எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க காத்தால வீட்டுல?
4: காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு வீட்டுல வேலை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் வீட்டு வேலைக்கு. திரும்பி 2 மணி வரைக்கும் முடிச்சிட்டு சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம் டைம், திருப்பி 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும்.
3: இப்போ வீட்டுல இருந்து கிட்டக்க இருக்கா வேலைக்கு போ இடையெல்லாம் இல்ல எப்படி போறீங்க? சாப்பாடுகள்லாம் என்ன பண்ணுவீங்க?
4: சாப்பாடு அதுல 4 மணிக்கு எழுந்திருக்கும் போதே பண்ணிக்க வேண்டியதுதான். 29C முடிச்சோம், 1ஆம் தாரீக்கு வந்து இறங்க வேண்டியதுதான். அதெல்லாம் மந்தவெளியில இருந்து.
3: மந்தவெளியில ஏன் வேலை செய்யாம 1ஆம் தாரீக்கு வரீங்க?
4: பழகி போச்சு. இல்ல, 15 வருஷமா லட்சுமிபுரத்துல தானே இருந்தோம், பழகி போச்சு. அதனால அங்கேயே மாமூலா பழக்கமா பிடிச்ச வீட்டுல இருந்தே பிடிச்சி வேலை செஞ்சு வரோம். இப்ப புதுசா அங்க போய் வீடு இல்லாம அங்க போனோம், அங்க புதுசா வேலை செய்யறதுக்கு இல்ல, பழகின வீட்லயே அங்க வரோம்.
3: வீடு இல்லாம அங்க போனா புது வீடு வாங்கினீங்களா இல்ல எதுக்காக மாந்தவெளிக்கு போயிட்டீங்க? 1ஆம் தெருவுல இருந்து
4: வாடகை கொடுக்க முடியாத போயிட்டோம். 1ஆம் தெருவுல ஹவுசிங் போர்டு ஏதோ கொஞ்சம் வாங்கிக்கணும் போயிருக்கிறோம்.
3: எப்படி வீடு கட்டினீங்க? வீட்டு வேலையை செஞ்சுட்டு எப்படி வீடு கட்டினீங்க?
4: வீட்டு வேலை செஞ்சு ஹவுசிங் போர்டு வாங்கிருக்கிறோம்.
3: எப்படி பண்ணுங்க?
4: வீட்டு வேலை சேமிப்பு தான், கஷ்டப்பட்டு சேமிப்பு வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் வாங்கி திருப்பி நான் போட்ட காசை திரும்பி எடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஏதோ ரொட்டேஷன் பண்ணிக்கின்னு அது வாங்கணும். வீட்டு வேலை செஞ்சுதான்.
3: இப்ப நிறைய வீட்டுல வேலை செய்றீங்க இல்லையா? ஒரு 3 நாள் வீட்டுல வேலை செய்யப்பீங்களா? அவங்க எப்படி உங்களுக்கு பாக்குறாங்க? மரியாதையா பேசுறாங்களா இல்ல திட்டுவாங்களா?
4: எல்லாம் எனக்கு புடிச்சு போனவங்க தான் அவங்களே விடாம வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. வீட்டு வேலை செய்ய ஏதோ ஹெல்ப் பண்றாங்க, உதவி செய்யறாங்க. அதனாலதான் அவசியம் போடு என்னால வாங்க முடியுது. வீட்டு வேலைக்கு அதான் வாங்க முடியும்.
3: உங்களுக்கு எத்தனை பசங்கள்?
4: 3.
3: 3 பசங்களுக்கு படிக்க வச்சிருக்கீங்களா?
4: 3 பசங்களுக்கு படிக்க வைக்கல, 1, 9, 1, 7 அவங்கெல்லாம் மேரேஜ் பொண்ணு பசங்களாம். பொண்ணு பசங்களுக்கு பையனை படிக்க வச்சு ஏதோ வீட்டுல இருக்கிறவங்க உதவி பண்ணி படிக்க வச்சு இப்ப வேலைக்கு போறான். டிப்ளமா படிக்க வச்சு திருப்பி வேலைக்கு அனுப்பிடுறேன்.
3: எங்க வேலை செய்யற பையன்?
4: என்ன ஒரு ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்கிட்ல வேலை செய்யறான்.
3: உங்களுக்கு எப்படி இருக்கும் வேலை செஞ்ச அப்புறமா? எப்படி இருந்து உங்களுக்கு மனசுல?
4: நல்லா இருக்குது. படிச்சுட்டு வேலைக்கு போறான், ஏதோ நல்லா இருக்குது. ஏதோ கொஞ்சம் சம்பளம் கொண்டு வந்து கொடுக்கறான், சந்தோஷமா தான் இருக்குது.
3: அவங்க படிக்க வச்சு குக்குள்ள எப்படி கஷ்டப்பட்டீங்க?
4: எப்படி படிக்க வச்சது? அது ஆரம்பத்துல இருந்து 1ல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அரசாங்க ஸ்கூல்ல படிக்க வச்சேன். ரெண்டாவது இப்போ காலேஜில் வந்து முஸ்லீம் காலேஜ் ஸ்ரீ பெரம்பலூர் தாண்டி அங்கே எல்லாம் வேலை செய்யறவங்க கொஞ்சம் உதவி பண்ணி பணம் கட்டி படிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஆர்கிட்ல ஒரு வேலை அப்படியே கொஞ்சமாக வேலைக்கு போவோம். அங்கங்கே 3 மாதம் 2 மாதம் 1 மாதம் அப்படியே வேலை செஞ்சுட்டே வந்து திரும்பி இப்போ பர்மனெண்ட்டாக வேலை ஆர்கிட்ல சேர்ந்துட்டேன். அந்த கஷ்டம், அதாவது கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வருது.
3: இப்போ உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம், உங்களுக்கு இவ்வளோ வீட்டுக்கு கடை எடுத்திருக்கீங்க, அப்புறமா படிக்கிறதுக்கும் கடை எங்கேயோ எடுத்திருப்பீங்களா, அது எப்படி பண்ணுங்க கிடைக்கிற சம்பளத்துல?
4: ஏதோ கொஞ்சம் சாப்பாடுக்கு சிக்கனமா செஞ்சு மிச்சம் பண்ணி செஞ்சுக்க வேண்டியதான், என்ன பண்றது அதெல்லாம் சொல்லணுமா? வீட்டுக்கார் செக்யூரிட்டி வேலை செய்யறாரு. அவரு இப்பதான் ஏத்தினாரு, 90,000 போய் செக்யூரிட்டி சேர்ந்து இப்போ 3,500 ரூபாய். காலையில 6 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் 3,500, நைட்டு 6 மணிலிருந்து விடிஞ்சு 6 மணி வரைக்கும் நைட் டியூட்டி. ஒரு 3,000-6,000 சம்பாதிக்கிறாரு. அதையும் கூட போட்டுக்கிட்டு ஏதோ சிக்கனமா சாப்பிட்டு மிச்சம் பண்ண வேண்டியதுதான். பையனும் இப்ப கொஞ்சம் காசு கொண்டாந்து கொடுக்குறான்.
3: உங்க வீட்டுக்காரர் எந்த பழக்க இல்ல?
4: அந்த எந்த கெட்ட பழக்கமா கிடையாது, ஏதோ சாப்பாடு தான், எந்த இதுவும் கிடையாது, செக்யூரிட்டி வேலை தான்.
3: உங்களுக்கு படிக்கணும்னு தோணுதான் சின்ன வயசுல?
4: எனக்கு தோணுது படிக்கணும், நல்லா பண்ணணும், அப்பா அம்மா படிக்க வைக்கலையே, அதனால தானே வீட்டு வேலை செஞ்சு முன்னேறது.
3: இப்போ உங்களுக்கு யாரோ படிக்க வச்சுக்கிறேன்ற சொன்னா படிப்பீங்களா நீங்க?
4: இன்னும் எல்லாம் வயசாகி போச்சு, இப்போ படிப்பு எங்க முடியும்? பசங்க புருஷன் பையன் இவங்களை கவனிக்க தான் சரியா இருக்குது, படிப்புல எல்லாம் இப்ப இந்த வயசுக்கு போய் சேர முடியாது.
3: இவ்வளவு வேலை செய்யறீங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி இருக்கும் கடைசி நைட் வீட்டுக்கு போன அப்படின்னா டயர்டா இருக்கா, இல்ல சரி இன்னும் கொஞ்சம் பண்ணணும்ன்ற சுறுசுறுப்பு இருக்கா?
4: சரி 6 மணி 7 மணி ஆகுது, பஸ் புடிச்சு வீட்டுக்கு போனா டயர்டு தான் ஆகுது, வீட்டுல ஏதோ வேலை செய்ய முடியல, அப்புறம் படுத்துக்கிட்டு எஞ்சி ஏதோ எப்படி முடியுமோ அந்த வேலை செஞ்சுட்டு திரும்பி 4 மணிக்கு வந்துருக்கோம். டயர்டு தான், கஷ்டமா வேலை செய்யறோம்ல.
3: இப்போ உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா லீவ் அடிக்கடி போட முடியாது, இவ்வளவு வேலை செஞ்சா உடம்பு சரியா இல்லாம இருக்கும். அப்ப என்ன என்ன பண்ணுங்க?
4: ஊசி போட்டுக்க வேண்டியதான், மாத்திரை சாப்பிட்டுக்க வேண்டியதான், வேலையும் பண்ணிக்க வேண்டியதான்.
3: ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
4: ரெஸ்ட் இல்லாம செஞ்சு வர வேண்டியது, அதனால தான் இருந்தாலும் அது வருது.
3: இப்ப நீங்க வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவீங்களா, இல்ல யாருக்கிட்ட சொல்லி அனுப்புறீங்களா, இல்ல திட்டுவாங்க இல்லையா அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க?
4: சொல்லிட்டு போயிடுவேன், அவங்க அவங்க வீட்டுல லீவ் எடுத்துக்குவேன், கோயிலுக்கு போறமா வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன்.
3: உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணுவேன்?
4: உடம்பு சரியில்லை அவங்க கிட்ட சொல்லுவேன், போன் பண்ணி சொல்லுவேன், உடம்பு சரியில்லை இன்னைக்கு வர முடியாது அப்படின்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க.
3: சேலரி கட் பண்ணுவாங்களா போலன்னா?
4: யாரும் கட் பண்ணது கிடையாது இது வரைக்கும். அப்படியே ஒரு நல்ல வீடுதான் புடிச்சிருக்கிறேன் நானு.
3: வீட்டு வேலை பண்ற அவசியம் இல்ல, இருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது சின்ன வயசுல? என்ன பண்ணணும், எப்படி வாழ்க்கை பண்ணணும்னு ஆசை இருந்தது
4: ஆரம்பத்துல இருந்து கேக்குறீங்க? வியாபாரம் பண்ண, கூலி வேலை செஞ்ச, எண்ணெய் எல்லாம் எடுத்து போய் விக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து போய் வச்சேன், காய்கறி வியாபாரம் பண்ண, அரிசி வியாபாரம் பண்ண, எண்ணெய் வியாபாரம் பண்ண, விவசாய வேலை பண்ண ஆரம்பத்துல இருந்து. விழுப்புரம் டவுன் இல்லையா, அதாவது அந்த சைடுல கிராமம் தர்சால் குண்டூர்னு ஒரு கிராமம்,
3: அந்த கிராமம் விட்டுட்டு இந்த சென்னை இவ்வளவு பெரிய ஊருக்கு எதுக்காக வந்துட்டீங்க?
4: ரொம்ப மழை தேவையாத, ஒண்ணும் தேவையாத, விவசாய வேலையாத, வேலை கிடைக்காம சாப்பாடு கஷ்டமாகி, அதனால ரொம்ப பெரிய குடும்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால சென்னைக்கு வந்து சேர்ந்தோம்.
3: இப்ப சென்னை வந்தனால உங்க பையன் படிச்சா நல்ல வேலையில இருக்கான், இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுவான்னு தோணுது? பையன் நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் ஏற்றிதான் போவான், சம்பளம் ஏறும் எல்லாம், அப்ப என்ன பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கு?
4: டிப்ளமோ வரைக்கும் படிக்க முடிஞ்சது, அதுக்கு சேலரி கம்மி சேலரி தான் அவனுக்கு. இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு பார்வையாளரை இப்ப படிக்கிறதுக்கு திரும்பி படிக்கிறான். 20 இன்ஜினியரிங்னு ஸ்டார்ட் பண்றான் ஜூலை மாசம். மேல்கொண்டு படிப்பு இன்னும் 3 படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான்.
3: நன்றி மாலிகா.
4: தேங்க்யூ.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
0: நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேக்கறதையும் கதை எழுதுறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். வாங்களே கதை கேட்கலாம்.
2: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கது MOP சமுதாய வானொலி 107.8. எப்பவுமே ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஷ்ஷஸ் பார்ப்போம், என்ன ஸ்டேட்டஸ் வித்தியாசமாக இருக்குன்னு தானே பார்ப்போம். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு புது வகையான ஸ்டேட்டஸ் சொல்லித்தரத்துக்கு மிஸ் பிரியா ஃப்ரம் 3rd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்திருக்காங்க.
3: நான் இன்னைக்கு சொல்ல போகிறது கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு முதல்ல காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அந்த காலிஃப்ளவரில் ஜேர்ம்ஸ் அந்த புழுலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பாய்லிங் வாட்டரில் வந்து காலிஃப்ளவரை போட்டுட்டு, நீங்கள் எடுத்திருக்க காலிஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சோண்டே சால்ட்டு, தேவையான அளவு லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டால் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சைடு வந்து அதை பாயில் பண்ணுறதுக்கு வச்சுடுங்க. இன்னொரு சைடு வந்து அதுக்கு அந்த காலிஃப்ளவரை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த பேட்டரில் வந்து லைக் வந்து நீங்கள் ஒரு காலிஃப்ளவர் எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு 4 ஸ்பூன் வந்து மைதா மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டி பெப்பர், உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி சாஃப்டாகிடும் கொஞ்சம். ஸோ அந்த காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அந்த ஹாட் வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ரொம்ப நீங்கள் சூடாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரன்னிங் கோல்ட் வாட்டரில் வந்து ஓரளவுக்கு வந்து அதை அலசிட்டு எடுத்துக்கோங்க. அந்த காலிஃப்ளவரை வந்து அந்த பேட்டரில் வந்து போட்டுட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு எல்லா சைடும் வந்து கவர் ஆகிற மாதிரி பார்த்துட்டு நல்லா ஹை ஆயிலில் லைக் வந்து ஹை டெம்பரேச்சர் ஆயிலில் வந்து போட்டுட்டு ஃப்ரை பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து ஒரு பேன், ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய், 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டா போதும். ஸோ அந்த அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டே கார்லிக், கார்லிக் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பல் போட்டுக்கிட்டாலே போதும். அந்த அளவுக்கு கார்லிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அனியன்ஸ், அனியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப பொடுசாக கட் பண்ணி அனியன்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா வந்து அந்த ஆனியன் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும், வந்தோடனே நல்லா ஃப்ளேவர் வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சமையலுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன் நாமக்கும் இருக்குல்ல. ஸோ ஆனியன் வந்து எப்பயுமே போட்டு வறுக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டா இன்னும் சீக்கிரம் வந்து ஆனியன் வந்து வெந்துடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம், கேப்சிகம் வந்து எப்பயுமே நான் யூஸ்வலாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ஸ்டிக்ஸ் மாதிரி வேணும்னா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ஒரு 2-3 ஆனியன் எடுக்கிறீங்கன்னா ஒரு கேப்சிகம் போதும். ஸோ போட்டுட்டு நல்லா கேப்சிகம் வந்து ஃபுல்லாக வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு குக் ஆச்சுன்னா போதும். தென் வந்து கொஞ்சம் சோயா சாஸ், இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ் போதும். சோயா சாஸில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஹோல் டிஷ்க்கு வந்து சால்ட் ஆட் பண்ணும்போது சோயா சாஸ் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்கன்றத மனசில் வச்சுட்டு சால்ட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆக்சுவலி என்னென்னா, இந்த குண்டு மிளகா இருக்குதுங்களா அது வந்து கொஞ்சோண்டே சுடுத்தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் பண்ண போகிற கிரேவியில் ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் இதுக்குன்னு ஒவ்வொரு டிஷ்க்கும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பண்ணி உள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பப்போ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா குண்டு மிளகாவில் ஒரு சின்னதாக சால்ட் பண்ணி வினிகர் ஊற்றி அது ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து பச்சை

0: சாஸை போட்டுட்டு ஓரளவு நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா ஒரு கடாயில் போட்டு அந்த கோபி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த கோபியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. சாட்டே பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த வெங்காயமும் குக் ஆகிட்டுருக்கு, இந்த கேப்சிகமும் குக் ஆகிருக்கு, ப்ளஸ் வந்து காலிஃப்ளவரும் குக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சாட்டே பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் லைட்டாக கொஞ்சமே மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.
1: என்ன நேர்களே, இன்னைக்கு பிரியா சொன்ன டெலிஷியஸான கோபி மஞ்சூரியன் டிஷ்ஷை வந்து கேட்டு ரசிச்சிங்களா? கேட்டு ரசிச்சது மட்டும் இல்லாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஆர்ஜே சரணவி, தேர்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர்.

MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM. ತರಗತಿ

0: is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனக்கு இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி, 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தையை பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் கேட்டேன்.

0: Outright. You are listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.
1: பாருங்க

0: Happy day, folks. You are listening to 107.8 FM Community Radio, and this is your RJ Vishali. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மியூசிக். இசை இசை என்பது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவன் கூட வரப்போகிற ஒரு விஷயம். லைக் எப்படின்னா, அவன் எந்த மூடில் எந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் அவன் மூடை வந்து சேஞ்ச் பண்ணுற ஒரே விஷயம் என்னடா, மியூசிக் மட்டும்தான். இசை அவன் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அவன் ஃபஸ்ட்டு கேட்குறது என்னென்னா மியூசிக். அவன் சோகமாக இருந்தாலும் அவன் மைண்டை சேஞ்ச் பண்ண போகிறது மியூசிக் மட்டும்தான். ஸோ அந்த மியூசிக் மூலயமா வந்து கன்வே ஆகிற ஒரு ட்ராவல் ஆகிற பர்சன்ஸ் யாருன்னா சிங்கர்ஸ். ஸோ பாடகர்கள் எம்ஓபியோட அப்கமிங் க்ரோயிங் சிங்கர்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருன்னா மதுமிதா அண்ட் அக்ஷயா. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க உங்க சார்.
1: ஹலோ, நான் மதுமிதா பேசுகிறேன். நான் எம்ஓபி காலேஜில் படிக்கிறேன், பிகாம் சிஎஸ். என்னோட பேஷன் எல்லாமே மியூசிக் தான். நான் வந்துட்டு பிகாம் படிக்கிறேன், பட் மியூசிக் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அண்ட் தட்ஸ் வை ஐம் ஹியர்.
2: ஹாய், ஐம் அக்ஷயா. ஐம் ஃப்ரம் செகண்ட் பிகாம் சிஎஸ். எனக்கு மியூசிக்னா ஸ்டடீஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது, மியூசிக் இஸ் மை பேஷன். எனக்கு மியூசிக்னா அவ்வளோ பிடிக்கும், ஐ லவ் மியூசிக்.
0: ஸோ எந்த வயசுலேருந்து நீங்கள் மியூசிக் ஆரம்பிச்சிங்க?
1: மியூசிக் ஆரம்பித்ததுன்னா சின்ன வயசுலேருந்து எப்போவுமே நான் மியூசிக், ஏன்னா அம்மா வந்துட்டு கொஞ்சம் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே வீட்டில் அந்த மாதிரி. ஸோ எனக்கே அறியாமல் லைக் ஐ ஃபெல் ஃபார் இட் மாதிரி.
0: உங்கள் வயசை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா?
1: குறிப்பிட்டுனா லைக் நான் சின்ன வயசு, எனக்கு என்ன அறியாத வயசுலேருந்தே ஐ ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ
0: நீங்கள்?
2: எனக்கு வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பாடுவாங்க. ஸோ எனக்கு அந்த பேஷன் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் 3 இயர்ஸ். ஐ லேர்ன் கர்நாடிக், பட் ஐ ஸ்டாப் நவ் பிகாஸ் ஆஃப் ஸ்டடீஸ்.
0: ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிங்கிங் திறமையை வெளிப்படுத்த உங்களுக்கே தெரிய வந்ததா, இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராவது ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொவோக் பண்ணி இன்வோக் பண்ணி இது பண்ணாங்களா?
1: அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் வந்துட்டு கர்நாடிக் தான் பிடிக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க என் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னதுனால கர்நாடிக் ஜஸ்ட்டு எனக்கு கற்றுக்க வச்சாங்க. பட் எனக்கு கர்நாடிக் கற்றுக்கிட்டனால எனக்கு மியூசிக்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கே அது தெரிஞ்சது, லைக் ஆமாம் எனக்கு மியூசிக்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. சின்ன வயசுலேருந்தே அது தெரியாமல் கற்றுக்கிட்டேன், ஆஃப்டர் தென் ஐ ரியலைஸ்.
2: எனக்கு வந்துட்டு அம்மா தான் மெயின் ரோல். அம்மா தான் வந்துட்டு நீ நல்லா பாடுற, நீ கர்நாடிக் கற்றுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணது மை மாம்.
0: ஸோ ஃபேமிலியில் யாராவது சிங்கர்ஸ், கர்நாடிக் தெரிஞ்சவங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு யாராவது?
1: சிங்கிங் பேக்ரவுண்ட்லாம் யாரும் கிடையாது என் ஃபேமிலியில். பட் மம்மி வந்துட்டு வீணை வாசிப்பாங்க. ஸோ பட் கர்நாடிக் டச் இருக்கும். எங்கள் அம்மா பாடுவாங்க நல்லா, பட் ஷீ இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ட்ரெயின் சிங்கர் கைண்ட் ஆஃப்.
0: ஸோ அம்மாவுக்கு இருந்த அந்த ஆசையை பொண்ணும் அப்படியே நிறைவேற்றி வந்துட்டு இருக்கீங்க, குட். நீங்கள்? அம்மா
2: எங்கள் ஃபேமிலியில் மோஸ்ட்லி எல்லாரும் பாடுவாங்க. என்னோட கசின்ஸ் எல்லாருமே நல்லா பாடுவாங்க. அவங்க நிறையா அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் அதுலேருந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
0: ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு மியூசிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கீங்க, தட்ஸ் வெரி குட் டு ஹியர். அண்ட் உங்களுக்கு கடைசி ஐ மீன் சின்ன வயசில் ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு துணையாக ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா விஷயத்துலையும், இப்போ ஒரு உங்கள் குருக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்து வர்றது வரைக்கும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எது சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் யார் உங்களுக்கு ப்ரொவோக், ஐ மீன் ரொம்ப ஹெல்ப் பண்ணது யார் ஃபேமிலியிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ஃபேமிலியோ இல்லை அவுட் சைட் பீப்புளோ யார் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்?
1: அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப மோட்டிவேஷ்னல் டைப். எப்போவுமே என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்துட்டு அவங்க கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணி செய்ய வைப்பாங்க, அந்த மாதிரி டைப். ஸோ ரொம்ப கைண்ட் நேச்சர் அந்த மாதிரி. இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவங்க எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவ்வளோ ஸ்வீட், எனக்காக செய்வாங்க. அந்த அது எனக்கும் தெரியும்.
0: ஆப்வியஸ்லி எல்லா அம்மா அப்பாவும் அவங்க பொண்ணு நல்லா வரணும்னா அது ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அக்ஷயா.
2: எனக்கும் அதே மாதிரி தான், நான் வந்துட்டு எனக்கும் அம்மா அப்பா வந்துட்டு ரெண்டு பேருமே என்கரேஜ் பண்ணுவா, பட் அம்மா பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் இட். அவள் தான் வந்துட்டு எல்லாரையும் கிளாஸ் கூட்டின்னு போகிறதா இருக்கட்டும், இல்லை எனி காம்படிஷன் கூட்டின்னு போகிறதா இருக்கட்டும், அவள் தான் மெயின் ரோல்.
0: ஸோ எல்லா வீட்லேயும் அம்மா வந்து மல்டி டேலண்டட்னு வாங்க. ஆப்வியஸ்லி சேம் கோஸ் வித் அக்ஷயாஸ் மாம் அண்ட் மதர்ஸ் மாம் டூ. அண்ட் இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, எப்போ எந்த வயசுலேருந்து நீங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க?
1: ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அறியாத வயசுலேருந்து ஆக்சுவலி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நானாக எனக்கு மியூசிக் லவ் வந்து அறிஞ்சு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்னால் ஆக்சுவலி நான் டென்த்து 11th தான் நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மில் நிஜமாக ஏறினேன். பட் சின்ன வயசில் அது அறியாதமா, அது சும்மா சின்ன வயசுக்கு பண்ணது. பட் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இப்போ கூட இருக்கும், அது அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஸ்டேஜ் ஏறினது அப்படின்னா 11th தான், 11th ஸ்டாண்டர்ட்.
0: ஸோ அப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டெல்லாம் ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்ல வரீங்க?
1: இல்லை, ஃபேஸ் பண்ண முடியல. பட் என்னை கூட இருக்கவங்க என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க, என்னால் முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் என்னால் பண்ண முடியுது சார்.
2: நீங்கள் எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு 2006 நான் சூப்பர் சிங்கர் போகிறேன். அங்கே வந்துட்டு நான் ஃப்ரம் 2006 ஐ வாஸ் ட்ரைங், ஐ வெண்ட் அப் டு 5th ஸ்டேஜ் அண்ட் ஐ டிட் வெல், பட் ஐ காட் ரிஜெக்டட்.
0: பரவாயில்ல, முயற்சி திருவினையாக்கும் என்பது உங்கள் விஷயத்தில் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன்.
2: ஆனால் 2006 ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வர வரைக்கும்

0: நல்லா பாடுனீங்க. ரியலி ஐ திங்க் எல்லாருமே மோட்டிவேட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் என்பது வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். எப்போ நம்ம மியூசிக் கேட்டாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுவோம். அதனால எப்போவுமே மியூசிக் பண்ணுறவங்களும் சிங்கர்ஸும் ஒரு ஹாப்பி பர்சன் அண்ட் மற்றவங்களையும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் ஆக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங், நீங்கள் எத்தனை பேரை சந்தோஷமாக ஆக்கியிருக்கீங்கன்னு உங்களுக்கு எனக்காவது ஃபீல் ஆச்சா?
1: எத்தனை பேருன்னு இல்லை கணக்கு, பட் எவ்வளோ பேர் ஆகுறாங்கன்னு முக்கியம் இல்லை, பட் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, பார்க்குறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, எனக்கு அதான் முக்கியம்.
0: நீங்கள் அக்ஷயா?
2: எனக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நான் பாடினதை வச்சு அவங்களும் சாட்டிஸ்ஃபையாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்.
0: ஸோ சின்ன வயசுலேருந்து பாடுறேன், சின்ன வயசுலேருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறீங்க, பட் இது வரைக்கும் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா?
1: அவார்ட்ஸுன்னு சொல்லும்போது ஸ்கூல்லாம் என்னோட இம்பார்ட்டன்ட் ரோல், என்னை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணது டு மியூசிக் வேர்ல்டு எவ்ரி திங். அவங்க எனக்கு ஒரு பேண்ட் கிரியேட் பண்ணாங்க, அண்ட் தே ஷோட் மீ மெனி ஸ்டேஜஸ். எனக்கு வெளியில் போய் நிறைய பாடினேன், ஏன்னா நான் எப்போவுமே ஸ்கூலுக்குள்ளேயே பாடிட்டு இருந்தேன். சர்ச் பார்க், சீக்ரெட் ஹார்ட் சர்ச் பார்க்கில் படித்தேன். என் ஸ்கூல் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்க, அதனால நிறைய பேண்ட்ஸ் போயிருக்கேன், ஸ்டேஜஸ் ஏறியிருக்கேன், குயர் கேண்டில் பேண்டில் இருந்திருக்கேன். இது கேரளாவுக்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் குயர் போய் வி ஒன் செகண்ட் பிளேஸ், அண்ட் ஒரு டிவைன் காம்படிஷனில் ஐ காட் செகண்ட். அண்ட் ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா மேடம் கண்டக்ட் பண்ண கிறிஸ்மஸ் காம்படிஷன்லையும் ஐ டுக் பிளேஸ், அண்ட் அது தவிர கல்ச்சுரல்ஸ் எல்லாத்தையும் ஐ டுக் பிளேஸ். அண்ட் பேண்டில் நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கூலோட எல்லா சிங்கிங் காம்படிஷன்ஸுமே கண்டிப்பாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்போச்சர். என்னோட சிங்கிங் வேர்ல்டு கொண்டு போனது வெரி பிக் கான்ட்ரிபியூஷனாக என்னோட ஸ்கூல் தான் சொல்லுவேன்.
0: ஸோ லைக் த சே கோஸ், ஸ்கூல்ஸ் ஆர் தி பேசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி இட் கேவ் யூ எக்ஸ்போஷர். ஸோ அக்ஷயா, நீங்கள்?
2: எனக்கு ஸ்கூலில் ஃபுல்லாக ஒன்லி ஸ்டடீஸ் தான், நான் சிங்கிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்போது பிகாஸ் ஆஃப் ஸ்டடீஸ். ஆனால் நான் அது தவிர ஒரு ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன், அது ஒரு ஃபாரின் அட்வர்டைஸ்மெண்ட்காக நான் ஒரு ஜிங்கிள்ஸ் பாடினேன். அது வந்துட்டு அங்கே ஃபாரினில் அட்வர்டைஸ்மெண்ட்

0: ரிலீஸ் பண்ணாங்க.
1: ஸோ அந்த ஜிங்கிளில் ஒரு டூ லைன் ஞாபகம் இருக்கா? சரி ஓகே. ஃப்ரம் அதை தவிர ஜிங்கிள் மறந்துடுச்சுன்னா யூ கேன் சிங் அ சாங் ஃபார் அஸ்.
0: நான் சின்ன தாயவள் ஃப்ரம் தளபதி பாடுறேன்.

0: One main thing, I dedicate this song to my mom.
1: Wow. So, amma kandi romba anboda paadi irkinga. So, ungalku vandu first stage performance eppadi pannenra andha nyavagam iruka innum?
2: ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் என்னால் சுத்தமாக மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் சிங்கிங் குரூப்பில் தான் ஸ்டேஜ் ஏறினேன். சோலோவாக பாடினது வாஸ் வெரி மெமரபிள். குரூப்லேயும் நான் நிறைய ஏறினேன். அதுக்கப்புறம் எனக்கு பழகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் வெரி நர்வஸ் அண்ட் என்னால் மறக்கவே முடியாது.
1: எப்படி ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ண முடிஞ்சது?
2: ஆடியன்ஸ் என்னால் பார்க்கவே முடியல, எனக்கு அப்படியே தண்ணியாக வந்துச்சு கண்ணில். அப்புறம் என்னோட டீச்சர்ஸ் தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. என்னோட குரூப் மேட்ஸும் என்னை நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஃபேஸ்.
1: ஆல்வேஸ் எவ்ரி ஒன் வில் பி ஸோ சப்போர்ட்டிவ் டு அஸ்.
0: எனக்கு சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் வேறு. ஸோ ஆடியன்ஸ் வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு அப்படியே நடுங்கிட்டே இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் வென் ஐ வாஸ் கோயிங் ஆன், அது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பழகிடுது.
1: ஓகே. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ எங்களுக்காண்டி ஒரு பாட்டு பாடலாமே?
2: ஷூர், பாடலாமே.

0: ஸோ தட் வாஸ் அ குட் ஒன். ஸோ இவ்வளோ இவ்வளோ இது பண்ணக்கப்புறம் உங்கள் இன்ஸ்பிரேஷன் யாரும் கேட்கவே இல்லையே. உங்களோட இன்ஸ்பிரே சின்ன வயசுலேருந்து லைக் இவங்கள பார்த்து தான் நம்ம இவங்கள மாதிரி தான் வரணும், இவங்களால தான் நீங்கள் சிங்கிங் ட்ராக்கே எடுத்தீங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு
1: இன்ஸ்பிரேஷன் சொல்ல போனால் ஏஆர் ரஹ்மான் வாஸ் மை பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் ரிஹானா, எனக்கு ரிஹானா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ மாதிரி வாய்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஐ ரியலி அடோர் ஹர்.
2: எனக்கு வந்துட்டு எப்பயுமே இளையராஜா தான், இளையராஜா தான் பெஸ்ட்டு. அவரை பார்த்து தான் நான் இந்த மாதிரி அவர் என்னென்ன அழகாக மியூசிக் போட்டிருக்காரு, அவர் சாங்ஸ்லேருந்தே நான் ஆக்சுவலாக கற்றுட்டேன் எல்லா மியூசிக்கும். எனக்கு அவர் சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மை இன்ஸ்பிரேஷன் வாஸ் இளையராஜா.
0: ஸோ எவர் கிரீன் இளையராஜா அப்கமிங் ஜெனரேஷனையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டுருக்காரு. மோஸ்ட் மியூசிக் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர்
1: மோஸ்ட் ஃபேவரட்னா ஏஆர் ரஹ்மான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக எனக்கு அனிருத்தும் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. அனிருத் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.
0: ஸோ அனிருத் ஆல்சோ இஸ் கிவிங் அன் இம்பாக்ட் ஆன் எவ்ரிபாடி. சிங்கர்ஸ்
1: எனக்கு ஸ்ரேயா கோஷல் ரொம்ப பிடிக்கும். அண்ட்
2: எனக்கு வந்துட்டு மியூசிக் டாக்டர்னா இளையராஜா மட்டும்தான். ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் பிடிக்கும் பட் இளையராஜா தான் மோஸ்ட் ஃபேவரட். சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ட் ஸ்ரேயா கோஷல்.
0: இது வரைக்கும் செலிபிரிட்டிஸோட ஏதாவது பிக் கான்சர்ட் ஆர் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்கீங்களா?
1: செலிபிரிட்டிஸோட பண்ணதில்ல, அது ட்ரீம்ஸில் தான். இனிமேல் ரியாலிட்டி ஆகும்னு
0: நம்புகிறேன்.
2: இல்லை பண்ணதில்லை பட் இனிமேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறேன்.
0: யா ஹோப்ஃபுல்லி, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் டு சீ தட். இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத திடீர்னு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அன்எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா?
1: அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்கூலில் வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. எப்பவுமே குரூப்பில் தான் பாடிட்டுருப்பேன். அன்னைக்கு எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக சோலோ பாடணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு மெயின் பார்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப நடுங்கிடுச்சு பட் நான் அது அந்த பர்ஃபார்மன்ஸ் இட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட். லைக் எல்லோரும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, லைக் ஹோல் ஸ்கூல் என்கிட்ட வந்து நீங்கள் அன்னைக்கு சூப்பராக பாடினீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு என்னோடய ஜூனியர்ஸ்லேருந்து என்னோடய சீனியர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி.
2: நான் நம்ம காலேஜ் தமிழ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஃபஸ்ட் இயரில் ஒரு சான்ஸ் கிடச்சிது ஜெயின் காலேஜில் போய் பாடுறதுக்கு. எனக்கு அப்போது என்ன சாங் லிரிக்ஸ் ஒன்றுமே தெரியாது. நான் போய் கரெக்டாக ஸ்டேஜில் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா தான் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வர கிடச்சது. அழகாக இருக்கு காமெடி.
0: ஸோ அன்எக்ஸ்பெக்டிங் டூ கிவ் அ பிக் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, குட். குரூப் சிங்கிங் வந்தாலே சம்டைம்ஸ் கான்ட்ரவர்சிஸ் நடக்கும், லைக் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வித் த குரூப் பீப்புள் நடக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
1: குரூப்
0: ஐ யூ ஆல்வேஸ் கன்வீனியன்ட் வித் தி குரூப் பர்ஃபார்மன்ஸஸ்?
1: ஆ, எனக்கு நான் வந்துட்டு எப்போவுமே பேண்ட், ஐ ஹேட் அ பேண்ட் இன் ஸ்கூல். எல்லாருக்கும் வி ஹேட் மெயின் பார்ட்டிசிபண்ட்டு, ஒருத்தர் லோ எடுத்துப்பாங்க, இன்னொருத்தர் ஹை, ஐ வாஸ் இது சிங்கர் அண்ட் ஒருத்தர் கிட்டார்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ ஐ டென்ட் ஹாவ் அ ப்ராப்ளம். நம்ம காலேஜ்லேயும் இட் வாஸ் குட். ஏன்னா ஐ ஹேட் மெனி சான்சஸ் டு ஸ்டேஜ் வித் குரூப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி வித் இட்.
2: எனக்கு குரூப் வந்துட்டு அவ்வளோவா ஒத்து வராது, பிகாஸ் எனக்கு சோலோ தான் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ அபிலாஷா ஜங்காருக்கெல்லாம் இது பண்ணதுனால எனக்கு குரூப் கொஞ்சம் இப்போ கன்வீனியண்டாக இருக்கு.
0: ஸோ உங்களுக்கு அது பழக்கம் ஆயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ சிங்கிங் பற்றி பேசிட்டோம். இப்போ வந்து ஒரு சின்ன மாற்றம் இல்லை, ஒரு சின்ன பாதை மாற்றம் என்னென்னா, இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ்னால் அதான் இங்கிலீஷ் ஆல்பம்ஸ் எனக்கு பிடிக்கும். தமிழில் சொல்லப்போனால் இப்போது ரீசெண்டாக ஹிப்ஹாப் தமிழன் அப்புறம் அவங்கெல்லாம் வராங்க. ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னடா அப்படின்னு இருந்துச்சு, பட் எனக்கே அட்ராக்டிவாக தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் யோசிக்க பார்த்தா அவங்க தே ஆர் இம்பாக்டிங் தமிழ் இன் அ வே தட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் திங். எனக்கு அது அந்த அந்த திங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க.
2: மது செட் எனக்கும் ஹிப்ஹாப் தமிழை ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்துட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே இண்டிபெண்ட்டாக ஆல்பம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அது வந்துட்டு நம்ம ஹிப்ஹாப் தமிழை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே இண்டிபெண்ட்டாக ஆல்பம்ஸ் க்ரியேட் பண்ணி நம்மள மோட்டிவேட் பண்ணுறாங்க. அந்த ஆல்பம்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு.
0: ஹிப்ஹாப் தமிழாக கூட எல்லாரும் ஒரு ரெவல்யூஷனரி பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. யா they give a great impact and avanga most of focus pandrathu epovume tamil tamil tamil adu oru nalla vishayam ellarkum ipa westernization romba mukkiyama pochu ipa indha maadhiri oru thar vandu tamil patti perumaiya pesra vishayam vandu romba nalla irukku. Thank you Adi. So ivlo pesna nalla Adi is always famous for rap. So ungalku rap na enna adu eppa vandhuchu edhaadhu oru idea iruka?
1: இல்லை
2: அதை பற்றி ஐடியா இல்லை. பட் ராப்னா
1: பிடிக்கும் தெரியும்.
2: அது எப்படி எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நாங்கள் மனப்பட பண்ணி பாடிடும்.
0: ஸோ ராப் அது வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கு. பட் எல்லாருக்கும் வந்து ராப்ன்ற விஷயம் என்னன்னு தெரியல. ஆக்சுவலி ராப்ன்னு தோணுனது எப்போன்னா ஆப்பிரிக்காவில் நீக்ரோஸ் வந்து கருப்பு இனத்தினர் வந்து அவங்களுக்காண்டி போராடும் போது இந்த விஷயம் வந்துச்சு. அவங்க வே ஆஃப் ஃபீலிங் அவங்க அடிமைத்தனத்தை வந்து அவங்க அவங்க உள்ள என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதை தான் வந்து ராப் மூலமா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ராப்ன்றது வந்து இட்ஸ் நாட் வெஸ்டர்னைசேஷன் இல்லை இது வே ஆஃப் சிங்கிங் அதெல்லாம் மட்டும் இல்லை. பட் உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா ராப் மட்டும்தான். ஸோ அப்போ வந்து நீக்ரோஸ் வந்து ஐ மீன் கருப்பு இனத்தினர் வந்து இந்த விஷயத்த யூஸ் பண்ணாங்க அவங்க அடிமைத்தனத்தை போக்குக ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்சேஷன் வந்து யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணாங்க. நம்ம நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து தப்பட்டை அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் இதை வந்து மியூசிக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் வந்து எல்லாருமே லைக் அதை கேட்க ஆரம்பிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இது பண்ண அதே மாதிரி தான் ராப்ன்றதும். இப்ப வந்து ஆதி வந்து அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஆல்பம்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சிங்கிங் பண்ணணும்னு ஏதாவது ஆசை இருக்கா?
1: இண்டிபெண்டன்ஸ் சிங்கிங் எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் ஐ வில் டூ. பட் ஆனால் இப்போ ஐ எம் நாட் ரெக்கக்னைஸ் சிங்கர்.
0: ராப் என்னைக்காவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? 107.8 ஸ்டேஷன் வந்துட்டு ஒரு வாட்டியாவது ராப் பாட ட்ரை பண்ணுங்கல்ல.
1: ராப் எனக்கு வராது பட் இண்டிவிஜுவல் சிங்கிங் எனக்கு வரும்.
0: ஓகே ஸோ ஃபர்தராக ராப் பிடிக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ ராப் பாடவும் கற்றுக்கோங்க அதை எங்கள் ரேடியோ மூலயமா எக்ஸ்ப்ரெஸும் பண்ணுங்க. ஸோ உங்களோட இதோட பாதை ஐ மீன் சிங்கிங் கேரியரை ஃபார்வர்டாக எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க?
1: நான் வந்துட்டு ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர்கிட்ட ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் சூப்பர் சிங்கரில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இந்த
0: அப்ப பிகாம் படிச்சோம் அதுதான் லைஃப் கேரியர்னு இல்லை சைட் பை சைட் நீங்க மியூசிக்கும்
2: எனக்கும் அதே தான். பிகாம் மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் என்னோட மெயின் ரோலே வந்துட்டு மியூசிக் தான். அதில் போயிட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைட் நான் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை
0: பண்ணுவேன். மியூசிக் இவ்வளோ பேசினோம் பட் இது வரைக்கும் நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை சாங் ஏதாவது எழுதியிருக்கீங்களா?
1: மியூசிக் கம்போஸ்லாம் பண்ணதில்லை பட் என்னால் மியூசிக் இல்லாமல் இருக்கவே முடியாது. லைக் சும்மாவே இருக்க மாட்டேன். லைக் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் என் மைண்டில் மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது பாடுவேன் அந்த மாதிரி. ஸோ சும்மா ட்ரை பண்ணுவேன் ஆனால் கேட்குறவங்க கேட்பாங்க.
0: அப்போ அப்பார்ட் ஃப்ரம் சிங்கிங் உங்களால் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது?
1: நான் வீணை வாசிப்பேன். ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன்.
2: நான் கீபோர்ட் வாசிப்பேன். பட் இப்போ ஸ்டடீஸ்க்காக நான் கொஞ்சம் கேப் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் திருப்பியும் கிளாஸ் போய் கற்றுக்க போகிறேன்.
0: எல்லாரும் வந்து மியூசிக்கில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் இப்போ வந்து ஒரு ஒரு பாட்டு பாட முடியுமா எங்களுக்காண்டி?
1: ஓகே.
0: ஸோ சைட் பை சைட் மியூசிக்லேயும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. தட்ஸ் அ குட் திங். ஃபர்தராக இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணி நீங்கள் கிரேட் ஹைட்ஸ் ரீச் பண்ணணும்னு வி கங்க்ராச்சுலேட் யூ. அண்ட் அதுதான் எம்ஓபி சிஆர்எஸும் 107.8 எஃப்எம்மும் விரும்புது. அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் இப்போ எங்களுக்காண்டி ஒரு சாங் பாட முடியுமா ரெண்டு பேரும்?

0: That was really an awesome song, Madhumita.
1: Thank you so much.
0: அதுல ஒரு நல்ல மெசேஜ். ரிஸ்க்கும் எடுக்க சொல்றீங்க, அதுல ஒரு சான்ஸ் எடுக்க சொல்றீங்க, as well as make a change too. And I hope every folk in Chennai or out of Chennai in Tamil Nadu will take a risk, will take a chance and make a change too. And this is a message conveyed through Community Radio 107.8 FM. So Akshaya, உங்க ஃபேவரட் சாங் ஒன்று பாட முடியுமா?
2: நான் ஒரு கர்நாடிக் சாங் பாடலான்னு இருக்கேன்.
0: ஓகே.

0: தேங்க் யூ அக்ஷயா, தேங்க் யூ ஸோ மச். இப்போ உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் கேட்கலாமா?
1: என்னோட ஃபேவரட் வந்துட்டு மூன்றாம் பிறை படத்துலேருந்து கண்ணை கலைமான இளையராஜா ஃபேவரட், அது என்னோட ஃபேவரட் சாங்.
0: ஓகே, நீங்கள் மதுமித்தா?
2: ஃபேவரட் சாங்னா அது சொல்லவே முடியாது, லைக் தௌசண்ட்ஸ் அப்படி இருக்கும். இப்போ ரீசெண்டானா ஐலேஸ் ஐலேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அதில்

தேங்க் யூ அக்ஷயா, தட் வாஸ் ரியலி அன் ஆசம் சாங். இப்போ நீங்க யாருக்காவது ஏதாவது சாங் டெடிகேட் பண்ணணும் நினைக்கிறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் யூ கேன் எக்ஸ்பிரஸ் எனி திங் த்ரூ ஆர் ரேடியோ ஸ்டேஷன் 107.8.

0: இது எங்க அம்மாக்காக டெடிகேட்.
1: Thank you, so lovely. நீங்க அக்ஷயா?
2: எனக்கு டெடிகேஷன் அம்மாக்காக தான். அம்மாக்காக ஒரு சாங். ஹரரிராரோ நான் இங்கே பாட

0: உங்க மம்மி வந்து உங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன பிளே டைம். ஓகே, என்னன்னா உங்க ரெண்டு பேருக்கும் குவிஸ், ஃபுல்லி பேஸ்ட் ஆன் சிங்கிங் தான். ஸோ நீங்க எவ்வளோ அளவுக்கு நாலேஜபிளா இருக்கீங்கன்னா, நான் ஐ மீன் ஆஸ் அ சிங்கர்ஸ் நீங்க எவ்வளோ நாலேஜபிளா இருக்கீங்கன்னா மக்களுக்கு தெரிய போகுது. ஸோ அவ்வளோ டஃபாலாம் இருக்காது, ஈஸியாக தான் கேட்க போகிறேன். ஈச் கேரிஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. அக்ஷா, சித்ரா மேமோட பெட் நேம், ஷி இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ்.
1: ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு,
2: எனக்கு தெரியும்.
0: ஓகே,
2: சின்ன கோயில் கரெக்டாக.
0: அண்ட் நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏஆரோட ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன? ட்ராமா இண்டஸ்ட்ரி.
2: ரோஜா ரைட்.
0: யா, ஹாரி ஜெயராஜ்.
2: ஐ டோன்ட் நோ.
0: நீங்க?
1: நோ ஐடியா.
0: இட்ஸ் மின்னலே.
1: ஓகே,
0: அவரோட ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் எ பிக் பேங் டு ஹிம், பெரிய ஹிட் ஆச்சு மின்னலே. சின்மயோட ஃபர்ஸ்ட் சாங்
1: நெஞ்சல் தில்தில்
2: ஃப்ரம் மையா மையா ஐ திங்க். நோ நோ நோ நோ,
1: நெஞ்சல் தில்தில் ஃப்ரம் கன்னத்தில் முத்தமிட்டா.
0: யா, ஒரு தெய்வம் தந்த பூவேணி. ஜானகி அம்மாவோட ரீசன்ட் சாங்
1: அம்மா அம்மா விஐபி.
0: ஸோ ஹிந்தி சிங்கர் தமிழ் தெரியாம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி.
2: ஸ்ரேயா கோஷல்.
1: ஸ்ரேயா கோஷல்.
0: என்ன ஒரு சிங்கர்?
1: சாதனா சக்கர்.
0: ஓகே, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து எந்த வருஷத்துல வந்து ஆஸ்கர் வாங்கினார்? 2008. ஒரு நாலு பேர். நீங்க மது ட்ரை பண்றீங்களா?
2: ஆண்ட்ரியா கூட சிங்கிங் அண்ட் ஆக்டிங், பட் ஷீ இஸ் எ ப்ரொஃபஷனல் சிங்கர்.
0: யா, நான் வந்து ஆக்டிங்ல இருந்து சிங்கிங் பண்ணிட்டு இருக்கவங்க பத்தி கேக்குறேன். சரி, இட்ஸ் ஃபர்ஸ்ட் விஜய் சார்.
2: ஆ, விஜய்.
0: தென் தனுஷ் சார். தென் சிவா கார்த்திகேயன். தென் சூர்யா கார்த்திகேயன். தி லிஸ்ட் கோஸ்.
2: யா.
0: சோ thank you for having you here. It was a great pleasure having you people. அவங்க பிஸி ஷெட்யூலுக்கு தவிர்த்து எங்கள் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ எங்களை கூப்பிட்டு ஹானர் பண்ணுறதுக்கு. ஐ மீன் இவ்வளோ நான் பாடுறதுன்னு சொல்லி என்னை ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு ஸோ மச்.
1: நானும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் என்னையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி என்னோட சிங்கிங் எல்லாம் பாப்புலரைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப.
0: இல்லை, கம்யூனிட்டி ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும், 1078 பொறுத்த வரைக்கும், யாருமே நாட் லெஸ் ஆர் நாட் மோர், எல்லாருமே ஈக்குவல் இஃப் யூ பீப்புள் ஆர் வெரி டேலண்டட். ஸோ தேங்க்யூ. ஒரு பிக் டேலண்டட் குரூப் ஆஃப் பீப்புள் வி ஹாவ் இன் எம்ஓபி, அண்ட் இட் வாஸ் வெரி கிரேட் ப்ளஷர் ஹேவிங் யூ பீப்புள். Thank you so much. And
1: thank you so much.
0: People will be knowing that you are quite knowledgeable with singing. and this is RJ Vishali signing off in 107.8 Community Radio. So, in the song, Mandir, to all the friends in Chennai and in Tamil Nadu, I dedicate this to everyone.

You'll be with me wherever I go. So all friends, stay together and be happy. The thought of the day. Happiness is not something ready-made. It comes from your own actions. சந்தோஷம் என்கின்றது யார் கையிலும் இல்லை. அது நீங்கள் செய்கின்ற செயல்களில் தான் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.

0: 97.8. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
1: நம்ம வார்டுல யாரெல்லாம் நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா?
2: அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன், இன்ஸ்டால ஸ்டோரி போட விரல்ல கோடு போட்டு போட்டோ எடுக்கணும். அவ்வளவுதான் என்னோட ஓட்டிங் பர்பஸ்.
1: இது நல்ல கதையா இருக்கே. நம்ம ஸ்டேட்ட அடுத்த 5 வருஷம் ஆட்சி பண்ண போற பவரை தரப்போறோம். அத சும்மா தூக்கி குடுக்கறதா? எந்த பேக்ரவுண்டும் தெரிஞ்சுக்காம கண்ண மூடிட்டு போய் ஓட்டு போட போறியா? நீ இப்படி பண்றது உன் உரிமைய நீ துஷ்பிரயோகப்படுத்துற மாதிரி.
2: ஏய், என்னமோ தேச துரோகம் பண்ற மாதிரி ஓவர் ஹைப் தரியே. என் ஒரு ஓட்ல இந்த ஸ்டேட்டா தலைமூழ்கி போயிட போது சும்மா ஏதாச்சும் வளராது.
1: ஒரு ஓட்டு தானேன்னு அவ்வளோ அசால்ட்டா சொல்ற? ஒரு ஓட்டு எவ்வளவு மாற்றம் ஏற்படுத்தும் தெரியுமா? ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தவங்க சரித்திரம்லாம் நம்ம கண்ட்ரில இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒன்ன மாதிரியே எத்தனை பேர் ஒரு ஓட்டு தானே அப்படின்னு விட்டு விட்டு பெரிய மாற்றம் ஏற்படுத்திருக்குன்னு தெரியுமா? இது வெறும் கடமை இல்ல, நம்மளோட உரிமை. கொஞ்ச வருஷம் யூஸ் பண்ண போற டிரெஸ் சூஸ் பண்ணவே அவ்வளவு யோசிச்சு தெரிஞ்சுகிட்டே எடுக்கிறோம். அப்ப நம்ம மாநிலத்தோட தலையெழுத்த மாத்த போற அந்த அதிகாரத்தை சரியா யோசிச்சு தேர்ந்தெடுக்கணும்னு உனக்கு தோணலையா? நல்ல படிச்சு 4 விஷயம் தெரிஞ்சுகிட்டு நம்மளையே ஒன்ன மாதிரி சில பேர் கடனுக்கேன்னு ஓட்டு போடுறவங்க இருக்கிறப்போ, 3 வேளை முழுசா சாப்பிட கூட முடியாம கஷ்டப்படுறவங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட தான் செய்வாங்க. அதுவும் தப்புதான். எப்படி உன் சோம்பேறித்தனத்தை உபயோகப்படுத்தலாமோ அதே மாதிரி அவங்களோட இயலாமைய உபயோகப்படுத்தி மேனிபுலேட் பண்றாங்க. இது எல்லாமே எடுத்து விளக்கினா கண்டிப்பா வாக்களிப்பதன் அவசியம் மக்களுக்கு புரியும்.
2: இப்ப புரியுது. சரி சரி, நான் நம்ம வார்ட் பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துறேன்.
1: வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் கற்பனை காட்சி இது. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோரோவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர். இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: 97.8. வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. டெக்னிக்கல் லிட்ரஸி அண்ட் டெக்னிக்கல் இல்லிட்ரஸி பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட டெக்னிக்கல் இல்லிட்ரஸி அண்ட் டெக்னிக்கல் லிட்ரஸி பத்தி பேசுறதுக்காக வின் வினயா இன்ஃபோ சிஸ்டம்ஸ்ல இருந்து டைரக்டர் மிஸ்டர் பானுகுமார் சார் வந்திருக்காரு. ஹலோ சார். சார், ஸோ இப்போ ஐடி ஃபீல்ட்ல அப்கமிங் டெக்னாலஜிஸ் என்னென்ன சார்?
1: அப்கமிங்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மல்டிபிள் திங்ஸ் தட் கம் இன். ஒன் பார்ட் ஆஃப் இட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டே டு டே ஆஸ்பெக்ட்ஸில் ஹவு திங்ஸ் ஆர் மூவிங். இப்போ நம்மளோட டே டு டே இதுலேயே நீங்கள் நம்ம பார்த்தோம்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஆன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். டெக்னாலஜி ஹஸ் கான் டு அ லெவல் வேரன் ஒத்தொத்தரும் அட்லீஸ்ட் டூ ஃபோன்ஸ் வச்சுருக்கிற இது ஆர் டூ கேட்ஜெட்ஸ் வச்சுருக்கிற நிலைமையில் இருக்குது. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ஐடி இன்ஃபர்மேஷன் தட் இஸ் தேர். ஸோ ஐடிங்கிறது இஸ் கோயின் டு சர்வைவ், பட் த வே இட் இஸ் கோயின் டு ஒர்க் இஸ் நாட் வாட் இட் வாஸ் 10 இயர்ஸ் பேக். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய நம்ம பார்த்தோம்னா மொபைல் ஃபோனில் ஒர்க் பண்ணுமா தான் பார்க்குறோம். ஆப்புன்னு தான் சொல்கிறோமே தவிர நம்ம அப்ளிகேஷனுங்கிறதே போயிடுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் அரவுண்ட் கையிலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வருது. தட் இஸ் ஆன் ஒன் சைடு. தி அதர் சைடு இஸ் இப்போது அந்த டேட்டா ஸ்கேல் தட் கோஸ் இன் பிகாஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இஸ் ஹியூஜ். நம்ம எல்லோரும் லொக்கேஷன் எனேபிள் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், அந்த மாதிரி சோஷியல் சைட்ஸ் இருக்குது. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் டேட்டா ஓரியன்ட் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் அவைலபிள். ஸோ அந்த டேட்டா பேஸ் பண்ணி பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ஹியூஜ். ஸோ டிப்பிக்கலி திங்ஸ் தட் மூவ் அரவுண்ட் இஸ் ரிலேட்டட் டு பிக் டேட்டா, வாட் வி கால் அஸ் பிக் டேட்டா. ஸோ சோஷியல் சைட்ஸ் இருக்குது, சோஷியல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். தென் தி மொபைல் சைட்ஸ் விச் ஆர் தேர். ஸோ மொபைல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் இட் அண்ட் ஆல் தட். தி தேர்ட் பார்ட் இஸ் டேட்டா நிறைய இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோக்கஸ்ட் மார்க்கெட்டிங். ஸோ இப்போது இந்த ஏஜ் குரூப்புக்கு இதுதான் லைக் பண்ணுறாங்க அதனால. ஸோ அதுக்கு நமக்கு தெரியாமல் நம்ம கொடுக்குற அந்த டேட்டா ட்ரெயிலை வச்சு எடுக்கிறது. ஸோ அனலிஸ் பண்ணி எடுக்கிறது. அண்ட் ஆல் ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் ரியாலிட்டி நமக்கு தெரியாமல் எங்கேயோ ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கூகுள், ஜிமெயில் பார்க்குறோம், ஆர் நம்ம ஆப்ஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம். இது எதுவுமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆப் கிரியேட் பண்ணவனுக்கோ இல்லை கூகுளுக்கோ தெரியும். அந்த டேட்டா சென்டர் இந்தியாவில் இருக்கா இல்லையா கூட தெரியாது. ஸோ தட் இஸ் வாட் வி டாக் அபவுட் அஸ் கிளவுட். ஸோ இன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல், மொபைல், அனாலிட்டிக்ஸ் அண்ட் கிளவுட், ஸ்மாக் இஸ் வேர் திங்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ். ஸோ பட் இதுக்காக நான் தனியாக படிக்கணுமானா இன் ரியாலிட்டி நாட் தேர். லாட் ஆஃப் வாட் வி லேர்ன் டுடே லைக் C#.NET இஸ் சஃபிஷியன்ட். ப்ளஸ் அடிஷ்னலாக மொபைலெலாம் வரதுனால ஆண்ட்ராய்டு, iOS அந்த மாதிரி. ஸோ பை அண்ட் லார்ஜ் நம்ம கரிக்குலமில் இருக்கிறத தவிர இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் வித் தீஸ் திங்ஸ், getting into that kind of a field is easier.
0: Sir, ipo in the upcoming smack technique pathi technology pathi sonninga, idu namakku advantage ah illa disadvantage ah sir?
1: There are two sides to a coin. Edha eduthalum advantage ah irukum disadvantage ah irukum. It depends on how we are using it. For example, there are sites which talk about, for example, mobiles they idli irukircha. I can give you two examples, one on a positive, one on negative. Somebody was traveling abroad. This is a real scenario. Somebody was traveling across the ocean for a long time and he was returning to his hometown. So the last haul vandu his flight is for 10 hours. Now for simplicity I will say he likes KFC's bucket chicken. So how do I like to have a scenario where KFC bucket chicken is given to me when I land 10 hours down the line? Abdin he tweets in the Twitter. Abdin to mobile switch off panniyaachu eri okkandaachu flight la. ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு அவன் இறங்குற இடத்துல. த ஏர் ஹோஸ்டஸ் கிவ்ஸ் அ மெசேஜ், ஸோ அண்ட் ஸோ ஹூவர் இஸ் ட்வீட்டட், யூ ஹாவ் அ மெசேஜ் இந்த கவுண்டர், கோ டு யுவர் கோ டு அவர் கிரவுண்ட் ஸ்டாஃப், தே வில் கைட் யூ. அங்கே போனால் ஹி ஹேஸ் சம்மன் ஃப்ரம் கேஎஃப்சி. இட் இஸ் நாட் கேஎஃப்சி, ஐம் ஜஸ்ட் கோட்டிங் அன் எக்ஸாம்பிள். கேஎஃப்சி பக்கெட் சிக்கனோட சம்படி இஸ் வெயிட்டிங். ஸோ த பாசிட்டிவ் சைடு, ஸோ கேஎஃப்சி ட்வீட் மெசேஜை பார்க்கறதுக்கு, சோஷியல் மீடியாவை பார்க்கறதுக்குன்னு தே ஹேட் சம் ஒன், தே லுக் அட் இட், அதை பேஸ் பண்ணி தே ஆர் ஏபிள் டு அரைவ் அட் அ சிச்சுவேஷன். ஸோ திஸ் பர்சன் இஸ் கமிங் இன் திஸ் ஃப்ளைட், ஸோ இதை நம்ம பண்ணலாம். தட் இஸ் கோயிங் பியாண்ட் கஸ்டமர் சர்வீஸ், எலேட்டிங் அ கஸ்டமர். ஸோ தட் இஸ் அ பாசிட்டிவ் சைட். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா தேர் வாஸ் அ பர்சன், திஸ் இஸ் அகெயின் அ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், தேர் வாஸ் அ பர்சன் ஹூ வாஸ் ஒர்க்கிங் இன் அ ஹோம் ஆஸ் அ ஹவுஸ் கீப்பர். So at one point avanukku and the owner ku tagaraar vandu he walks out, but he was அன்கம்ஃபர்டபுள் வாக்கிங் அவுட் பிகாஸ் ஹி வாஸ் சென்ட் அவுட். ஸோ ஓனரை ட்ராக் பண்ணிட்டு இருந்தான், ஹி ஹேட் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஃபேஸ்புக்கில் அதில் இதில். ஸோ ஓனர் பை சான்ஸ் ஹட் செட் தே ஆர் கோயிங் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஃபார் 10 days, வீடு பூட்டியிருக்கும், சாவி இந்த இடத்துல வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். சாவி இருக்கோ இல்லையோ தட் கை நோஸ் பிகாஸ் ஹி இஸ் ஒர்க்கிங் தேர். ஸோ அந்த 10 days ஹி பர்கிள்ட், ஹி வெண்ட் ஆஸ் அ பர்க்லர், ஹி டுக் எவ்ரி திங் தேர். ஸோ தே லாஸ்ட் சம்திங். பட் அகேன் த பாசிட்டிவ் ஸ்பின் அவுட் ஆஃப் தட் இஸ் அவனும் ஃபேஸ்புக்கில் நான் போய் இவன் என்ன பண்ணால் ஐ பேக் ஸ்டாப், நான் போய் 3D10 பண்ணான், ஸோ ஹி வாஸ் காட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வி ஆர் கோயிங் டு யூஸ் இட். தெர் இஸ் அ பாசிட்டிவ் அண்ட் அ நெகட்டிவ். லாட் ஆஃப் திங்ஸ் லைக் இன்டர்நெட் ஹஸ் ரியலி புட் திங்ஸ் இன் டு அவர் பாம் டாப். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி வாண்ட் டு சி, ஹவு வி வாண்ட் டு சி. இட்ஸ் லைக் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ், ப்ராஜெக்ட் பண்ண சொன்னால் ஒன் வே இஸ் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம், யூ ஆர் நாட் கோயிங் டு லேர்ன் எனி திங். பட் ஆன் தி அதர் சைட் அதையே நான் புரிஞ்சுட்டு, இஃப் ஐ புட் இட் இன் மை ஓன் வேர்ட்ஸ், ஐ லேர்ன் சம்திங். தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ வித்வுட் சேயிங் இஸ் இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஐ வில் லீவ் இட் வித் திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் யூ டு டிசைட்.
0: சார் வந்து எல்லாத்துக்குமே பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு, நம்ம யூஸ் பண்ற விதத்துல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கன்னே வச்சுக்கலாம், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜ் எடுத்துக்கிட்டா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு டக்குன்னு வர முடியும் சார்?
1: பேக்ரவுண்ட் நாலேஜ்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, பேசிக்காக வந்து நமக்கு அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருந்து, பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்கில் இருந்து, லாஜிக்கல் சென்ஸ் இருந்ததுன்னா எனிபடி கேன் கம். சிம்பிள் எக்ஸாம்பிள், ப்ராபப்ளி அ ஃபியூ டெக்கேட்ஸ் பேக் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்டுங்கிற ஒரு ரோல் கிரியேட் ஆச்சு. அந்த ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்ஸ் வந்து SAP-ல இருந்தாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா தே மைட் பி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எங்கேயாவது, இல்லைனா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எங்கேயா பிளான் மேனேஜராக இருப்பாங்க. தே கேம் இன் டு ஐடி எதுக்காக? SAP-ல வி ஹேட் மாட்யூல்ஸ் ஆன் தீஸ் திங்ஸ். ஸோ அந்தந்த மாட்யூலுக்கு அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வைக்கிறதுக்காக வந்தாங்க, அவங்களோட ஸ்பெஷலைசேஷனில் அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். இன்னைக்கு த வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்மாக், நான் சொன்ன மாதிரி. ஸோ லாட் ஆஃப் அந்த ஸ்மாக்கோட ரிலேட்டட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன்வால்வ். படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, தேங்க்ஸ் டு ப்ராபப்ளி ஆண்ட்ராய்டு 1 ஆர் வாட் எவர் இட் இஸ். எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ஆப்ஸ் இருக்குது, எல்லாரும் அதை ஆப்ரேட்டும் பண்ணுறாங்க, படிச்சிருக்கோம் இல்லையோ ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ நாம் இப்போ அதில் சர்வைவ் ஆகணும்னா வி ஷுட் ஸ்பெஷலைஸ். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் லெவல் எங்கே ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்பெஷலைசேஷன் ஏற்ற மாதிரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது மொபைல் கம்ப்யூட்டிங்கில் ப்ரோக்ராம் பண்ணணும், ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன்னா ப்ராபப்ளி நான் ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி கற்றுப்பேன். பட் சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் இட் அஸ் கிளவுட் ரிலேட்டட் ஆஸ்பெக்டில், நான் எப்படி மேனேஜ் பண்ணி ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப்பில் வேணும்னா அதை பேஸ் பண்ணி படிக்கணும். ஸோ இட் ஹஸ் கான் இன் டு அ ஸ்பெஷலைசேஷன். ஒரு 30 வருஷம் முன்னாடி யாராவது ப்ரோக்ராம் எழுத வந்தால் போகிறோன்றது தட் வென்ட் இன் டு குவாலிட்டி ப்ரோக்ராமிங். அதுக்கப்புறம் அது டொமைன் ஸ்பெசிஃபிக் ஆகி இப்போ இன்ட்ரெஸ்ட் லெவலாக இருக்குது. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். பட் பேஸ் க்ரைட்டீரியன் த்ரெட் தேவைங்கிறது நம்மளோட லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மோர் இம்பார்ட்டன்ட்லி வி ஷுட் பி ஏபிள் டு லேர்ன் அண்ட் அடாப்ட் பேசிக்கலி, பிகாஸ் ஐடி தினம் சேஞ்ச் ஆகுது. ஸோ வென் இட் இஸ் கமிங் இன், சேஞ்ச் ஆக நாம் அதை கற்றுக்கணும். கற்றுக்கிறது மட்டும் இல்லை, நம்மளோட ப்ரோக்ராமிங் ஸ்டைலோ நம்மளோட இன்ட்ராக்ஷன் ஸ்டைலோ நிறைய விஷயங்கள் மாறும். அது மாறுபட நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும். இப்போ நான் 30 வருஷம் முன்னாடி நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தபோது இருந்த லாங்குவேஜ் எதுவுமே இன்னைக்கு கிடையாது. ஸோ இப்போ வர வர நான் கற்றுண்டு நான் சர்வைவ் ஆகலைன்னா நான் ஐ வுட் ஹவ் லாஸ்ட். ஸோ அதை கற்றுண்டு அதை அடாப்ட் பண்ணி போகிறதுக்கு உண்டான ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா, பேசிக் லாஜிக்கல் இது இருந்ததுன்னா, டிபெண்டிங் அப்பான் அன் இன்ட்ரெஸ்ட் லெவல் படித்து வி வில் பி ஏபிள் டு டேக் இட்.
0: சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க எந்த ஒரு தனி இது எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதை கற்றுக்கிட்டு அந்த ஃபீல்டுக்கு போகலாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஆர்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங்க்கும் எந்த மாதிரி ஒரு நல்ல டெக்னிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா டிஃப்ரென்சியேஷன் வரும் சார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில்?
1: சி வெரி ஃப்ராங்க்லி, அது ரெண்டுத்துக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஜாஸ்தி டிஃப்ரென்ஸ் கிடையாது. த வே இட் இஸ் லுக் அட் இஸ் ஆர்ட்ஸ்னா 3 years, இன்ஜினியரிங் 4 years. ஸோ இவங்க 4 வருஷம் படிச்சுட்டு கற்றுக்கிறத இவங்க 3 வருஷத்தில் கற்றுக்குறாங்க. ஸோ த குவாண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஸ்லைட்லி லோ. ஸோ அது டிஃப்ரென்ஸ் வந்தது சேலரி லெவலில் வரும் இன் அ கார்பரேட். பட் ஃப்ரம் அ ஜாப் லெவல் பை அண்ட் லார்ஜ் ரெண்டு பேருமே ஃப்ரெஷராக தான் ட்ரீட் ஆவாங்க, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஜாப் ப்ரொஃபைலில் வருவாங்க. ஸோ த டிஃப்ரென்ஸ் எங்கே வரும்னா, சப்போஸ் இப்போ ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணவங்கனா இஃப் தே ஆர் இன் டு அன் ஐடி ஃபீல்டு, அதாவது சி எனி ஆஃப் தி சர்க்கியூட் பிரான்ச்சஸாக இருந்தால் தே வில் பி இன் டு அ டிப்பிக்கல் ப்ரோக்ராமிங். நான் சர்க்கியூட் லைக் மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ப்ராபப்ளி தேல் கெட் இன் டு ஆன்சிலரி, டெஸ்டராக போவாங்க இல்லைனாக்கா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போவாங்க அந்த மாதிரி வரும். வேற இங்கே வரச்ச வி ஆர் டாக்கிங் அபவுட் பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி காம் சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா தே ஆர் பேசிக்லி இன் டு ப்ரோக்ராமிங். பட் டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த சிலபஸ்ல இருக்கிற டிஃபரன்ஸ்னால லேர்னபிலிட்டி டிஃபரன்ஸ் இஸ் வேர் இட் கம்ஸ் இன். நம்பர் ஒன். நம்பர் டூ, பை அண்ட் லார்ஜ் என்ன ஆகுதுன்னா, த்ரீ இயர் கிராஜுவேட்ஸ் 70% ஆஃப் தெம் இமீடியட்டா தே டோன்ட் கெட் இன் டு அ ஜாப், தே கோ ஃபார் அ போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல தே பிகம் அ போஸ்ட் கிராஜுவேட். பட் ஃபார் அ கார்பரேட், போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஃப்ரெஷர், ஏன்னா தெர் இஸ் நோ ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு நாம் படித்ததை இஃப் யூ ஆர் ஏபிள் டு சர்வைவ் ஆன், வி ஸ்டில் வில் பி ஏபிள் டு டூ இட். த டிஃபரன்ஸ் இஸ் சர்டன் திங்ஸ் வில் ஹாவ் டு அக்ரி டு டிஸ்அக்ரி அண்ட் மூவ் ஆன். ஒன் இஸ் நானும் ப்ராபப்ளி 85 பாண்ட் 90 பாண்ட், அவனும் 90 பாண்ட், அவன் என்னை விட ஜாஸ்தி வாங்குறான், ஒரே ரோல் பண்ணுறான்னா அவன் ப்ரொஃபஷனல் கிராஜுவேட், நான் த்ரீ இயர் கிராஜுவேட். ஸோ அந்த ஒரு செக்ரிகேஷன் வில் கண்டினியூ அப் டு மிட் மேனேஜ்மெண்ட் லெவல். அதுக்கப்புறம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வில் டாக் அஸ் அ த்ரீ இயர் கிராஜுவேட், ஸோ யூ வில் பி ட்ரீட்டட் ஆன் பார், ஆர் சம்டைம்ஸ் ஈவன் பெட்டர் தேன் அ ஃபோர் இயர் கிராஜுவேட், டிபெண்டிங் அப்பான் இண்டிவிஜுவல். ஸோ கீ இஸ் இட்ஸ் மோர் ஆன் அ சேலரி லெவல், பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் இஃப் ஐ நீட் டு சக்சீட், எனக்கு அந்த ஏர்ச் டு க்ரோ இருக்கணும், வெதர் அ த்ரீ இயர் கிராஜுவேட் ஆர் அ ஃபோர் இயர் கிராஜுவேட். ஆஸ் லாங் அஸ் ஐ ஹாவ் த ஏர்ச் டு க்ரோ, ஐ வில் ஸ்டில் பி ஏபிள் டு சர்வ்.
0: சார், இப்போ ஆர்ட்ஸ், பேசிக்கலி நாங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால ஆர்ட்ஸுக்கு என்ன மாதிரி கோர்சஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஜாப் போகிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? இப்போ இருக்கிற நம்ம கரண்ட் ஐடி ட்ரெண்டுக்கு என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்?
1: நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆர்ட்ஸுக்கும் இவங்களுக்கும் எல்லாம் மோரலஸ் ஒரே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ த கீ இஸ் நம்ம ஃபோக்கஸ் இஸ் ஆன் ப்ரோக்ராமராக வேணுமா. ஸோ ப்ரோக்ராமிங்னா புது ப்ரோக்ராமிங்காக இதனால் கிடையாது. ஸோ கான் ஆர் த டேஸ் நான் உட்காந்துட்டு ஐ ரைட் அ ஃபுல் ப்ளோன் அப்ளிகேஷன், ஏன்னா அப்ளிகேஷன் இருக்கும், அதை நான் மாடிஃபை பண்ணுவேன். பிகாஸ் சிங்கிள் யூசர் அப்ளிகேஷனாக இருக்கும், இந்த சென்ஸ் டெடிக்கேட்டட் அப்ளிகேஷனாக இருக்கும், ஒரு சர்வரில் என்னோட கம்பெனியில் இருக்கிறது, நான் அதை வந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணேன். ஸோ கிளவுடாக மைக்ரேட் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் கற்றுக்கணும், ஸோ தட் அந்த அப்ளிகேஷன் வில் பி போர்ட்டட் இன் டு கிளவுட் என்வாயன்மெண்ட். அந்த மாதிரி சினாரியோ வரும். ஆர் இட் குட் பி தட் நான் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் மொபைலில் ரன் பண்ணுறதுக்காக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ பை அண்ட் லார்ஜ் சிம்பிள் டேர்ம்ஸில் பார்த்தோம்னா, கரிக்குலமில் இருக்கிறத தவிர டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆன் சி, சி ஷார்ப்பு, டாட் நெட் மாதிரி கற்றுக்கிறதோ, இல்லை இந்த ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதோ, சம் அமௌண்ட் ஆஃப் ஐடி நாலேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வைபிலிட்டி. நான் ஐடி நாலேஜ் மீன் பண்ணுறது இஸ் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐடிஐ ஆஸ் அ நார்மல் சிஎஸ்சி அதெல்லாம் சொல்கிறதுல, பட் ஐடி நாலேஜ் ஆஸ் இன் தி டெக்னாலஜி, இந்த சென்ஸ் கிளவுட் என்வாயன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், இப்போ நான் அட்மினா ரோல் பண்ணேன்னா என்னென்னலாம் பண்ணணும், வாட் ஆர் த செக்யூரிட்டி ரிலேட்டட், தட் இஸ் ஆன் ஒன் சைட். இன்னொரு சைடில் பார்த்தோம்னாக்க ரியலி நிஷ் ஏரியா, விச் மீன்ஸ் நம்ம நிறைய படித்து எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்க வேண்டியது, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, ரிஸ்க் அனாலிசிஸ், அந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நம்ம வந்து நார்மல் அப்ளிகேஷன் ரிலேட்டடில் இறங்கிட்டு லேர்ன், அதை பேஸ் பண்ணி பேரலாக தேர் ஆர் லாட் ஆஃப் தி சர்டிஃபிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கோ இல்லை ரிஸ்க் அனாலிசிஸ்க்கோ அந்த மாதிரி, இல்லை ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கோ அந்த மாதிரி, பிஎம்பி இருக்குது, ஐசாக் ஆதவ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸை பண்ணிட்டு ஷிஃப்ட் அவர் நாலேஜ் டுவர்ட்ஸ் தட், நம்ம ஃபோக்கஸ் என்ன வேணும்ன்ட்டு, தென் க்ரோ ஆன் தட். ஸோ கீ இஸ் டூ திங்ஸ், ஒன்று வந்து நம்மளோட எய்ம் என்னன்னு நம்ம கிளியராக இருக்கணும், அது என்னன்னு கிளியராக இருந்தால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அதை பேஸ் பண்ணி பண்ணோம். ஸோ கட்டிங் த லாங் ஸ்டோரி ஷார்ட், பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ராப்ளி சி, சி ஷார்ப் டாட் நெட் ப்ளஸ் சம் அமௌண்ட் ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங் அலாங் வித் அ நேம் வில் ஹெல்ப் யூ சக்சீட்.
0: நம்ம இன்னும் உயரணும்னு நினச்சா கத்துக்கிறத கற்றுக்கிட்டா நம்ம எங்கேயோ இருப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க சார். சார், இப்போது எஜுகேட்டட் ஓகே சார், அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்க இந்த நம்ம இப்போ அப்கமிங் ட்ரெண்ட் டெக்னாலஜிஸை வச்சு எப்படி சார் அவங்கவுங்க ஃபீல்டில் யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ சப்போஸ் அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கோங்க, அந்த ஃபீல்டிலலாம் எப்படி சார் யூஸ் பண்ண முடியும் நம்ம டெக்னாலஜியை?
1: இப்போ டெக்னாலஜி மூவ் ஆகிருக்கிறதுல ஒன் அதர் திங் தட் கம்ஸ் இன் இஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடிங்கிறது. ஸோ இப்போ இது ஐஓடிங்கிறது என்னென்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் வேர் நார்மல் ஹோம் சினாரியோலையோ இல்லை எனி சினாரியோவில் ஆட் சம் சென்சர்ஸ், அந்த சென்சர்ஸை பேஸ் பண்ணி அது இன்ட்ராக்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணி யூ என்ஷூர் யூ கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங் தட் இஸ் ஒன் விச் கம்ஸ் இன் அஸ் அன் எக்ஸாம்பிள். இது என்னன்னா, நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது கான் ஆர் த டேஸ் வென் ஒனிடா வந்து கேவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு நம்பருக்கு டயல் பண்ணு ஏசி வில் கெட் ஸ்விட்ச் ஆன். அதுக்கு பதிலாக இப்போ யூ கேன் கண்ட்ரோல் எலக்ட்ரிக்கல் இதுலேருந்து ஹோம் இதுலேருந்து எவ்ரி திங் யூசிங் சென்சர்ஸ், பி இட் அ ப்ளூடூத் டெக்னாலஜி ஆர் எனி அதர் பீக்கன்ஸ் தட் ஆர் அவைலபிள், அதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தட் கம் இன். ஸோ அதை பேஸ் பண்ணி வி கேன் டூ இட். ஸோ வென் யூ லுக் அட் சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், இட் கேன் கோ டு இது எப்போ நீர் பாசனம் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், எந்த லெவலில் பண்ணணும், என்ன பண்ணால் என்ன வரும், எப்போ சாகுபடி ஆகும், தட் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரலிஸ்டோட கம்ப்ளீட் டைரியை பில்ட் பண்ணி நான் இந்த டைப் ஆஃப் கிராப்புக்கு இந்த டைப் ஆஃப் உரம் போட்டு இவ்வளோ நாள் இருந்து இப்படி நீர்ப்பாசனம் பண்ணது, இவ்வளோ நாளில் இது அவுட் புட் வந்தது, திஸ் வாஸ் மை எண்ட் சேல் பாயிண்ட் அப்படின்னு எடுக்கிறது. தேர் ஆர் ஆப்ஸ் விச் கண்ட்ரோல் திஸ். இதுக்கு வந்து எனக்கு படிப்பறிவு தேவையில்லை, அந்த உழைப்பறிவு தேவை. அது இருக்கிறவன் வில் பி ஏபிள் டு டூ இட். ஸோ இதுக்கு அததுக்கு உண்டான ஃபோக்கஸ்டு ஆப்ஸ் இப்போ இருக்கு. தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ரிலேட்டட் அப்ளிகேஷன் தட் கெட் இன்வால்வ். ஸோ அதை பேஸ் பண்ணி வி வில் பி ஏபிள் டு டேக் இட்.
0: சார், இப்போது அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு டெக்னாலஜி பற்றி நாலேஜ் கொடுக்கணும்னு விருப்பப்படுறோன்னா ஸ்கூல் லெவல்லேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்குமா?
1: சி, இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் பண்ணுறதுல தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள், தெரியுமோ தெரியாதோ, சம் பீப்புள் நோ இட், சம் நோ நாட் நோ இட், மை கவர்மெண்ட் டாட் மை ஜிஓவி டாட் ஐஎன், அங்கே போனாக்க தெர் இஸ் அ லாட் தட் டாக்ஸ் அபவுட் டிஜிட்டல் இந்தியா. ஸோ அதில் அக்ரிகல்ச்சர் ஸ்பெசிஃபிக், ஹெல்த் கேர் ஸ்பெசிஃபிக், இன்டர்நெட் செக்யூரிட்டி ஸ்பெசிஃபிக், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் பார்ட்னர்ஸையும் எதிர்பார்க்குறாங்க. இது நம்ம ஸ்கூல் லெவலில் ஆரம்பிக்கணுமா காலேஜ் லெவலில் ஆரம்பிக்கணுமாங்கிறத விட நம்ம பாப்புலேஷன்

0: சொல்லித்தரது வேற, வீட்லயே ரெண்டு வயசு குழந்தைக்கு தெரிஞ்சது கூட பாட்டிக்கும் தாத்தாக்கும் தெரியறது இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவேர்னஸ் இருக்கு, அதை எப்படி சேனலைஸ் பண்ணோங்கிறது மட்டும்தான் வி வில் பி ஏபிள் டு ஹேண்டில். அதை நம்ம பண்றதுக்கு எல்லா ஆங்கிள்லேருந்து பண்ணணும். ஒன்று ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல, ஒன்று வி ஹாவ் அ ஹியூஜ் பாப்புலேஷன் மாஸ், ஸோ கவர்மெண்டோட பார்ட் கவர்மெண்ட் இஸ் இன்வால்வ்ட் இன் இட், ஸோ தே ஆர் சீக்கிங் அவர் ஹெல்ப், ஸோ அதில் நம்ம இன்வால்வ் பண்ணி பண்றது. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போனோம்னாலே வில் பி ஏபிள் டு அச்சீவ்.
1: சார், இப்போ கவர்மெண்ட் டிஜிட்டல் இந்தியா பண்ணுற மாதிரி நம்ம இப்போ ஐடி, இப்போ இருக்கிற ஐடி ஃபீல்டில் யாராவது ஏதாவது செய்கிறாங்களா சார்? இப்போ அன்எடுகேட்டடுக்கு அவங்கவுங்க ஃபீல்டில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க இதை வளர்த்துக்கிற மாதிரி நம்ம ஐடி ஏதாவது செய்தா?
0: நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே போகும். சி, ஒரு சிலது வெளியில் வரும், ஒரு சிலது வெளியில் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐடியாக பண்ணுறாங்களா இல்லாமல் ஐ வில் கோட் அன் எக்ஸாம்பிள். எல்லாருமே நம்ம ஃபேஸ்புக்லேயும் பார்த்தோம், யூடியூப்ல வீடியோ இருக்கு, வெரின் வி டாக் அபவுட் ஈசிஆர் ரோட்ல தெர் இஸ் அ ஷேர் ஆட்டோ, அங்கே எனக்கு வைஃபையும் கிடைக்கும், புக்கும் படிக்க முடியும், எல்லாம் இருக்குன்னு. வெதர் ஹீ இஸ் எஜுகேட்டட் ஆர் நாட் அ செகண்டரி, அதை நான் எப்படி யூஸ் பண்ணோங்கிறத புரிஞ்சுட்டு நான் கொடுக்கறது. ஸோ எனக்கு வரவங்க எஜுகேட்டட், அவங்களுக்கு வயர்லெஸ் கொடுக்கணும், அவங்க படிக்கிறதுக்கு புக் கொடுக்கணும், அவங்க பார்க்கறதுக்கு டிவி கொடுக்கணும். ஸோ தட் இஸ் ஆன் ஒன் சைட். ஸோ கம்மிங் பேக் டு யுவர் க்வெஸ்சன், இப்போ எல்லாரும் பண்ண முடியுமாங்கிறதுக்கு நமக்கு பண்ணணுங்கிற ஒரு உள்நோக்கம் இருந்தால் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் வழிமுறைகள் இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம ரைட் பீப்புளை நம்ம அப்ரோச் பண்ண மட்டும் தெரிஞ்சிட்டோன்னா த ரெஸ்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்.
1: சார், சரி, உங்கள் பீஸ் ஆஃப் அட்வைஸ் சார், இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா?
0: இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரியலிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங், தே நீட் ரீசனிங் ஃபார் டூயிங் எனி திங். ஸோ எதுவுமே நான் ஏன் பண்ணணும் தெரிஞ்சால் தான் பண்ணணும், நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்தோன்னாக்க, எனக்கு வேணுங்கிறது மட்டும்தான் நான் பண்ணுவேன், மற்றதுக்கு தே ஹாவ் த கேப்பபிலிட்டி டு சுவிச் ஆஃப் தெம்செல்ஸ். எனக்கு வாண்டாத அப்படியே ஆஃப் ஆயிரும். வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், அந்த செலக்டிவ் ஹியரிங் மாதிரி தானாக மைண்ட் ஆஃப் ஆயிரும். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவலை வச்சு நிறையவே பண்ணலாம். ஸோ வாட் இஸ் மிஸ்ஸிங் இஸ் கைடன்ஸ். ஒரு பக்கம் ஸ்கூல் காலேஜ் கொடுக்குற கைடன்ஸ், பட் அதே சமயம் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் தே லூஸ் ட்ராக் ஆஃப் கைடன்ஸ். எனக்கு தேவையில்லை, எனக்கே தெரியும், ஏன்னா அது இன்டர்நெட் இஸ் ஹியூஜ். ப்ராப்ளம் என்னென்னா, எனி திங் தட் இஸ் ஹியூஜ் நம்ம காணாமல் போயிடலாம். ஸோ கைடன்ஸ் இஸ் பேசிக்கலி டு என்ஷுர் வி டோன்ட் லூஸ். இப்போ கணத்தில் இறங்கினாலே ஒருத்தன் அவன் கயிறை கட்டி தான் இறங்குறான், அந்த கயிறு எங்கேயோ ஒரு இடத்துல கண்ட்ரோல் இருக்குது, கயிறை விட்டுட்டு அவன் இறங்குறதுல எனக்கு நீச்சல் தெரியும், நான் குதிக்கிறேன்னு குதிக்க மாட்டான், ஏன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கைடிங் வேணும். அதே லாஜிக்கில் அந்த கைடன்ஸை வச்சுட்டு இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இண்டஸ்ட்ரி. அண்ட் நான் முதல்லையே சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆனால் சிலபஸ் எல்லா நாளும் சேஞ்ச் ஆகாது. வி கேன் நாட் டூ இட். மினிமம் பீரியட் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது எல்லாம். ஸோ நாம் கீப் ஆர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன், என்னென்ன சேஞ்சஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு லேர்ன் பண்ணிட்டு அதை எப்படி அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷனை மாற்றிட்டு பண்ண முடியும்ன்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ பண்ண முடியும். பட் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு ஐ நீட் டு லேர்ன், அடாப்ட் அண்ட் ஹாவ் தி ஏர்ஜ் டு க்ரோ. இது இருந்ததுன்னா
1: தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க ஃபீல்ட்ல ஸ்டாரா ஷைன் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு.

0: நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தரை ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடிய சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பெல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போடப் போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், நீங்கெல்லாம் வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.
7: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Though India is mainly a land of villages, there are many cities as well as villages in the country. Some of the cities like Delhi, Mumbai and Kolkata are very big. They have a population of several millions. Life in these big cities is quite different from the life in a village. Let us here consider in brief the life in a big city and a village and point out some of its important advantages and disadvantages. You may be wondering that why I am talking about this as today, because in today's program we are going to talk about the city life and the village life. Firstly, we have to know the difference between a village and a city. What is a village? A village is nothing but a clustered human settlement or community, larger than a hamlet with a population ranging from a few hundred to a few thousand. Villages are normally permanent, with fixed dwellings. However, transient villages can occur. Further, the dwellings of a village are fairly close to one another, not scattered broadly over the landscape as a dispersed settlement. In the past, villages were a usual form of communities for societies that practiced subsistence agriculture and also for some non-agricultural activities. In many cultures, towns and cities were few. with only a small proportion of the population living in them. The Industrial Revolution attracted people in large numbers to work in mills and factories. The concentration of people caused many villages to grow into towns and cities. This also enabled specialization of labor and crafts and development of many trades. The trend of urbanization continues, though not always in connection with industrialization. Villages have been eclipsed in importance as units of human society and settlement. And next, we are going to learn about the city. A city is relatively large and permanent settlement, although there is no agreement on how a city is distinguished from a town within general English language meanings. Many cities have a particular administrative, legal or historical status based on local law. Cities generally have complex system of sanitation, utilities, land usage, housing and transportation. The concentration of development greatly facilitates interaction between people and business, benefiting both parties. A big city or metropolis usually has associated suburbs and exurbs. Such cities are usually associated with metropolitan areas and urban areas, creating numerous business commutators traveling to urban centers for employment. Once a city expands far enough to reach another city, this region can be deemed a conurbation or megalopolis. We will be back after a short commercial break, so stay tuned. You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: என்னங்க இது? நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
2: என்னங்க நீங்க கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருந்தாலும் நான் மருந்து கொடுத்தேன்.
1: சரி சரி, இப்ப இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கான மருந்து கொடுங்க.
2: இருங்க, இதான் இதை கொடுக்குறேன்.
1: தேங்க்ஸ்.
3: எக்ஸ்கியூஸ் மீ.
1: என்னங்க?
3: நேத்து பண்ண தப்பு திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
1: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
3: நேத்து வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
1: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குல்ல.
3: பாத்தீங்களா, ரேட்டை மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பாக்கணுங்க.
1: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
3: இப்போ இந்த மருந்தையாவது பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃபில் இருக்க வேணாமா?
1: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
2: நுகர்வோர் கவனிக்க,
3: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
2: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஐயோ போச்சே, என் காசெல்லாம் போச்சு, என்கிட்ட இப்ப நான் ஒண்ணும் இல்ல, ஓட்டாண்டியா இருக்கேன் நானு.
1: ஏன்பா, என்னாச்சு?
0: என்னத்த சொல்றது, நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனிய இழுத்து மூடிட்டாங்க. ஏன், சம்பளம் எல்லாம் போச்சு, நான் வாங்கின சம்பளம் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல.
1: ஏன் நீ சேமிச்சு வைக்கலையா?
0: அது நான் வந்து ஆடம்பரமா வாழணும்ன்ற ஒரு ஆசைக்காக லேப்டாப் என்ன, செல்போன் என்ன, ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, எல்லாத்துக்கும் செலவு பண்ணியாச்சு. சேமிப்புன்ற விஷயம் வந்து என் அகராதிலே இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன்,
1: சரி சரி, இவ்வளோ இப்ப நீ கஷ்டப்படுறது வந்து நீ இப்ப சேமிச்சு வச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்ல, கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருந்தா உனக்கு நல்லது தானே. இப்போ
0: இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், பஸ்ல சல்லி காசு இல்ல.
2: கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குங்க? நம்மளோட சம்பளத்துல நம்ம செய்யற முதல் செலவு சேமிப்பா தான் இருக்கணும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: Taught the world that dreams can be transformed into thoughts and that these thoughts will result in actions and success as the chief guest for this momentous occasion. We begin today's program by invoking the Almighty's blessing for world peace.

0: ஃப்ரெண்ட்ஸ், டூ டு மினிமம் டூ ஆர் த்ரீ கொஸ்டின். ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் திஸ் காலேஜ், எம்எஃபி காலேஜ், நாட் விசிட்டர்ஸ். எஸ், நோபடி ஹஸ் காட் க்வெஸ்சன். யூ கெட் அப், கெட் அப், கெட் அப். ஈவன் மைக் டசன்ட் கம், யூ கெட் அப். எஸ், எஸ்.
1: சார், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க், யூ, ஆஸ் வி ஆல் நோ, த இண்டியன் கரன்சி ஹஸ் பின் இன் அ டிப் நவ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் இஃப் திஸ் டிப் will affect the growth of India by 2020, as you
0: mean Indian currency down, huh?
1: Yeah, currency down against the Indian dollar.
0: I saw the world the economic body, world bank, World Bank predicts that our GDP may grow 6.5% today. They were prediction, now we are 4-5 GDP. So there is a good hope that everything will improve, and I 2014-15 onwards, our GDP 6-8-9, it will go, we hope. It all depends how the youth works, okay? Second question, this side. Second question from a student. Yes, get up. No, I want a girl student. Yes. Yes. Because I have come for these girl students. But I find it the maximum women fellows, men fellows. Yes, where are you? Yes.
2: Vanakkam, sir.
0: Thank you.
2: I'm from MOP. Sir, in the college, le MOP samudaya vanoli 107.8 nadathirukku. Radio la vandu makkalukku nariya samudaya vilippunarpu nigarchigala nadathirukku. So, engalukku naanga enna kekkrona, inda Vivekananda solirkaru 100 ilanjargala kudunga, inda naatiye vandu naan nadathi kaamikiren. அதே மாதிரி நீங்களும் எங்க மேல நிறைய நம்பிக்கைகள் வச்சுட்டு இருக்கீங்க, நாங்களும் அது படி நடந்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இன்னும் நாங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க சார்?
0: அதாவது நீங்க படிக்கும் போது அதை நல்லா படிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் விட்டுட்டு நல்லா படிச்சா நல்ல விஞ்ஞானிகள் வருவாங்க, நல்ல சமுதாய தலைவர்கள் வருவாங்க, நல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வருவாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூ ஹவ் டு ஸ்டடி வெல், எக்ஸல் இன் த எஜுகேஷன். இஃப் யூ காட் சம் மோர் டைம் சாட்டர்டே சண்டே, ஓகே, யூ டூ ஒன் திங், யூ ஜஸ்ட் கோ ஒன் மினிட், யூ ஆஸ்க் த க்வெஸ்சன், நவ் யூ ஹவ் டு அட்டென்ஷன், யுவர் அட்டென்ஷன் ஹியர், ஓகே, யூ லுக் அட் மீ. ஸோ ஆன் சாட்டர்டே சண்டே யூ கேன் கோ ஜஸ்ட் அவே ஃப்ரம் மெட்ராஸ். There are some rural places are there. People who cannot read and write, teach them how to read and write. Okay? For 10 people, you do that. Okay? Then how many of you heard about photosynthesis? Photosynthesis, how many of you heard? All of you heard. All the students have heard photosynthesis. Now, what does it mean? If you plant a tree, it grows, a grown-up tree absorbs 20 kilograms of carbon dioxide and lets out 14 kilogram of oxygen. So you take a oath today, tell all of you today, repeat with me, today onwards,
3: we decide
0: the MOP, Vaishnav College for Women, every student we plant 5 trees and nurture. How many of you will do? I will catch you if you don't do. Okay. So these are then the last one. You are ready? Students, you are ready? You are ready? Repeat with me. Today onwards, no further question. Today onwards, I will make my mother happy. If my mother is happy,
3: My home is happy.
0: If my home is happy,
3: my society is happy.
0: If society is happy,
3: Tamil Nadu is happy.
0: If Tamil Nadu is happy, India will be happy.

0: குடிபோதை எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளணுமா இல்ல மப்பு

0: சொரின்னு சொல்லுறது அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத,
1: குடியிலிருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்னங்க சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்டுல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது.
1: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
0: நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்?
1: படித்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிஸ்னஸா? என்னங்க சொல்கிறீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்குலாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடலே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்காரர் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

என் கண்ணை கட்டி கட்டில விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஜெயச்சந்திரன், முதன்மை ஆயுள் காப்பீட்டு கழக முகவர். சேமிப்பும் பாதுகாப்பும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் எம்ஓபி பிளாட்ஃபார்ம்.
2: வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் அபராஜிதா, ஃபர்ஸ்ட் இயர் எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் மாணவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம இசையோட ஒரு வித்தியாசமான பகுதியை பார்க்க போறோம். ஒரு படம் வெளியேறதுக்கு முன்னாடி அதனோட பாடல்கள் தான் முதல்ல வெளியேறும். அதுலயே நம்ம தெரிஞ்சுப்போம் அந்த படத்துல என்ன வரப்போகுது, என்ன மாதிரி படம் அது அப்படின்னு. அந்த வகையில இந்தியாவில மட்டும்தான் திரைப்படங்களுக்கு பாடல்கள் உண்டு. அட்லீஸ்ட் 4-5 சாங்ஸ் அது ஒரு படத்துல இருக்கும். வேற ஃபாரின் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா பாடல்களே இருக்காது. இசை மற்றும் இசையோட மற்ற பரிமாணங்களை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நபர்கள் வந்திருக்காங்க, பங்கஜ் மற்றும் ஸ்ரீதர். இவங்க ரெண்டு பேரும் சென்னையில லாயலா காலேஜ்ல இருந்து படிச்சவங்க. காலேஜ் டைம் போதே இவங்க ரெண்டு பேரும் ஒரே பேண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணி இப்ப ரெண்டு டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருக்காங்க, பட் தே ஸ்டில் வர்க்கிங் டுகெதர். பங்கஜ் அவர்கள் ஒரு பாடகர் மற்றும் ஒரு கிட்டாரிஸ்ட். இவர் மாயா என்கிற பேண்ட்ல லீட் கிட்டாரிஸ்டா இருந்தாரு. இந்த பேண்ட் ஐஐடி சாரங்ல 2010 வின்னர்ஸ். இவர் ரீசெண்டா சாலிகிராமம்ல ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு. இவர் பழையங்காலத்து நடிகர் திரு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய பேரன். ஸ்ரீதர் அவர்கள் ஒரு பிலிம் எடிட்டர். இவரு ஃபேமஸ் பிலிம் எடிட்டர் மிஸ்டர் ஆண்டனியோட ஒரு 4 இயர்ஸா ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் பிரசென்டா ஒரு ஃபீச்சர் பிலிம்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டைட்டில் ஒன்றும் டிசைட் ஆகல, கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. சோ எனிவே, மூவிங் ஆன் டு தெம், மிஸ்டர் பங்கஜ், கேன் வி நோ மோர் அபவுட் யூ? வாட் டஸ் மியூசிக் மீன் டு யூ? அங்கிருந்து ஆரம்பிப்போம்.
3: மியூசிக்ன்றது இட் இஸ் சம்திங் தட் வி ஆல் ஹாவ் வித் இன் அஸ். எல்லாரும் சொல்ற பதில் தான் அது. பட் ஆனா

0: ப்ரெசன்ட் மியூசிக் ட்ரெண்ட் இஸ் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் தட் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட், சோ மெனி டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், சோ மெனி டிஃப்ரெண்ட் பிஎஸ்டிஸ் பிளக்இன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், நிறைய விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. முன்னாடிலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. பட் முன்னாடி இருந்த அந்த மியூசிக் அந்த ஒரிஜினாலிட்டி இப்போ கிடையாது. முன்னாடி அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே டேக்ல எடுக்கிறது, எம்எஸ்வி சார் டைம்ல இருக்கிற அந்த ஃபீல்லாம் இப்போ கிடையாது. பீப்புள் ஆர் ஸ்டில் ட்ரைங் பட் தேர் நாட் ஏபிள் டு பிரிங் தட் அந்த ஒரிஜினல் ஃபீல் கொண்டு வர முடியல. ஸோ அதை வந்துட்டு டெக்னாலஜி இதெல்லாம் வச்சு அப்படியே கோப்பிங் அப்.
1: திஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் த சாங்ஸ் டுடே, ரைட்? ஸோ 60s 80s வந்த சாங்குக்கும் இன்னைக்கு வந்ததுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் குட் பி டெக்னாலஜி.
0: Yeah, definitely, yes.
1: Yeah,
0: definitely.
1: And the change in the genres and everything could be because of
0: genres
1: that?
0: Genres in Pata, it is all the same.
1: Okay.
0: See, if it is love, ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம்
1: பார்க்குறான்
0: அப்படின்றப்ப அவனுக்குள்ள ஒரு லவ் ஃபீல் வருது அப்படின்றது அந்த காலத்துலயும் அதே தான், இந்த காலத்துலயும் அதே.
1: முன்ன வயலின் வாசிச்சது இப்போ மெட்டல் கிட்டாரிஸ்ட் வாசிக்கிறாங்க.
0: மெட்டல் கிட்டாரிஸ்ட் வாசிக்கிறாங்க, அவ்வளவுதான். ராக் ஸ்டைல் வாசிக்கிறாங்க.
1: ஓகே.
0: That is all the same.
1: Okay.
0: But we're losing something or the other is ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது.
1: சோ இப்போ மெலடிஸ் கேட்கலாம் அப்படினா நீங்க 60s 80s மெலடிஸ் கேப்பீங்களா இல்ல you prefer today's songs?
0: மெலடிஸ் கேக்குறது அப்படினா I personally prefer MSV sir's music.
1: Okay.
0: Then Raja sir music கேப்பேன், but I'm more attached to MSV sir's music and Rahman sir's music. ரெண்டு பேரோட மெலடிஸ் மே I think it's out of this world.
1: Mm-hmm.
0: Yeah.
1: நீங்க சொல்லுங்க ஸ்ரீதர், இவர் பாடி நீங்க கேட்டிருக்கீங்களா? பேண்ட் பத்தி ஏதாவது சொல்லுங்க. காலேஜ் டைம்ல இருந்து
2: பாடாம தான் நான் கேட்டது இல்ல, பாடி நிறைய தடவை கேட்டிருக்கேன்.
1: ஓகே.
2: ஏன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 10 to 12 hours நாங்க
1: ஒர்க் டுகெதர். ஓகே.
2: ஸ்டுடியோ.
1: ஓகே.
2: சோ
1: அண்ட் டியூரிங் காலேஜ் டேஸ் உங்க பேண்ட் பத்தி?
0: காலேஜ் டேஸ் we had a band, we
2: விளையாட ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க.
0: நம்ம விளையாட ஆரம்பிச்சது பாசிட்டிவ் கர்ஸ் னு சொல்லிட்டு we started a band. அதுல வந்துட்டு ஸ்ரீதர் யூஸ் டு ப்ளே தி ட்ரம்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஆன் தி வோக்கல்ஸ் அண்ட் கிட்டார்.
2: ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல லைட் மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென் லேட்டர் அன்வைண்ட் சென்டர்.
0: We started playing so many places. Okay. Then we started playing Western. Sridhar got Best Percussionist Award in Unwind Center. 2009.
1: Okay. So now, how is it working together? Like now you have an official studio.
0: Yeah.
1: And he's an editor. So how is it working together? Do you see any changes?
0: No, it is still the same.
1: We're
0: still the same. And we catch up before going to the studio.
1: Okay.
0: Meet panittu, pesittu, tea saaptu. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டுடியோக்கு போயிட்டு ஹில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் எடிட்டிங் சைட்ல. ஹில் ஹேவ் சம் ப்ராஜெக்ட் என்னோட சைட்ல. நான் உட்காந்துட்டு டிசைன் சம்திங் கிட்ட எடுத்துட்டு ஏதாவது டியூன் போட ஆரம்பிச்சுட்டு தென் ஐல் ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங் ஒர்க். அந்த மாதிரி ஒர்க் போயிட்டே இருக்கும். அகைன் வீல் ஆல் மீட் ஃபார் லஞ்ச். அப்படியே இட் இஸ் வி ஒர்க் அண்டர் த சேம் ரூஃப்.
1: ஓகே.
0: சோ தேர் இஸ் நாட் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ்.
1: சோ யூ கீப் டூயிங் சம் டியூன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. சோ யூ ஆர் இன்டு கம்போசிங் சொல்லலாமா?
0: ஹேவ்
1: யூ கம்போஸ் எனி சாங்ஸ்?
0: எஸ் ஐ ஹேவ். பட் நான் என்ன சொல்றது, கம்போசர்னு சொல்லிக்கூடிய தகுதி எனக்கு இன்னும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் ஐ எம் டெஃபினெட்லி
1: பாடச்சு கேட்போம்.

0: கேரக்டர்ஸ் மை ஓன்
1: ஒரு பாடல்லயே எங்களை கொள்றீங்களே உங்களை இன்னும் நிறைய பாட வைக்கலான்னு பாக்குறோம் சோ வாட் டு யூ ஆக்சுவலி திங்க் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ணும்போது வாட் இஸ் ரன்னிங் இன் யுவர் மைண்ட் இட் சவுண்ட்ஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் யூத்ஃபுல் டு அஸ் சோ வாட் இஸ்
0: ஐ பர்சனலி ஃபீல் நான் கம்போஸ் பண்ற மியூசிக் வந்து இட் ஷட் மேக் சம்வன் ஹாப்பி நினைப்பேன் சோ ஐ டோன்ட் இக்னோர் பட் ஐ பிரிஃபர் பிளேசிங் ஆல் மேஜர் கார்ட்ஸ் அந்த மாதிரி ஐ வாண்ட் மை டியூன் டு பி ஹாப்பி
1: Okay.
0: So that is not always good. It is not good for a composer. He should be versatile.
1: Okay.
0: But எனக்கு பர்சனலா பிடிச்சது வந்து I want my tune to be really happy and not just happiness. It is about love. It is about everything. It is about friendship. It is about everything that brings happiness to you.
1: Mm-hmm. So you say all this makes you compose a song?
0: Yes, definitely. Okay. All this

0: மோர்.
1: ஸ்ரீதர், நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி. வாட் மேட் யூ சூஸ் திஸ் ஃபீல்ட்?
2: பேசிக்கலாக நாங்கள் வந்து பேண்டில் ட்ரம்மராக நான் இருக்கும்போது ஆக்சுவலாக பெரிய வெளிலனா பெரிய ஸ்கோப் இல்லை அவ்வளோ. ஏன்னா சிவமணி பெரியாளாக வந்தார் இந்தியாவில், ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வர முடியாது அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே ஒரு தப்பான எண்ணம் தான் அது. ஆக்சுவலாக எனக்கு என்னை நானே வந்து டிகிரேட் பண்ணிக்கிற மாதிரி அது அது இருந்ததுனால. ஸோ தென் தேர்ட் இயர் ஒரு ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் ஒரு பேப்பர் ஆக்சுவலாக எங்களுக்கு இருந்தது வேலையில். ஸோ அதில் வந்து இதுனால் எங்களுக்கு எதுவுமே மார்க் கொடுக்காது. ட்ரம்ஸாக இருக்கட்டும், ட்ரம்ஸ் வாசிக்கிறதா இருக்கட்டும், சிங்கிங்காக இருக்கட்டும், எதுவுமே மார்க் கொடுக்காது. ஸோ வி நீட் டு சூஸ் சம்திங், அதாவது கேமரா வந்து எடிட்டிங் அட்வர்டைசிங் அந்த மாதிரி. எனக்கு கேமரா பற்றி பேசிக்கலாக எதுவும் தெரியாது.
0: அதாவது நாங்கள் ஜாயின் பண்ணும்போதே சொன்னாங்க, இந்த மாதிரி காலேஜில் சேரும் போதே வந்துட்டு மியூசிஷியனா நீங்கள்லாம் விஸ்காம் போயிடுங்க அப்படின்னாங்க. நான் நினச்சேன் மியூசிக்
2: தப்பாக சொல்லலை.
0: ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ பட் ஆனால் சேர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது மியூசிக்ன்றது இட் இஸ் நாட் ஈவன் பார்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன். இட் டசன்ட் மேக் சென்ஸ் விஷுவல் கம்யூனிகேஷன்.
2: ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் காலேஜ் சேரும்போது வேற ஒரு இதெல்லாம் சேருவாங்க, இன்ஜினியரிங் விஸ்காம். பேசிக்கா பார்த்தா விஸ்காம்னா ஆக்சுவலா வந்து எங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது. ஒரு ஆக்சுவலா ஒரு ஏதோ ஒரு நாங்க வந்து
0: கிட்டார் வாசிக்க தெரியும், ட்ரம்ஸ் வாசிக்க தெரியும், ஓடி போடுவாங்க அவ்வளவு. வேற ஒரு ஒரு அட்வான்டேஜும் இல்லை.
2: ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண வேண்டியது. பட் பேசிக்கா நான் வந்து எடிட்டிங் ஒரு மல்டிமீடியா கிளாஸ்ல வந்து படிச்சிருக்கேன். பேசிக்கா ஒரு ப்ரீமியர்ன்ற ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் ஒன்று படிச்சிருக்கேன். ஸோ அதோட இது இருந்த கத்துக்கிட்டேன்.
0: என்னால
2: அங்கேயும் வந்து அவரை பார்க்க முடியல. ஸோ சரி ஓகே, இங்கே தேர்டாக இங்கே ட்ரை பண்ணுவோம். திருப்பி வந்தேன், ஒரு ஈவினிங் போய் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நம்ம எல்லாமே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் போயிட்டு ஆவிட ஒரு சாஃப்ட்வேர், அது எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதை நான் ஒரு 2 மந்த்ஸ் கோர்ஸாக பண்ணிவிட்டு அது எனக்கு நல்ல வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணும்போது நான் பேசிக்காக ஃபஸ்ட்லேருந்து கற்றுக்காமல் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ஃபீல்டை சூஸ் பண்ணேன்.
1: ஓகே. ஸோ ஸ்ரீதர், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு படத்துக்கு படத்தொகுப்பாளரோட வேலை எவ்வளோ முக்கியம்?
2: ஒரு படத்துக்கு எடிட்டரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஷேப் அப் பண்ணுறதே அவங்களோட ஒரு ஒர்க் தான். மியூசிக்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், பட் வந்து எடிட்டிங் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் எடிட்டர்னால சொல்ல, பேசிக்காக நான் வந்து எடிட்டிங்ல இல்லைனா கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு படம் வந்து நிறைய ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுமா, யூஸ் பண்ண வேணாமா, இப்படி பண்ணாதான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து ஆடியன்ஸோட மிங்கிள் ஆகி நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு ஃபீல்டு இது. ஸோ நாங்கள் வந்து நான் வந்து எடிட்டர், நான் இந்த டேபிளில் உட்காந்துட்டு இருக்கேன், நான் இப்படி தான் பண்ணி ஆகணும், எல்லாரும் பார்க்கணும்னு நான் சொல்ல முடியாது.
1: A very big difference from the input that you get and neenga finally produce pandra and the final output of the movie. So is there a very big difference and the raw film varadhu neenga final process pandradhukku difference nariya irukum?
2: Aama kandipa. ஆக்சுவலாக வந்து இப்போ டேரக்டர்ஸும் ஒரு ஸ்கிரிப்டை வச்சு அவங்க ஒரு மைண்டில் வச்சு ஒன்று ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இது ரஷஸ் வந்து எங்ககிட்ட வரும்போது அது வேற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அவங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது தான் இருக்கும். ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா இது ஒரு ஒரு டீம் ஒர்க். இந்த மூவி பண்ணுறதுன்றது ஒரு டீம் ஒர்க். அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபீல்டில் வந்து அவங்கவுங்க சஜஷன்ஸ் கொடுக்கும்போது அதை கேட்கணும். கேட்டு அவங்க பண்ணாதான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். அவங்க ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்னால தான் வந்து பெஸ்ட் அவுட்புட் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எடிட்டிங் முடிஞ்ச உடனே வந்து RR இருக்கு. ஸோ சவுண்ட் மிக்சிங், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னா இருக்கு. ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட வந்து ஒரு ஒரு ஷார்ட்டோட டிரான்சிஷன்ல கரெக்டாக நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணோம்னா அந்த டிரான்சிஷனே வேற மாதிரி ஆயிடும். நான் வந்து எடிட்டர்ஸ் மேலே மிஸ்டேக் இருந்தா அந்த கட்டில் கூட அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல அவங்க பார்த்து ஒரு டிரான்சிஷன் போட்டாங்கன்னா அது வேற மாதிரி ஆயிடும். ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு வேலை இருக்கு. பட் எடிட்டிங் நான் சொல்லுவேன் ஒரு 70% 80% கிட்டத்தட்ட வந்து ரொம்ப
1: இம்பார்ட்டன்டான. சோ பங்கஜ் சொல்லுங்க, MSV உங்களோட ஃபேவரட் அப்படினு சொன்னீங்க, அவரோட பாடல்கள்ல உங்களோட ஃபேவரட் ஏதா ஒன்னு வாசி காமிக்க முடியுமா?
0: டெஃபினெட்லி. அந்த டைம்ல வந்த சாங்ஸ் எல்லாமே என்ன சொல்றது, இப்போ ரொமான்டிக்கான ஒரு ஃபீல் அப்படினா இட் வில் ஆல் ஜெல் டுகெதர், மோஸ்ட் ஆஃப் देम வில் ஜெல் டுகெதர்.
1: ரைட் ரைட். ஓகே.
0: சோ ஐ வுட் லைக் டு கம்பைன் 2 சாங்ஸ், 1 ஹிந்தி சாங் அண்ட் 1 MSV சார் சாங். ஓகே.
1: ஷூர்.
0: திஸ் இஸ் MSV சார் சாங். ஐ வில் ஸ்டார்ட் வித் தட்.
1: ஓகே.

0: So it is very similar, both these songs.
1: Right.
0: Yeah, it creates the same, almost, mood, yeah, it creates the same kind of mood.
1: So, let's go for a small break, and we're going to be talking more about Pankaj and Sridhar, and we'll be back. வெல்கம் பேக். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம இங்க பங்கஜ் மற்றும் ஸ்ரீதர் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஸ்ரீதர், நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு எடிட்டிங்கும் பழையங்காலத்து எடிட்டிங்கும் ஹவு ஹேஸ் த டெக்னாலஜி சேஞ்ச்ட்?
2: முன்னாடி பண்ணிட்டு இருந்த எடிட்டிங் வந்து லீனியர் எடிட்டிங் சொல்லுவாங்க, இப்ப பண்ணிட்டு இருக்கிறது நான் லீனியர். என்ன டிஃபரன்ஸ்னா, லீனியர்னா ஆக்சுவலா நெகட்டிவ் கட்டிங். அது இப்போ நெகட்டிவ் கட்டர்ஸா இருக்கிறவங்க தான் முன்னாடி வந்து எடிட்டர்ஸா இருந்தவங்க. ஆக்சுவலா ஒரு பிலிமோட எடிட்டர் அப்படின்னாலே இப்போ நெகட்டிவ் கட்டரா இருக்கிறவங்க தான் அவங்க. முன்னாடி இருந்த எடிட்டிங் லீனியர் எடிட்டிங்க்கும் இப்ப இருக்கிற நான் லீனியருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஆக்சுவலா அது வந்து ப்ரெஷர் எங்களுக்கு கம்மி பண்ணுது, அண்ட் தென் வந்து ஒரு ஒரு வந்து வேலையை கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்க வைக்குது. ஸோ முன்னாடினா மேக்ஸிமம் ஒரு ஒரு சாங் இல்ல ஒரு ரெண்டு சீன் கட் பண்றதுக்கே வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ பிகாஸ் அவங்க ஃபிலிம்ல பார்த்து பார்த்து கரெக்டாக கட் பண்ணணும், ஸோ ஒரு அவுட் மார்க்கில் கட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எங்களுக்கு அப்படி இல்லை, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு நல்ல அவுட் புட்டே கொடுக்க முடியுது எங்களால்.
1: யூ சே திஸ் இஸ் அன் அட்வான்டேஜ் டு எடிட்டர்ஸ், இட் மேக்ஸ் யுவர் வர்க் ஈஸியர்.
2: அப்படி சொல்ல முடியாது. இப்போ நெகட்டிவ் கட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அது அட்வான்டேஜ், எங்களுக்கு இது அட்வான்டேஜ். ஸோ இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு போகணும். இப்போ நாளைக்கே வந்து வேற ஏதாவது திருப்பி வந்து லீனியர் தான் வந்து இதுவாதுன்னு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும், அப்டேட் ஆகிட்டு போகணும். ஸோ அவ்வளோதான், இதனால எங்களுக்கு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா
1: கிடையாது. நீங்க சொல்லுங்க, நீங்க ஸ்டேஜ்லயே முதல்ல பாடின பாட்டு என்ன? எங்களுக்காக இப்ப கொஞ்சம் அதை பாடி காமிக்க முடியுமா? அதை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸஸ்.
3: The first song, school padikkumbodhu, I used to be really nervous about getting on stage. Then I came up with this song. This was the first song that I...

சூப்பரா பாடுனீங்க. சோ இப்போ நிறைய படங்கள்ல நிறைய பாடல்கள்ல வந்துட்டு வயலின், தப்லா, சாக்ஸோபோன் இதெல்லாம் ஒரு மேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப புன்னகை மன்னன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வயலின் ஹஸ் பிளேட் அ வெரி மேஜர் ரோல் இன் ஃபியூ சாங்ஸ். சோ அந்த மாதிரி கிட்டார் பேஸ் பண்ண சாங்ஸ் இப்போ என்னிய பொன்னிலாவே, நிலாவேவா அந்த மாதிரி பாட்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு ஏதாவது ஒன்னு பாடி காமிக்க முடியுமா? சின்ஸ் யூ ஆர் அ கிட்டாரிஸ்ட்.

ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் மேஜராக வச்சு எல்லா ஜென்ரேஷன்லையுமே ஒரு ஒரு சாங் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ராஜா சாரோட மெலடிஸில் நிறையா சாங்ஸ் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இளைநிலா, என் இனிய பொன்னிலாவே, ஸோ அந்த மாதிரி சாங்ஸ்க்கெலாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஒரு மேஜரான ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். திஸ் இஸ் ஜஸ்ட் அ சாம்பிள்.

0: It's been very long since I played the solo. So, yeah, that's about it.
1: That was very, very nice. Especially your solo was brilliant. இந்த மாதிரி நாங்களே வந்துட்டு இன்னொரு 10 தடவை இதை பாடிக்காவீங்கன்னு கூட கேட்போம். இந்த மாதிரி நீங்க பாடின பாடல்கள் எதுக்கா உங்களுக்கு மேக்ஸிமம் அப்ளாஸ் கிடைச்சு, இல்ல ஒன்ஸ் மோர் அப்படின்னு ஏதாவது கிரௌட்ல கேட்டிருக்காங்களா அந்த பாடல்?
0: Okay, this was once in DG Vaishnav when college band Positive Curse on the tour, we had to perform for this event called Iris, where Benny Dayal sir was the judge. So we got the first place. Appo vandittu oru medley mari pannom. Started off with Janani Janani and it went on to Amma Endraikkada, appuram vandu Kaatril Varum Geethame poittu, then finally we came to this song. So I'll just the final song mattum I'll just play.

0: ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல் ஒரு வண்டர்ஃபுல் சாங் இல்லையா, அது ரொம்ப அழகா பாடி காமிச்சீங்க. உங்களோட ஃபேவரட் சிங்கர் யாரு பங்கஜ்? அவரோட இல்ல அவங்களோட பாட்டு ஏதாவது உங்களுக்கு பாடி காமிக்க முடியுமா?
1: ஃபேவரட் சிங்கர் ஐ லைக் சோனு நிகம். திஸ் இஸ் ஒன் சாங் ஐ ரியலி லைக், தமிழ் சாங், ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல.

0: இப்போ ஒரு சில படங்கள்ல வந்துட்டு பிளேபேக் சிங்கர்ஸ் தான் வந்து நிறைய நோட்டீஸ் பண்றோம், பட் அதே இடத்துல யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு ஒரு இமோஷனல் ஃபீலிங்கை வெளிப்படுத்துறதோ அதெல்லாம் நம்ம ரொம்ப நோட்டீஸ் பண்ணதில்ல. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ராமினா வச்ச சில சீன்ஸ் ஏதாச்சும் சொல்ல முடியுமா, எஸ்பெஷலி கிட்டார்?
1: ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் மெயினாக வச்சுட்டு நிறைய படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், கண்டு கொண்டேன் படத்தில் வந்து மம்முட்டி ஐஸ்வர்யா ராய்க்கு வந்து ஹீல் கெட் திஸ் தஞ்சாவூர் தம்பூரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுப்பாரு. ஸோ அதை வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து எடுத்து ஷீல் ஸ்டார்ட் லேர்னிங் மியூசிக். ஸோ அப்போது அந்த தட் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேட், இட்ஸ் நாட் அ சாங் அஸ் சச், பட் இட்ஸ் எ நைஸ் பிட்.

0: பிரில்லியன்ட் எக்ஸாம்பிள். சோ நீங்க கர்நாடிக் மியூசிக் கூட கற்றுட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களோட ஃபேவரட் ராகம் ஏதாச்சும் உங்களுக்கு வாசிக்க அமைக்க முடியுமா?
1: Yeah, sure. I learned Carnatic singing for a few years and I like this particular raga. It's called Hamsanadam.

நாங்கள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணோம். இட்ஸ் அ கிளாசிக்கல் சாங்னு சொல்லலாம். ஏ இட்ஸ் அ கிளாசிக்கல் சாங். அதில் எப்படின்னா, வென் ஐ வாஸ் பிளேயிங் ஃபார் திஸ் பேண்ட் கால்ட் மாயா, ஐ ஹேட் டு பிளே கிளாசிக்கல் சோலோஸ் இன் மை கிட்டார், விச் வாஸ் ரியலி டிஃபிகல்ட். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் கிட்டார் பிரசன்னா, இஸ் அன் அமேசிங் கிட்டாரிஸ்ட். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன். ஹி பிளேஸ் த கிளாசிக்கல் சோலோஸ் இன் இஸ் எலக்ட்ரிக் கிட்டார். ஸோ அந்த மாதிரியான சோலோஸ் ஐ ஹேட் டு பிளே கிட்டாரில் when I was part of this band. So appo vandu naanga oru song compose pannom alage nu solittu IIT la perform pannirukom and the song and naanga oru album release pannom Illusions nu solittu. So it goes like this.

0: அந்த சாங்கில் வந்துட்டு தேர் வாஸ் திஸ் கிளாசிக்கல் சோலோ ஐ ஹேட் டு பிளே. ஸோ அந்த மாதிரியான சோலோஸ் ஐ ஹேட் டு பிளே. ஸோ
1: தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது உங்களோட ஓன் காம்போசிஷன் இல்லையா? இப்போ ஒரு லேமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னா, இப்போ எல்ஆர் ஈஸ்வரி அம்மா வாய்ஸ் இல்லைன்னா சீர்கா சிவ சிதம்பரம் அவரோட வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு கிட்டாருக்கு ரொம்ப சூட் ஆகாதோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, வாட் ஆர் த பெஸ்ட் வாய்ஸஸ் தட் ஆக்சுவலி சூட் த கிட்டார்?
0: There's nothing like that, okay? Ippo, guitar nu eduthukitta, it is just an instrument, okay? So, and the instrument vandu eppadi patta voice oda venalum gel panna mudiyum. The thing is, the composer or the programmer should know how you should blend with the voice. So, ippo na vandu, I'll give you examples. Ippo, Seergadi oda song e na onnu kaamikiren, Ella Rishwari amma oda song onnu kaamikiren. So, you can see how their voices, I mean, their tunes will also gel with the guitar. So, this song is from a very old movie, Agathiyar, சொல்லிட்டு. சோ அந்த படத்துல சீர்காழி சார் பாடின ஒரு சாங்.

ஸோ இட்ஸ் நாட் அபவுட் தே வாய்ஸஸ் ஓகே. ஸோ என்ன மாதிரி சாங்னாலுமே என்ன ப்ராக்ரெஷன் யூஸ் பண்ணுறோம், என்ன இட் கோஸ் வித் டியூன். The guitar is an instrument that can go with anybody, any voice. But in particular, if you want to choose, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னா ரஹ்மான் சாரோட வாய்ஸ் வந்து இட் இஸ் லைக் அமேசிங். இட் கோஸ் ரியலி வெல் வித் ஜஸ்ட் ஒன் கிட்டார்.

0: சூட் ஆகாதோ அப்படின்னு சொன்னதுக்கே ரெண்டுமே ரொம்ப அழகா பிளே பண்ணி பாடியும் காமிச்சிட்டீங்க. அவரோட வாய்ஸ், ஐ திங்க் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் வில் சூட் ஹிஸ் வாய்ஸ். வெரி நைஸ். சோ இப்போ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாக்கலாம். உங்க தாத்தா அவர்கள் நடித்த படத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, அது எங்களுக்கு கொஞ்சம் பாடி காமிக்க முடியுமா?
1: ஓகே, தாத்தாவோட பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னு பார்த்தா ஏரிக்கரையின் மேலேன்னு ஒரு சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாத்தாவும் தேவிகா அம்மாவும் நடிச்சிருப்பாங்க TMS சார் வாய்ஸில். இட் கோஸ் லைக் திஸ்.

0: எவ்வளவு அழகா இருந்தது இல்லையா அந்த காலத்து பாட்டுலாம். நீங்களும் ரொம்ப அழகா பாடி காமிச்சீங்க, தேங்க்யூ. இப்போ கிட்டார் வந்துட்டு ஏன் எப்பயுமே ஒரு அடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்டா தான் அவங்க கன்சிடர் பண்றாங்க? ஏன் அது எந்த பாட்டிலுமே ஒரு மேஜர் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்ததே கிடையாது? இஸ் இட் பிகாஸ் இட்ஸ் அ ஃபாரின் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் அதனாலயா, இல்ல எதனால?
1: இல்ல அப்படின்னு கிடையாது. ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது ஒரு சைடு இருந்தாலும், இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சி கிட்டார்னு இல்லை எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே வி ஹாவ் ப்ரையாரிட்டிஸ். பட் இப்போ ஃபில்ம் மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கிட்டார் மட்டும் வாசிச்சுட்டு இருந்தா, இல்லை ஃப்ளூட் மட்டும் வாசிச்சுட்டு இருந்தா, வயலின் மட்டும் வாசிச்சுட்டு இருந்தா எவ்வளோ நேரம் ஒருத்தர் உட்காந்து கேட்பாங்க சொல்லுங்கள். சி இப்போ வி நோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வென் வி கீப் பிளேயிங் இட் அண்ட் வி வென் வி லிசன் டு இட். பட் எல்லாருக்குமே அப்படி கிடையாது இல்லை. இப்போது ஒரு சாங் இருக்குன்னா அந்த சாங் வந்துட்டு, இப்போது எஸ்பிபி சாரே இருக்கட்டும், ஹரிஹரன் சாரே இருக்கட்டும், அப்படியே ஒரு ஹம்மிங் பாடிக்கிட்டே இருந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் உட்காந்து கேட்க முடியும் சொல்லுங்கள். அதில் ஒரு லிரிக்குன்னு சொல்லி ஒரு எலிமெண்ட் இருக்குது, அந்த லிரிக்கில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் சேரும் போது தான் இட் பிகம்ஸ் ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஸோ அந்த அந்த ஒரு சிஸ்டமில் தான் இப்போது இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் மூவிங் ஆன். ஸோ வந்துட்டு வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கிட்டார்னு கிடையாது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் அப்படியே போயிட்டே இருக்குன்றது ஒரு ரொம்ப நேரம் யூ கெனாட் டியூன் இன் டு இட். ஐ மீன் யூ கெனாட் ஃபோக்கஸ், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க முடியாது. தட் இஸ் வாட் ஐ திங்க்.
0: வெரி வெல் சார், டெஃபினெட்லி ட்ரூ. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அது என்ன ஒரு அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் லேர்னிங் திஸ் கிட்டார், திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்? உங்களுக்கு எப்படி வந்தது இந்த கிட்டார் கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்?
1: இப்போ யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ வர ஜென்ரேஷன் வந்துட்டு தேர் மோர் இன்ட்ரெஸ்டட் டு பிளே த கிட்டார். இப்போ அது என்ன ஒரு கிரேஸ்ன்னு தெரியல. வர இப்போது மூவிஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த கிட்டார்ன்ற ஒரு எலிமெண்ட் வந்துட்டு நிறையா எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இஸ் இட், ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு கேரி அண்ட் ஈஸி டு டியூன் அண்ட் டக்கு டக்குன்னு அப்படியே வச்சுட்டு ஒரு கார்டு அசிக்கலாம் இது பண்ணலான்ற மாதிரியா அப்படின்றதுனாலயான்னு தெரியல. பட் இட் இஸ் அ குட் திங். அண்ட் டு பி ஃப்ராங்க், நான் கிட்டார் எப்படி வாசிக்கணும்னு கற்றுக்கவே இல்லை. ஆஸ் இன் ஒரு டியூட்டர் கிட்டே போயிட்டு ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு நான் கற்றுக்கல. ஐ ரியலி வாண்டட் டு ப்ளே தட் பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் பிகாஸ் ஐ லைக் த சவுண்ட் ஆஃப் இட். ஸ்கூலில் வந்துட்டு மை ஃப்ரெண்ட் ஆதி யூஸ் டு ப்ளே த கிட்டார். அப்போ வந்துட்டு ஐ யூஸ் டு சிங் ஜஸ்ட் வோக்கல்ஸ் மட்டும். தென் அவன் வாசிக்கும் போது அப்படியே அந்த த சவுண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸ் தட் ஐ ஃபெல்ட் இட் இன் மை ஹார்ட் அண்ட் ஐ வாண்டட் டு லேர்ன். ஒரு ரிதம் அப்படியே பேக்ரவுண்டில் ரிதம் ப்ளே பண்ணுறது மட்டுமாவது கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஆதியோட அப்பா வந்துட்டு ஹி யூஸ் டு டீச் மீ பேசிக்ஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு வாசித்தது வந்து ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு சம்மர் ஆஃப் 69 வாசித்தோம், பிரையன் ஆடம்ஸ்து. ஸோ அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தென் ஐ ரெஃபர் டு லாட் ஆஃப் புக்ஸ். அப்புறம் ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், எப்படிலாம் டெக்னிக்ஸ் கிட்டார் எப்படிலாம் அந்த கார்ட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக பிடிக்கலாம் அந்த மாதிரி குட்டி குட்டி டெக்னிக்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி தென் ஐ யூஸ் டு கீப் ப்ராக்டிஸிங் பிஃபோர் எவ்ரி ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டதான். சி தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு டெல் டு த இப்போது வர ஜென்ரேஷனுக்குலாம். அதுக்கப்புறம் தே வில் ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் அண்ட் தே வில் ஹேவ் டு ஸ்டார்ட் லேர்னிங் ஆன் தேர் ஓன். தட் இஸ் வாட் ஐ திங்க்.
0: Very true, right? So, சொல்லுங்க பங்கஜ், ஃபைனலி உங்களோட மியூசிக்கல் கேரியர் அது எப்போ ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருந்தது? யுவர் அவார்ட்ஸ் அப்ரிசியேஷன்ஸ் நடுவில் நிறைய வாங்கியிருப்பீங்க ஐ அம் ஷூர். ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: ஐ ஸ்டார்டட் மை மியூசிக்கல் கேரியர் வென் ஐ வாஸ் 7 இயர்ஸ் ஓல்ட், 1996. அப்போ வந்துட்டு ஐ ஸ்டார்டட் கர்நாடிக் மியூசிக், சொக்கலிங்க பாகவதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கர்நாடிக் வோக்கல் கிளாஸ் எடுப்பார். அப்போ வந்துட்டு ஐ லேர்ன்ட் ரொம்ப பேசிக்கான சிங்கிங் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குமார் வல்சல் அப்படின்னு சொல்லிட்டு வென் ஐ வாஸ் 15 இயர்ஸ் ஓல்டு அவர்கிட்ட நான் ஐ காட் ட்ரெயின்ட். வோக்கல்ஸ் மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன், கிட்டார் நான் வந்து முறையாக கற்றுக்கல. அப்போலேருந்தே வந்துட்டு செவரல் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் எல்லாம் ஐ யூஸ் டு பார்ட்டிசிபேட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மகாலிங்கபுரம் ஐயப்பன் டெம்பிளில் 2003 ஒரு கச்சேரி மாதிரி பண்ணேன். ஸோ ஒரு 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வந்துட்டு கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சது. ஐ ஜஸ்ட் யூஸ் டு டேக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி இன்டர்நெட் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஐ ரெப்ரசென்டட் மை ஸ்கூல் ஃபார் அ கல்ச்சுரல் ஈவெண்ட் வென் ஐ வாஸ் இன் தி 11th ஸ்டாண்டர்ட். மை மியூசிக்கல் ஜேர்னி கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு காலேஜ் டேஸ் வரைக்கும். ஐ வாஸ் இன் த விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் லாயோலா காலேஜ். ஐ வாஸ் தி லீட் கிட்டாரிஸ்ட் பிளஸ் வோக்கலிஸ்ட் அண்ட் ஸ்டூட் ஃபார்வர்ட் ஃபார் மை காலேஜ் அஸ் வெல். வி ஹேட் அ பேண்ட், இட் வாஸ் கால்ட் பாசிட்டிவ் கர்ஸ். வி இனிஷியலி ஸ்டார்டட் அ கேரியர் பை கம்பைலிங் அவர் ஒர்க்ஸ் யூனோ ஃபார் செவரல் ப்ராஜெக்ட்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், மியூசிக் வீடியோஸ் எல்லாத்துக்குமே வி யூஸ் டு அப்படியே மியூசிக் போட ஆரம்பித்தோம், காம்படிஷன்ஸ்ன்றது மட்டும் இல்லாமல். அதுக்கப்புறம் வந்துட்டு வி ஹேட் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. வி வேர் தி அஃபிஷியல் வெஸ்டர்ன் பேண்ட் ஃபார் லாயலா 2008 to 2009. Then we were the composers for the Ovations Western theme track for our college for the same year. அதுக்கப்புறம் ஐஐடி சாரங்கில் ப்ளே பண்ணியிருக்கோம். எஸ்ஆர்எம் மிலான், டிஜி வைஷ்ணவ், ஐரிஸ், விஐடி, டபிள்யூசிசி, நிறையா காலேஜஸ் போயிட்டு நிறையா ஈவெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ பேண்ட் வி வேர் வெரி சக்ஸஸ்ஃபுல். இண்டிவிஜுவலாக நான் சொல்கிறத விட பேண்டாக நான் வந்து நிறையா ஐவ் சீன் சக்ஸஸ். அது இல்லாமல் நிறைய ஹோஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்கோம். அன்வைன் சென்டரில் வி ஹவ் பர்ஃபார்ம்ட், லாயலா இக்னைட்டில் ஹோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டெலாமர் நக்ஷத்ரால வந்துட்டு வி ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பெர்ஃபார்ம் வித் பெனி, ராகுல் நம்பியார் அண்ட் திஸ் கான்டெம்பரரி பேண்ட் விச் இஸ் வெரி பாப்புலர் நவ், யோதகா, அவங்க எல்லாருமே வந்துட்டு வி ஆல் பெர்ஃபார்ம்ட் ஆன் தி சேம் ஸ்டேஜ். லேட்டர் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு திஸ் ஃபியூஷன் பேண்ட் கால்ட் மாயா, வேர் வி ஸ்டார்டட் கம்போசிங் ட்ராக்ஸ் ஆஃப் தி ஜானர் ஹிந்துஸ்தானி, கர்நாடிக் அண்ட் வெஸ்டர்ன். வி ட்ரைட் ஃபியூசிங் தெம் டுகெதர் வித் அ டச் ஆஃப் சினிமாட்டிக் க்ரூவ்ஸ். அதுக்கப்புறம் Maya was very successful. We were the proud winners for IIT 2010 and several other events for the same year. Again, we were the winners for Loyola Ignite 2011. அதுக்கப்புறம் அப்படியே நிறைய ஷோஸ் அந்த ஏப்ரல் வரைக்கும் 2011 வந்துட்டு வி வேர் கோயிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் வி வேர் பார்ட்டிசிபேட்டிங், வி வேர் ரியலி ஆக்டிவ். லேட்டர் ஐ காட் இன் டு ஸ்ரீனி சக்தி சூப்பர் சிங்கர்ஸ், அவங்களோட பேண்டில் வந்துட்டு வி ஸ்டார்டட் பிளேயிங். எஸ்ஆர்எம்ல வந்துட்டு எஸ்ஆர்எம் வடப்பழனியில் வி டிட் அ ஷோ. So that was also very successful. And yeah, that is about my career and my success throughout this music field.
0: So editing na romba poruma venum appdin solranga, avlo poruma irukkavara neenga?
2: Kandipa poruma enak actually vandu basic personal la paatha poruma kedaiyadhu.
0: பங்கஜ் சிரிக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம் எது சிரிக்கிறாருன்னு.
2: இல்ல அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, கூட நிறைய நாங்களே நிறைய ஷார்ட்
3: பிலிம்ஸ். வெரி பேஷண்ட், பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், உட்காந்து ஒரு ஒரு ரஷ்ஷா எடுத்து ஒரு ஒரு கேம்ல எத்தனை கேம்ல எடுக்கிறாங்கன்னு தெரியாது, எல்லா ரஷ்ஷுமே எடிட்டர் கிட்ட வந்துடும், அப்படியே கொட்டிடுவாங்க வந்து. அதுல இருந்து யூ ஹாவ் டு செலக்ட் தட் இஸ் வெரி.
2: வந்து பங்கஜ் சொன்ன மாதிரி அது வந்து ரஷ்யன் நல்ல ஒரு எடிட்டர் வந்து ஸ்டடி பண்ணாதான் அதுல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கூட நல்ல ஷார்ட் மாட்டோம். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் கொடுக்க முடியல அப்படின்னா அது வேஸ்ட். சோ ஃபுல்லா வந்து ஸ்டடி பண்ணிட்டு கரெக்டான ஒரு அவுட்புட்ல நம்ம வந்து இது பண்ண வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது அது நல்லா இருக்கும். அது ஒரு எப்படி சொல்றது, பெரிய ஒர்க். அது வந்து கஷ்டமான ஒர்க்கு, பேஷன்ஸ் கண்டிப்பா வேணும், அந்த ஒர்க்கு கண்டிப்பா பேஷன்ஸ் வேணும். அதே மாதிரி வந்து எடிட்டிங் டேபிள் வந்து ஒரு போரிங்கான டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வெளில இருந்து பாக்குறவங்க. இப்போ வந்து ஆடியன்ஸ் இப்பதான் வந்து எடிட்டிங்னால என்னன்னு தெரிய வருது பாக்குற ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும். சோ அது போரிங்கான டேபிள்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த ஒர்க் பிடிச்சதுனால நான் சொல்ல முடியாது. பட் நானே வந்து வெளில இருந்து பார்க்கும்போது அது ஒரு போரிங்கான டேபிள் தான் வச்சிருந்தேன். என்னன்னா அது வந்து எடிட்டர் இருப்பாரு, டைரக்டர் இருப்பாரு, அவ்வளவுதான். உள்ள என்ன போகுதுன்னு யாருக்குமே தெரியாது, படம் முடிஞ்சுதா இல்லையா யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி கூட இருக்கிற டைரக்டரே வந்து ஒரு சில ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கே ரொம்ப போர் ஆயிடும். பட் என்ன பண்றது, அவங்க டைரக்டர் உட்காந்துதான் ஆகணும் கூட, அவங்க வேணான்னு சொல்லிட்டு போக முடியாது. சோ இந்த ஒரு இதுல மைண்ட் செட்ல தான் எல்லாரும் அது போரிங்கான டேபிள் அப்படின்னு. பட் நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு.
0: சோ பேஷன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
2: ஆமா கண்டிப்பா இந்த
0: ஃபீல்ட்ல. சோ பங்கஜ் சொல்லுங்க, நீங்க நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். உங்க ஷார்ட் பிலிம்ஸ்க்கும் இவர் ஏதாவது எடிட் பண்ணிருக்காரா?
3: முன்னாடியில இருந்தே நாங்க காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே ஹி ஸ்டார்டட் எடிட்டிங், ஃபைனல் இயர்ல ஹி ஸ்டார்டட் எடிட்டிங். ஸோ அப்போ காலேஜ்ல விஷுவல் கம்யூனிகேஷன், அப்போ வில் ஹாவ் அவர் ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ். அப்போ வந்துட்டு மியூசிக் வீடியோஸ் எடுத்தோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தோம். ஸ்ரீதர் யூஸ் டு எடிட் போசிங். ஐ வாஸ் மோர் இன் டு சிங்கிங் அப்போ. முன்னாடி
0: அப்ப பாடின பாடல ஏதாவது பாட முடியுமா இப்ப எங்களுக்கு?

0: நோட் பண்ணிக்கிட்டோம், யூ ஆர் நாட் 21 எனிமோர்.
1: டெஃபினெட்லி ஓல்டர் தென் தட்.
0: நீங்க எடிட்டிங்ல இப்ப பாக்குற இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இப்ப ஸ்பாட் எடிட்டிங் அப்படின்லாம் ஏதோ சொல்றாங்க புதுசா.
2: முன்னாடி ஃபிலிம்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அது முன்னாடினா ரொம்ப இல்ல, பிஃபோர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சொல்லலாம். ஃபிலிம்ல தான் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்து ஷூட் பண்ணுவாங்க, ஃபிலிம்ல தான். ஸோ இப்போ வந்து டிஜிட்டலா அது எல்லாமே கன்வெர்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஷூட்டிங் வைஸ் பட்ஜெட் அவங்களுக்கு பார்த்தா அது கம்மி அப்படின்றது எல்லாத்தையும் தவிர, எங்க சைட்ல இருந்து பார்த்தா அது வந்து எங்களுக்கு வந்து ஒர்க் லோட் கம்மி. ஆக்சுவலா ஃபிலிம் ஆயிட்டு திருப்பி எங்ககிட்ட வந்து டெலிசினி ஆயிட்டு டிஜிட்டலைஸ் நாங்க பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரைட்டா நாங்க டிஜிட்டல் இப்போ ரெட் அந்த மாதிரி கேமராஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ அதுல ஷூட் பண்ண உடனே எங்களுக்கு ரஷ்யஸ் வராம இருக்கும். முன்னாடி ஸ்பாட் ரைட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து ஃபிலிம் இருக்கும் போதே. பட் எனக்கு தெரிஞ்சு நானும் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன், அது யூஸே இல்லாம இருக்கும். சும்மா டைரக்டர் வந்து ஸ்பாட் ரைட்டிங் பண்ணா ஒர்க் சீக்கிரம் முடிச்சிடலாம், அது தப்பான ஒரு இது. இது அப்போ வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் எடிட்டிங் டேபிள் திருப்பி வரும்போது அதை நீங்க மேட்ச் கேட் திருப்பி பண்ற மாதிரி தான் இருக்கும், அதே ஒர்க் நடக்கும். ஸோ நீங்க இங்க வந்து பண்ணிடலாமே, அது எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்க ஆங்கிள்ஸ் ஏதாவது எடுக்கணுமா, வந்து வேற டேக் ஏதாவது போகணுமா, ஸோ அந்த மாதிரி பர்பஸ் தான் யூஸ் ஆச்சு. பட் இப்போ இருக்கிற ஸ்பாட் ரைட்டிங் வந்து நீங்க ஓகே ஆக்சுவலா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க ஸ்பாட்டுக்கு போனா ஒரு ஷூட்டிங் ஒரு சைடு நடக்கும், நீங்க ஒரு சைடு வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க வந்து வந்து ஒரு 1 month 25 days ஒரு மூவியை முடிச்சிடலாம். கரெக்டான ஒரு டைம் ஸ்பீட்ல
0: போச்சுன்னா. So Pankaj, நீங்க சொல்லுங்க, how important is a sound designer for your studio or in today's
3: sense? Sound designer nu paatha it is not just sound designer, programmer irukkatum or whatever or recording engineer irukkatum, they are all very important in a studio. Plus ipo naanga we are looking for people who has to be qualified in every field. Ipo na vandu console table la dhaan ukkarven, na vandu voice room la poi na set panna maten, mic set panna maten appo solla koodadhu. அந்த மாதிரி இருந்தா ஹீஸ் அண்டர் குவாலிஃபைட், ஹீ ஷுட் நோ எவ்ரி திங். பிளஸ் தேர் ஆர் சோ மெனி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். சி தேர்ஸ் அ ப்ரீ ஆம்ப், தேர்ஸ் அ சவுண்ட் கார்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. மியூசிக் கனெக்டடா, மியூசிக் ரிலேட்டட் நிறைய விஷயம் இருக்கு. அந்த கன்சோல் டேபிள்ல உட்காந்து ஆப்ரேட் பண்ணுன்றது நாட் எனிபடி கேன் டூ தட். ஸோ த ப்ரோக்ராமர் ஆர் த டிசைனர் ஹீ ஹேஸ் டு டூ தி என்டையர் ஜாப். ஒரு மியூசிக் டைரக்டர் வராரு, வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் கேன் ஆல்சோ பி அ ப்ரோக்ராமர், அவர் உட்காந்துட்டு அவரோட டியூன் அவரே போட்டு கம்போஸ் பண்ணி பண்ற அந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. பட் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, ஹி இஸ் வில்லிங், ஹி இஸ் காட் அ ப்ராஜெக்ட், அவருக்கு அவர் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்றாரு. பட் அவர் கீபோர்டு வந்து அவ்வளோ வாசிக்க தெரியாது, ஹி இஸ் அ கிட்டாரிஸ்டா இருக்கலாம், இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் இருக்கலாம், ஆனால் அவர் மைண்ட்ல டியூன் இருக்கு. ஸோ ஹி வில் எக்ஸ்பிளைன் தி சிச்சுவேஷன் அண்ட் எவ்ரி திங் டு த ப்ரோக்ராமர் அண்ட் ஹி வில் ஆஸ்க் ஹிம் டு ஒர்க் ஃபார் ஹிம்.
0: ஓகே,
3: ஸோ திஸ் இஸ் த டியூன், ஏதோ ஒரு சாம்பிள் ஒரு டியூன் மாதிரி சொல்லிட்டு அதை நீங்க வந்து டெவலப் பண்ணுங்க. நெஞ்சுக்குள்ளே ஒன்று நுழைந்ததே ஏன் என்று புரிந்ததே, காதல் என்று தோணுதே நாம் என்று ஆனதே. சோ திஸ் இஸ் ஒன் சாம்பிள் டியூன். இந்த சாம்பிள் டியூன் வந்துட்டு இதுக்கு வந்து நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு I being a musician, I just do that. Okay. Either keyboard la vandittu the programmer has to do, sir, idu okay appdi kepanga. So the music director will
0: so everything can't be done by the music director. Definitely a sound designer, a programmer.
3: Yeah, the programmer is... he should also be a music director.
0: Okay.
2: பங்கஜ் சொன்ன மாதிரி சவுண்ட் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுது இல்லையா. ஏன்னா இப்ப நம்ம வந்து நிறைய மொக்கையா பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் கட் பண்ண போறது சந்திரமோகன் சார் தான். சோ அவரோட பிளேஸ்ல இருந்து பாக்கும்போது அது வந்து ஒரு ஒரு இதுதான் ஃபைனல் அவுட்புட் நம்ம பாக்கும்போது, அப்பா சவுண்ட் இன்ஜினியர் இவ்வளவு யூஸ் ஆயிருக்காரு அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும்.
0: So, இப்போ MOP காலேஜ்லயே பாத்தீங்கன்னா கூட we are studying about broadcast communication and electronic media, so audiography, இந்த மாதிரி subjects எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். What kind of a future do you think we have in this field? So, இப்போ உங்க ஸ்டுடியோவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோல ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆர் அப்படியே உங்க ஸ்டுடியோ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், we'll know more about it.
3: Sure. See, you all are media students, okay? So, உங்களுக்குள்ளலாம் target பண்ணி தான் நாங்க we are setting up a studio.
0: Right.
3: So, அந்த மாதிரி இருக்கும்போது when you are making a music video or a short film or a documentary or, or an ad film, எது நீங்க பண்ணாலுமே you will have to go under post-production for your particular Correct. Whatever project you're. Mm-hmm. So, அந்த மாதிரி இருக்கும்போது post-production it is a very big field. இப்போ ஒருத்தங்க போன ஒரு படம் எடுத்துட்டாங்க, கேம் எடுத்துட்டு போய் எடுத்துடலாம், ஓகே படம் எடுத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி வெளியில கொண்டு வருது, ஸோ அது எடிட்டிங்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. எடிட்டிங்ற ப்ராசஸ் முடிஞ்சோடனே அதுக்கு வந்து டப்பிங் பண்ணோம், டப்பிங்ற ப்ராசஸ் முடிஞ்சோடனே திருப்பி எடிட்டிங் கொண்டு வந்து சிங்க் பண்ணோம் அந்த டப் பண்ண ஆடியோவை. அப்புறம் மொத்தமா எடிட்டிங்லேருந்து ஒரு அவுட் எடுத்து கொடுத்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணோம். திருப்பி மியூசிக் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் எடிட்டர் கிட்ட போயிட்டு எடிட்டர் தான் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட் கொடுப்பாரு. இன்கேஸ் யூ வாண்ட் டு டூ அ டிடிஎஸ் மிக்சிங் 5.1 சேனல் மிக்சிங் மாதிரி பண்ணோம்னா அகெயின் யூ வில் ஹேவ் டு டேக் தட் அவுட் டு அ டிடிஎஸ் ஸ்டுடியோ. இதுக்கு நடுவில் கிரேடிங்னு ஒரு மேட்டர் இருக்கு, கலர் கரெக்ஷன் ஒரு மேட்டர் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி வேர் திங்கிங், ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு எடுக்கிறது ஈஸியாக எடுத்துருவோம், அதை ப்ராசஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்து நெட்ல யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்குள்ள தலை சுத்திக்கல வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வி தாட் வி வாண்டட் டு வி ரியலி வாண்டட் டு செட் அப் சம்திங் அண்டர் த சேம் ரூஃப். ஓகே, ஸோ வி ஹேவ் எடிட்டிங், வி ஹேவ் டப்பிங், வி ஹேவ் ரெக்கார்டிங், வி ஹேவ் டிசைனிங், போஸ்டர் டிசைனிங், வி டூ ஆல் டைப்ஸ் ஆஃப் டிசைனிங் ஒர்க்ஸ் ஆல்சோ. பிளஸ் வி ஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆன் த 5.1 ஸ்வீட், அந்த இதுல வி ஹேவ் அ place for that.
0: Okay.
3: So and the work ellame we undertake and we do
0: in your studio.
3: Yeah, in my
0: so Sridhar avar kuda help panvara.
3: Yeah, we're all working together. Yeah,
0: okay, well, that's very nice. So how can we contact you, like if
3: contact details and we have a landline.
0: Okay,
3: 044-4503-0304.
0: Okay,
3: that's 044-4503-0304.
0: Mm-hmm.
3: And mobile number 9884-7447. And we have a Facebook page also, www.facebook.com/dynamicsthestudio.
0: Okay.
3: So, yeah, you can get in touch with
0: Facebook. Yeah. Solitinga, so it's more easier for us to
3: very
0: contact
3: easy,
0: you.
3: Yeah.
0: Right. Okay, thank you very much.
3: Yeah, I would like to play a song.
0: Okay,
3: it's not,
0: sure,
3: not
0: sure.
3: What you think. Not
0: okay.
3: A,
0: is it about love?
3: It's not about love.
0: Okay,
3: it's about
0: then.
3: Something else.

பாட்டு.

0: ఉపవనవతి చింతామణి గృహే శివాకారే మంచే పరమశివ పర్యంక నిలయాం భజంతి త్వాం ధన్యాః కతిచన చిదానంద లహరీం మహీ మూలాధారే కమిప మణిపూరే హుతవహం సితం స్వాదిష్టానే ఇది మరుతమాకాశముపరీ మనోబిభ్రూమధ్యే సకలమపి బిత్వా కులపతం సహస్రారే పద్మే సహరసి పత్యా విహరసే సుధాధారాసారే చరణయుగులాంతర్విగలితైః ప్రపంచం సించంతి పునరపి నాయ మహసః అవాప్య స్వాం భూమిం భుజనిమద్దృష్టవలయం స్వమాత్మానం కృత్వా సపిశుకులకుండే కుహరణీః.
1: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது. அது ஒரு வேடிக்கையான செய்தி. அதாவது மெக்சிகோல அது நடந்துதான். அங்க உள்ள குடும்ப தலைவிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்களாம். அது என்ன போராட்டம்னா, அங்க உள்ள பெண்கள்லாம் ஒரு நாள் வேலை நிறுத்தம், அதாவது பெண்கள் செய்யற வேலையெல்லாம் நிறுத்திட்டாங்க. வீட்டுல சமைக்கிறது, துணி துவைக்கிறது, எல்லா வேலையும் நிறுத்திட்டாங்களாம். கணவன்மார்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சாங்களாம். இதுக்கு ஏற்பாடு பண்ணது யாருன்னா, மெக்சிகோ நகராட்சியின் பெண்கள் சம உரிமை இயக்கம், அவங்கதான் இந்த கிளர்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி ரொம்ப பெருசா நடத்தி இருக்கிறாங்க. பேப்பர்ல வந்தது, அது கொஞ்சம் வேடிக்கையா அதை படிச்சு பார்த்தோம். அந்த பத்திரிகை நிருபர் கேட்டிருக்கிறாங்க, அந்த ஏற்பாடு பண்ணவங்கள எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது வீட்டு வேலைங்கிறது குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, சமுதாயம் பூராவுக்கும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த போராட்டம் அப்படின்னு சொன்னாங்களாம். இது ஒரு வேடிக்கையான செய்தி. அதே போல இன்னொரு வேடிக்கை செய்தி என்னன்னா, ஒரு போட்டி நடந்திருக்குது. அதாவது கணவன்மார்கள்லாம் மனைவிய தூக்கிட்டு ஓடுறது மாதிரி ஒரு போட்டி, யாரு சீக்கிரம் ஓடுறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்குறாங்க. இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், சரி கணவன்மார்கள் வந்து மனைவியை தூக்கிட்டு ஓடுறாங்க, அது போல மனைவிமார்கள் வந்து கணவன்மார்களை தூக்கிட்டு ஓடுறது மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வேடிக்கை பேசணும். அப்பதான் அவர் சொன்னார், என்ன இருந்தாலும் மனைவிமார்கள் வந்து பலத்துல குறைச்சதானே அப்படின்னாரு. அது அப்படி ஒண்ணும் இல்ல, இயற்கையினுடைய அமைப்புல வந்து பெண்களுக்கு வந்து சில பலத்தை கொடுத்துருக்குது. அதாவது சுலபமா வந்து அந்த ஜலதோஷம் பிடிக்காதான், அதே மாதிரி சுலபமா அவங்களுக்கு வந்து இந்த இதய நோயெல்லாம் வந்துடாது அப்படிங்கிற சில சலுகைகள்லாம் இயற்கை கொடுத்துருக்குது. இருந்தாலும் அவங்களால என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஒரு தாராள மனசு, தாய் உள்ளம், அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா சரியா சாப்பிடுறது இல்ல, அடுத்தவங்களுக்காக வாழறது, அந்த தியாக உணர்வு அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கிறதுனால சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா உடல் நலத்துல கவனம் செலுத்துறது இல்லைங்கிறது ஒரு குறை. அதுவும் இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல இது வந்து ரொம்ப முக்கியமா அதை வந்து கவனிக்கிறோம். இதுல வந்து அதனால முக்கியமா வந்து

இருந்தால் சமுதாயம் நல்லா இருக்கும். அதனால அந்த வகையில் அப்படி பண்ணணும். இந்த தாய்ப்பால் கொடுக்கறது இருக்க, அது கூட பெண்கள் வந்து அதுல விருப்பப்படுறது இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து பெண்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும், அதே நேரத்துல அந்த தாய்ப்பால் வந்து குழந்தைகளுக்கு கிடைச்சாதான் சரியான மூளை வளர்ச்சி இருக்குமா. இப்போ நாம வந்து அந்த மாட்டுப்பாலை குழந்தைக்கு கொடுக்குறோம். தாய்ப்பாலுக்கும் மாட்டுப்பாலுக்கும் அடிப்படையில ஒரு வித்தியாசம் உண்டு. தாய்ப்பால்ங்கிறது மூளை வளர்ச்சிக்காக உள்ள மூலக்கூறுகள்லாம் உள்ளது, மாட்டுப்பால்ங்கிறது உடம்பு வளர்ச்சிக்காக உள்ள மூலக்கூறுகள் உள்ளது. இப்போ ஒரு கன்றுக்குட்டி போட்டதுன்னா அது உடனே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப சீக்கிரம் அது வளர்ந்துடும், பெரிய மாடாயிடும். ஆனா மனித குலத்துல வந்து குழந்தைகள் வந்து மூளை வளர்ச்சி தான் முதல்ல முக்கியம், எடுத்தது நடக்காது, மண்டி போட்டுக்கிட்டு அப்புறம் மெதுவாக தான் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும். அதனால குழந்தை வளர்ச்சிக்கு வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப அவசியம். அந்த மூளை வளர்ச்சி மனித குலத்துக்கு அவசியங்கிறதுனால இயற்கையா அப்படி கொடுத்துருக்குது. ஆனா அதை நம்ம என்ன பண்றோம், மாட்டுப்பாலை கொடுக்கறதுனால உடம்பு மட்டும் வளர்ந்து போகுது. இன்றைக்கு வந்து மனிதர்களுக்கு சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சிடுறாங்க, பெண்கள் வந்து சீக்கிரம் பருவத்துக்கு வர்றது கூட இந்த மாட்டுப்பால் அதிகமா சாப்பிடுறதுனாலதான் அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு கதையும் எதுக்குன்னா, எல்லாம் பெண்களுடைய உடல் நலத்துல அக்கறை இல்லாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள். பெண்களுடைய உடல் நலம் நல்லா இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் வராது. அதே போல அந்த சமுதாயம் நல்லா இருக்கும், வருங்கால சமுதாயம் வந்து ரொம்ப நல்ல முறையில அமையும். அதனால பெண்கள் வந்து அந்த தியாக உள்ளம்ங்கிறது இயற்கையா அமைஞ்சது, அதுக்காக வந்து தன்னை காப்பாத்திக்க கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை. அதாவது தன்னுடைய உடல் நலத்திலையும் அக்கறை செலுத்தணும், தன் உடல் நலத்துல அக்கறை செலுத்துறது மறைமுகமா வந்து அடுத்தவங்க பேர்ல அடுத்தவர்கள் உடல் நலத்துக்கு தான் அது உபயோகப்படும்ங்கிறத பெண்கள் உணர்ந்து அந்த நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கணவங்க அவங்க உடல் நலத்துல அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது, அது ஒரு வேடிக்கையான செய்தி. அதாவது மெக்சிகோல அது நடந்துதான், அங்க உள்ள குடும்ப தலைவிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்களாம். அது என்ன போராட்டம்னா, அங்க உள்ள பெண்கள்லாம் ஒரு நாள் வேலை நிறுத்தம், அதாவது பெண்கள் செய்யற வேலையெல்லாம் நிறுத்திட்டாங்க. வீட்டுல சமைக்கிறது, துணி துவைக்கிறது, எல்லா வேலையும் நிறுத்திட்டாங்களாம். கணவன்மார்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சாங்களாம். இதுக்கு ஏற்பாடு பண்ணது யாருன்னா, மெக்சிகோ நகராட்சியின் பெண்கள் சம உரிமை இயக்கம், அவங்கதான் இந்த கிளர்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி ரொம்ப பெருசா நடத்தி இருக்கிறாங்க. பேப்பர்ல வந்தது, அது கொஞ்சம் வேடிக்கையா அதை படிச்சு பார்த்தோம். அந்த பத்திரிகை நிருபர் கேட்டிருக்கிறாங்க, அந்த ஏற்பாடு பண்ணவங்கள எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது வீட்டு வேலைங்கிறது குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, சமுதாயம் பூராவுக்கும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத உணர்த்தறதுக்காகத்தான் இந்த போராட்டம் அப்படின்னு சொன்னாங்களாம். இது ஒரு வேடிக்கையான செய்தி. அதே போல இன்னொரு வேடிக்கை செய்தி என்னன்னா, ஒரு போட்டி நடந்திருக்குது. அதாவது கணவன்மார்கள்லாம் மனைவிய தூக்கிட்டு ஓடுறது மாதிரி ஒரு போட்டி, யாரு சீக்கிரம் ஓடுறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்குறாங்க. இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், சரி கணவன்மார்கள் வந்து மனைவியை தூக்கிட்டு ஓடுறாங்க, அது போல மனைவிமார்கள் வந்து கணவன்மார்களை தூக்கிட்டு ஓடுறது மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வேடிக்கை பேசணும். அப்பதான் அவர் சொன்னார், என்ன இருந்தாலும் மனைவிமார்கள் வந்து பலத்துல குறைச்சதானே அப்படின்னார். அது அப்படி ஒண்ணும் இல்லை, இயற்கையினுடைய அமைப்புல வந்து பெண்களுக்கு வந்து சில பலத்தை கொடுத்துருக்குது. அதாவது சுலபமா வந்து அந்த ஜலதோஷம் பிடிக்காதான், அதே மாதிரி சுலபமா அவங்களுக்கு வந்து இந்த இதய நோயெல்லாம் வந்துடாது அப்படிங்கிற சில சலுகைகள்லாம் இயற்கை கொடுத்துருக்குது. இருந்தாலும் அவங்களால என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஒரு தாராள மனசு, தாய் உள்ளம், அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா சரியா சாப்பிடுறது இல்ல, அடுத்தவங்களுக்காக வாழறது, அந்த தியாக உணர்வு அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கிறதுனால சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா உடல் நலத்துல கவனம் செலுத்துறது இல்லைங்கிறது ஒரு குறை. அதுவும் இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல இது வந்து ரொம்ப முக்கியமா அதை வந்து கவனிக்கிறோம். இதுல வந்து அதனால முக்கியமா வந்து இப்ப நம்ம சத்துணவுங்கிறது தாய்மார்களுக்கு தேவைப்படுது, பெண்களுக்கு தேவைப்படுது. அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தங்களுடைய உடம்ப வந்து அவங்க காப்பாத்திக்க வேண்டியிருக்குது. நல்ல விதத்துல வச்சிருந்தாதான் அந்த கரு நல்ல முறையில வளரும். அதே போல குழந்தை பிறந்ததுக்கு பிறகும் அந்த சத்துணவு சரியா இருந்தாதான், அதுவும் குறிப்பா வந்து இரும்பு சத்து பெண்களுக்கு வந்து குறைஞ்சிரும், அதை வந்து ஈடு கட்டணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க. அதனால வந்து பெண்கள் வந்து உடல் நலத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா சுவரை வைத்துதான் சித்திரம் எழுத முடியும்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க நல்லா இருந்தாதான் குழந்தை நல்லா இருக்கும், குழந்தைகள் நல்லா இருந்தாதான் வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கும். அதனால அந்த வகையில் அப்படி பண்ணணும்.
இந்த தாய்ப்பால் கொடுக்கறது இருக்க

0: அது கூட பெண்கள் வந்து அதுல விருப்பப்படுறதில்லை அப்படிங்கறது மாதிரி ஒரு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து பெண்களுடைய உடல்நலம் நல்லா இருக்கணும், அதே நேரத்துல அந்த தாய்ப்பால் வந்து குழந்தைகளுக்கு கிடைச்சாதான் சரியான மூளை வளர்ச்சி இருக்குமா. இப்போ நாம வந்து அந்த மாட்டுப்பாலை குழந்தைக்கு கொடுக்குறோம், தாய்ப்பாலுக்கும் மாட்டுப்பாலுக்கும் அடிப்படையில ஒரு வித்தியாசம் உண்டு. தாய்ப்பாலுங்கிறது மூளை வளர்ச்சிக்காக உள்ள மூலக்கூறுகள்லாம் உள்ளது, மாட்டுப்பாலுங்கிறது உடம்பு வளர்ச்சிக்காக உள்ள மூலக்கூறுகள் உள்ளது. இப்போ ஒரு கண்ணுக்குட்டி போட்டதுன்னா அது உடனே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப சீக்கிரம் அது வளர்ந்துடும், பெரிய மாடாயிடும். ஆனா மனித குலத்துல வந்து குழந்தைகள் வந்து மூளை வளர்ச்சி தான் முதல்ல முக்கியம், எடுத்தது நடக்காது, மண்டி போட்டுக்கிட்டு அப்புறம் மெதுவாக தான் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும். அதனால குழந்தை வளர்ச்சிக்கு வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப அவசியம், அந்த மூளை வளர்ச்சி மனித குலத்துக்கு அவசியங்கிறதுனால இயற்கையா அப்படி கொடுத்துருக்குது. ஆனா அத நம்ம என்ன பண்றோம், மாட்டுப்பாலை கொடுக்கறதுனால உடம்பு மட்டும் வளர்ந்து போகுது. இன்றைக்கு வந்து மனிதர்களுக்கு சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சிடுறாங்க, பெண்கள் வந்து சீக்கிரம் பருவத்துக்கு வர்றது கூட இந்த மாட்டுப்பால் அதிகமா சாப்பிடுறதுனாலதான் அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு கதையும் எதுக்குன்னா, எல்லாம் பெண்களுடைய உடல் நலத்துல அக்கறை இல்லாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள். பெண்களுடைய உடல் நலம் நல்லா இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் வராது. அதே போல அந்த சமுதாயம் நல்லா இருக்கும், வருங்கால சமுதாயம் வந்து ரொம்ப நல்ல முறையில அமையும். அதனால பெண்கள் வந்து அந்த தியாக உள்ளம்ங்கிறது இயற்கையா அமைஞ்சது, அதுக்காக வந்து தன்னை காப்பாத்திக்க கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை. அதாவது தன்னுடைய உடல் நலத்திலையும் அக்கறை செலுத்தணும், தன் உடல் நலத்துல அக்கறை செலுத்துறது மறைமுகமா வந்து அடுத்தவங்க பேர்ல அடுத்தவர்கள் உடல் நலத்துக்கு தான் அது உபயோகப்படும்ங்கிறத பெண்கள் உணர்ந்து அந்த நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கணும்வங்க அவங்க உடல் நலத்துல அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.
1: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது ஊசுத்தலாம் வாங்க.

0: வணக்கம் சென்னை, நான் உங்க ஆர்ஜே சுகன்யா அண்ட் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது ரூல்ஸ் அப்டேட். என்னடா அன்னியன்ல வர ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரி ரூல்ஸா சொல்ல போறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. சில ரூலை நாம மீறிருப்போம், அதனால யாராவது காய கூட படுத்திருப்போம். அதையெல்லாம் நாம இன்னைக்கு எப்படி கரெக்ட் பண்ணலான்னு இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். ஏன் கூட இருக்காங்க ஆர்ஜே ராஜி, நீங்க சொல்லுங்க ராஜி. ரூல்ஸ்னு கேட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
1: அது நீங்க வேற சுகன்யா. ரூல்ஸ்னாலே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க மைண்ட்ல வரும்.
0: ஓ, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போல. என்னன்னு சொல்லுங்க.
1: ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம மக்கள் ரூல்ஸை மீறி போகிறனால தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கும். இந்த ஆக்சிடென்ட்ஸ்னால எவ்வளோ பேர் தன் வாழ்க்கையை இழந்திருக்காங்க தெரியுமா?
0: அதுக்கு தான் ராஜி, இன்னைக்கு நாம ப்ரோக்ராம்ல மூணு முக்கிய விஷயத்தை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள் ஹெல்மெட் போடவே மாட்டிக்கிறாங்க.
1: உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சுகன்யா? ஹெல்மெட் போடாததுக்கு நம்ம மக்கள் நல்லாவே காரணம் சொல்லுவாங்க. ஹெல்மெட் போட்டா எனக்கு தலை வலிக்குது, ஹெல்மெட் போட்டா முடி கட்டுது, டேண்ட்ரஃப் வருதுன்னு. அப்பப்பா,
0: இது எல்லாம் ஒரு காரணமா? ஹெல்மெட்டை டிசைன் பண்ணிருக்கிற விதமே பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் நடந்தான் பிரெயின்ல அடிபடாம இருக்கும். நிறைய பேர் ஹெல்மெட்னாலே ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. சயின்ஸ்ல ஹெல்மெட்டோட பெனிஃபிட் எப்படி சொல்றாங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகும்போது தலை ஏதாவது கடினமான நிலப்பரப்புல அடிச்சா பிரெயின்ல பாதிக்காம இருக்கும். அதுக்கு காரணம் ஹெல்மெட்ல இருக்கும் அந்த ஃபோம் தாங்க. ஹிந்து மெட்ரோ பிளஸ்ல இன்விசிபிள் ஹெல்மெட் பத்தி ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன்.
1: இன்விசிபிள் ஹெல்மெட் அப்படினா?
0: பிரமாதமான படைப்பு. இந்த ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதே ரெண்டு ஸ்வீடன் நாட்டு பெண்கள் தான். இந்த ஹெல்மெட் பேர் ஹவுடிங்.
1: ஹவுடிங்,
0: HOVDING. இது ஒரு ஸ்வீடிஷ் பேர்ட். ஹவுடிங் ஒரு திக்கான காலர் மாதிரி தான் இருக்கும் ராஜி, நம்ம கழுத்திலே மாட்டிக்கலாம். இந்த ஹெல்மெட்ல ஒரு ஏர்பேக் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. தர தொடுவதற்கு முன்னாடியே காலர்ல இருந்து ஏர்பேக் தானாவே வந்து தலையை பாதிக்கப்பட விடாது. ஹவுடிங்க அல்ட்ரா ஸ்ட்ராங் நைலான் ஃபேப்ரிக்கால செஞ்சிருக்காங்க. இந்த ஹெல்மெட்டை USB கேபிள் மூலமா நம்ம கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணா போதும், அது தானாவே சார்ஜ் ஆயிரும். இதை சைக்கிள் ஓட்டுறவங்க தான் பயன்படுத்த முடியும். பைக் ஓட்டுறவங்களுக்கு இப்படி வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்.
1: ஹே சுகன்யா, அப்படி மட்டும் ஒன்று வந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரும் அதை போட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். என்ன,
0: உனக்கு எப்பவுமே செல்ஃபி தான். இப்படிதான் ராஜி, என்னோட ஃப்ரெண்ட் பாஸ்கரோ பிரின்ஸ்க்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. இன்னைக்கு அவங்க நம்ம கூட இருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு. சொல்லுங்க பாஸ்கர்.
2: ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி வாங்கியிருந்தேன். அந்த வண்டி பேர் வந்து ஹோண்டா நியோ. வண்டி வாங்கிட்டோன்னு கிணம் விட்டா தான் நான் வண்டி ஓட்டுவேன் போவோம். ஒரு நாள் வந்து நான் வந்து 120 வேகத்தில், 120 ஸ்பீடில் நான் போயிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஒரு தினம் விட்டா தான் நான் வண்டி ஓட்டுவேன், எனக்கு பழக்கம். எனக்கு தினம் அன்னைக்கு எனக்கு நல்ல வேலை நான் ஹெல்மெட் போட்டுருந்தேன். என்னோட ஒன்று இங்கிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு கார் நிற்குது, இந்த பக்கம் பார்த்தா ஒரு பஸ் நிற்குது, இடையில வந்து ரெண்டு பைக் நிற்குது, இடையில பூந்து போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகத்தில் அப்படியே சர்றன்னு பூந்து ஒரு மாதிரி வேகத்தில் போனேன். போனப்போ அந்த பஸ்ல இடிச்சு அப்படி ஒரு மாதிரி கீழே விழுந்துட்டேன். பஸ் வேற எடுத்துட்டாங்க, உடம்பெல்லாம் அடிபட்டுச்சு. கொஞ்சம் பக்கத்தில் இருந்த அந்த பைக்லாம் வந்து என் மேலே ஏறிச்சு. நான் ஹெல்மெட்டு மட்டும் அன்றைக்கி நான் போடலைன்னா சத்தியமாக அன்றைக்கி நான் செத்துருப்பேன். ஹெல்மெட்டு தான் என் உயிரை காப்பாற்றுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே இருக்கிறவங்களாம் என்னை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. நீங்கள் மட்டும் அவங்க சேர்க்கல, அதனால போயிருப்பேன். ஆனால் ஹெல்மெட்னால தான் டாக்டர் சொன்னது என்னென்னா, ஹெல்மெட்னால தான் நீ பொழைச்சப்பா அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஹெல்மெட் தான் என்ன இது பண்ணுச்சு.
3: காலேஜ்லேருந்து பைக்கில் வந்திருந்தேன். லிபர்ட்டி தேட்டராண்ட வரும்போது, லிபர்ட்டி ஆண்ட வரும்போது பைக் ஆக்சிடெண்ட். ஒரு 120 ஸ்பீடில் நான் வந்திருப்பேன் வண்டி பைக்கில். ஒரு குறுக்கே ஒரு சின்ன பையன் வந்துட்டான். ஸோ அந்த பையனை இடித்தா அந்த பையனுக்கு ஆபத்து. ஸோ நான் பையனை இடிக்காமல் என்ன பண்ணேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வண்டியை கண்ட்ரோல் பண்ணி நான் வண்டியை லெஃப்ட் ரைட்டுன்னு வலித்தேன் வண்டியை. கடைசியில் முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி நான் போயிட்டு அந்த பையன் லைட்டாக ஒரு இது வச்சுட்டேன், ஹேண்ட் பேர் அவனோட வயிற்றில் பட்டிடுச்சு. ஆனால் அப்பயும் நான் அவனை காப்பாற்றி என் வண்டியை எதுவுமே டிவைடரில் விட்டுட்டேன். விட்டுட்டு எனக்கு அடிப்பட்டது, எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆச்சு, அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆச்சு, அதேமாதிரி லெஃப்ட் காலில் வந்து லிக்மெண்ட் டேர் ஆச்சு. ஆனால் ஒன்று, நான் என் பின் மண்டையும் அடிப்பட்டது, பட் நான் ஹெல்மெட் போட்டதுனால சேஃப் ஆயிடுச்சு. ஸோ ஹெல்மெட் இஸ் கம்பல்சரி டு வேர். வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டால் நல்லது உடம்புக்கு, உங்களோட சேஃப்காக நான் சொல்கிறேன். ஆனால் இது நடந்ததுன்னா ரியல் ஃபேக்ட் நான் சொல்கிறேன்.
0: போடாதனால தான் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு பார்த்தா இந்த குடிக்காரங்கனால எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு தெரியுமா?
1: என்ன சுகன்யா நீங்களே இப்படி சொல்றீங்க?
0: ராஜி, நைட் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள எப்பப்பா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி போறவங்கனால எவ்வளவு செக்கிங் தெரியுமா?
1: சைக்காலஜிஸ்ட் இதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, குடிக்கும் போது நம்ம பிரெயின் அதிகமா வேலை செய்யும், அதனாலதான் குடிச்சிட்டு வண்டி ஒழுங்கா ஓட்ட முடியும்னு தைரியமும் வந்துடுது, நிதானமும் குறைஞ்சிருது. இதனால எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது தெரியுமா?
0: என்னது, குடிச்சா பிரெயின் அதிகமா ஒர்க் ஆகுமா? இதுக்குதான் ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல ராஜி. பார்ட்டி ஹார்ட் டிரைவர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: பார்ட்டி ஹார்ட் டிரைவர்ஸா? அவங்க யாரு?
0: நைட்ல எவ்வளவுதான் குடிச்சிருந்தாலும் நம்மள சேஃபா வீட்டுக்கு போய் சேர வைப்பாங்க. இவங்க மும்பைல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, இப்போ சென்னையிலயும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை பத்தி இன்னும் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா www.partyhotdrivers.com போய் பாருங்க.
1: இப்படிதான் பெல்ஜியம்ல ஒரு கிளப் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க.
0: என்னது?
1: பார்க்கிங்ல பேரியர்ஸ் வச்சிருக்காங்க ஆல்கஹால் டெஸ்டோட. நிறைய குடிச்சிட்டு டெஸ்டர்ல ஊதுனா பேரியர் ஓபன் ஆகவே ஆகாது. அவங்க நைட் ஃபுல்லா கார்லே தான் இருக்கணும், இல்லாட்டி ஆல்கஹாலோட இஃபெக்ட் கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுவே கொஞ்சமா குடிச்சிருந்தா உடனே பேரியர் ஓபன் ஆயிரும்.
0: ஹே சூப்பர்ல.
1: ஆமா சுகன்யா, பொதுவாகவே யாருக்கும் அட்வைஸ் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. மெல்போர்ன்ல ரயில் சேஃப்டி பத்தி ஒரு கிரியேட்டிவான PSA ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
0: PSA-ஆ? அப்படினா
1: PSA-ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். இந்த PSA ரொம்ப காமெடியான PSA சுகன்யா. ஏன்னு கேக்குறியா? இதுல வந்து 21 கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வருது. இந்த 21 கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எப்படியெல்லாம் தம் மரணத்தை சந்திக்கிறதா இந்த சாங்கே. அது எப்படின்னா, ஒரு ஒரு ரயில் ஆக்சிடென்ட் மூலியமா அதோட கேர்லெஸ்னஸ்னால அது அதோட மரணத்தை சந்திக்குது. இந்த வீடியோவை வந்து நீ பார்க்கலைனா கூட பரவாயில்ல, நீ கேட்டாலே இது அர்த்தத்தை நீ புரிஞ்சுப்ப. இதை ஜான் மெஸ்க்லேன்றவர் தான் இந்த வீடியோவே பண்ணார். அவரோட மெயின் எய்ம் என்னன்னா, இதை கேட்டாச்சு மக்கள் வந்து ரயில் சேஃப்டியை பின்பற்றுவாங்கன்னு தான். இப்போ இந்த டம் வேஸ்ட் டை சாங்கை கேட்கலாம்.

0: Be safe around trains. A message from Metro.
1: ஹே, இந்த பாட்டு எவ்வளோ நல்லா இருந்ததுல்ல.
2: ரோட்ல தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு பார்த்தா ட்ரெயின்ல அதுக்கு மேல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது.
1: ட்ரெயின்லயுமா?
2: ஆமா ராஜி, இப்போ நீ என்னையே எடுத்துக்கோவே, நான் டெய்லி தாம்பரம்ல இருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் ட்ரெயின்ல வரேன். டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் அது பாத்துருவேன். அதுவும் மாம்பழம் ஸ்டேஷன் இருக்கே, அங்கதான் அதிகமா கூட்டமே வரும். ஐயோ, அடிச்சு பிடிச்சி ஏறுவாங்க, கொஞ்சம் கூட பொறுமையாவே இருக்க மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருந்தா அடுத்த ட்ரெயின் வரும், ஏறி போக தான் போறாங்க. யாருக்குமே அந்த அளவுக்கு பொறுமையே இல்லை. சில பேர் ட்ராக் கிராஸ் பண்ணும்போது ஹெட்செட் மாட்டிட்டு கிராஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ராக் கிராஸ் பண்றதே தப்பு, இதுல ஹெட்செட் வேற.
1: எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு சுகன்யா, நம்ம தான் நம்மளை பாத்துக்கணும். சேஃப்டிங்கிறது நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்குது.
2: ஸோ லிவ்னர்ஸ், ரூல்ஸை மீறாதீங்க, தண்டிக்கப்படுவீர்கள். இத்துடன் விடை பெற்றுக் கொள்கிறோம். நான் உங்க ஆர்ஜே சுகன்யா.
1: ஆர்ஜே ராஜி. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: You're listening to MOP 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் ஒரு நாளைக்கு வந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேங்க. பயங்கர கூட்டம். ஆனால் அந்த கடைசி சீட்ல ஃபுல்லும் ஜென்ஸ் தான் உட்காந்துருந்தாங்க. அதுல வந்து வயசான பெண்கள் நின்றுட்டு இருந்தாங்க, கர்ப்பிணி பெண்கள் நின்றுட்டு இருந்தாங்க, இளம் மாணவிகள் நின்றுட்டு இருந்தாங்க, நடுத்தர ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து அப்படி ரொம்ப களைப்பா பெண்கள் நின்றுட்டு இருந்தாங்க. பல பேர் வந்து கேட்டாங்க ஆண்கள் கிட்ட, இது மகளிர்னு போர்டு போட்டிருக்கே, ஏன் ஏஞ்சிக்க கூடாதா அப்படின்னு. ஒருத்தரும் எந்திரிக்கவே இல்லை. இன்னும் கூட பாத்தீங்கன்னா எந்திரிக்காம விட்டது நிறைய பேர் வந்து கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன கிண்டல் பண்ணாங்கன்னா, வந்துடுவாங்க உரிமைன்னு சொல்லிட்டு மட்டும், ஆனா வந்து 30% வந்து உரிமை கேட்கிறாங்க. ஏன் நின்றுட்டு வர வேண்டிதானே, இல்ல ஆட்டோல வர வேண்டிதானே அப்படின்னு. இன்ஃபேக்ட் அது வந்து கண்டக்டர் கூட சப்போர்ட் பண்ணாரு, அது வந்து லேடிஸ் சீட்டப்பா காலி பண்ணி விடுங்க அப்படின்னு. ஆனா அவங்க ஏந்திரிக்கவே இல்லை. கடைசியில பெண்கள் வந்து எவ்வளவு நேரம் சண்டை போடுவாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இந்த மாதிரி பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பெண்களோட உரிமைகள் மீறவே படுது. நம்ம வந்து ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில் எத்தனையோ பெண்களுடைய பல விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. அப்புறம் வந்து படித்த பெண்கள் கூட வந்து பல விதமான பிரச்சனைகள் ஆளாகிறாங்க. அவங்களோட உரிமைகள் நல்லாவே மீறப்படுது. ஏன் வெளியில் போகணும், வீட்டிலேயே பாருங்க. சொத்துரிமை பல இடங்களில் பெண்களுக்கு மறுக்கப்படுது, கல்வி உரிமை பெண்களுக்கு மறுக்கப்படுது. ஸோ முதல்ல வந்து பெண்களுக்கு பெண்களுடைய உரிமை என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த பெண் அந்த உரிமைகள் எந்தெந்த மாதிரி சமுதாயத்தில் மீறப்படுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி மீறப்படும் பட்சத்தில் அவங்க என்ன மாதிரி வந்து சமுதாயத்தில் யாரை தொடர்பு கொண்டு அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் அதுலேருந்து மீண்டு வரணும். இந்த மூணு விஷயமுமே பெண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, குறிப்பாக நம்மளுடைய நேர்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கலந்துரையாடலுக்கு வந்திருக்கிறவங்க வந்து ஜீவஜோதி பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம். இந்த இயக்கத்தில் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க உரிமையை பற்றின விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துறதோட எந்தெந்த இடத்துல உரிமை மீறல்கள் நடக்குதோ அங்கே போய் அவங்களுக்காக போராடி பல வெற்றிகளை வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு வராங்க. ஒரு விஷயம் நம்ம வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கணுங்க, இந்த உரிமை வந்து அதுவாக வரணும் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அது வந்து அது வரப்போட்டு வரட்டும் அப்படின்னு விடக்கூடாது. அது வராட்டி பரவாயில்லன்னு நம்ம விடக்கூடாது. ஏன்னா அதுக்கு நமக்கு எல்லா விதத்திலையும் உரிமை இருக்கு. அது போராடிதான் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. கூடிய விரைவில் சமுதாயத்தில் பெண்களுக்கு எல்லா விதத்திலையும் உரிமை வருங்கிற நம்பிக்கையோடு நம்ம இந்த பேட்டியை தொடங்குவோம். வணக்கம் மேடம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: வணக்கம் மேடம், என் பேர் கே ஹேமலதா.
2: மேடம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: வணக்கம் மேடம், நான் என் பேர் வந்து மாலா.
2: சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: எல்லாருக்கும் வணக்கம், என்னுடைய பெயர் வந்து அல்போன்ஸ். ஜீவஜோதி பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகின்றேன்.
2: சார், இந்த மாதிரி வந்து பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கணும், அதுக்காக ஒரு இயக்கம் தொடங்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் வந்து யாருக்கு வந்தது, எப்படி வந்தது, எதனால வந்தது?
4: பெண்கள் வந்து சமுதாயத்தில் நிறைய அளவில் பாதிக்கப்படுறாங்க. எல்லா விதத்துலேயும் பெண்கள் இந்த சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. மாதர் போற்றும் மாந்தரை போற்றுவோம், மாதராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்றெல்லாம் கவிஞர் பாடியிருக்காங்க.
2: ஏன்னா நம்முடைய தாய்ந்த அளவில் தான் இருக்கு இல்லையா?
4: ஆமாம், நம்முடைய நாட்டையே வந்து தாய் திருநாடுன்னு தான் சொல்கிறோமா, கண்டி தந்தை திருநாடுன்னு நாம் சொல்கிறது கிடையாது. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, காவிரி பொன்னி வைகைன்னு பெண்களுடைய பெயர்களை தான் நதிகளுக்கு கூட பெயரிட்டு அழைச்சி வருகிறோம்.
2: பேர் வந்து வைக்கிறாங்க, ஆனா அந்த ஆறுல தான் அசுத்தமும் செய்யறாங்க.
4: பெண்கள் வந்து இப்படி எல்லாம் பெண்களை வந்து உயர்த்தி இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய நாட்டில் வந்து பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வருத்தமா தான் இருக்கு, மன வருத்தமா. அதனால எங்களுடைய இயக்குனர் ஐயா அவர்கள் வந்து திரு சூசைராஜ் ஐயா அவர்கள் பெண்கள் இயக்க பாதுகாப்பு உரிமை பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு பெண்களுடைய உரிமைகள் பாதுகாப்புகள் என்னென்ன அந்த உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக பெண்கள் வந்து எல்லா விதத்திலையும் பயனடையணும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் குடும்பத்தில இருந்தே பெண்கள் வந்து வன்முறைகளால் பாதிக்கப்படுறாங்க. அந்த குடும்ப அளவிலிருந்தே பெண்கள் வந்து உரிமைகள் அவர்களுக்கு பறிக்கப்படக்கூடாது. பெண்கள் வந்து எல்லா விதத்திலையும் பொருளாதார ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் சமுதாய ரீதியிலும் கல்வி ரீதியிலும் எல்லா ரீதியிலும் பெண்கள் வந்து அதிகமாக முன்னேற்ற செய்யணும், பெண்களை முன்னேற வைக்கணுன்ற ஒரே ஒரு உயரிய உன்னத நோக்கத்தோடு இந்த பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தை என்னுடைய இயக்குனர் ஐயா அவர்கள் தொடக்கி வைத்தார்கள்.
2: சரி மேடம், இப்போ வந்து உங்களுடைய பார்வையில் நீங்கள் நிறைய இடங்களுக்கு போய் வந்து விழிப்புணர்வு முகாம்கள் நடத்திருக்க, சமுதாயத்தில் முதல் எடுத்துப்போம், சமுதாயத்தில் வந்து எந்தெந்த வகையில் வந்து பெண்கள் வந்து உரிமை மீறப்படுது?
3: அரசியலில் மீறப்படுகிறது, சம இது இடம் யாருக்கும் கொடுக்கப்படுறதில்லை பெண்களுக்கு. இன்று அதை வலியுறுத்தி நாங்கள் போன மார்ச் 25ஆம் தேதி நாங்கள் ஒரு மனித சங்கிலி நடத்தினோம். நாங்கள் பெண்கள் இயக்கங்கள் சேர்ந்து இந்த சம உரிமை வலியுறுத்தி இயக்கம் ஏற்படுத்தணும். அப்புறம் என்ன
2: சார், ஆனால் அரசியலில் பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து நிறையவே இப்போ ஈடுபடுறாங்களே, நிறைய வந்து இப்போ வந்து அமைச்சர்கள்லாம் கூட நிறைய வந்து இப்போ நிறைய அமைச்சர்களுக்கு வந்து பதவி வந்து கூட பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய கிராமங்களில் கவுன்சிலர்ஸாக வந்து பெண்கள் இருக்காங்க. நல்ல முன்னேற்றம் தானே வந்துட்டுருக்கு.
4: கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது பெண்கள், குறிப்பாக கல்வி உரிமை தான் பெண்களுக்கு நகரங்களில் விட்டுருங்க, கிராமங்களில் வந்து பெண்கள் நிச்சயமாக 90% பெண்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது. ஒரு பெண் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாண்டது கூட கஷ்டம் இந்த காலத்துல. அப்படி கிராமங்கள்ல வந்து பெண்கள் வந்து முன்னேற்றுக்கு வரணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த இயக்கங்கள் மூலமாக வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பெண்களுக்கு வந்து இதெல்லாம் அமைஞ்சு பெண்கள் வந்து வெளியே வந்து சமுதாயத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்றத கல்வி உரிமை நிச்சயமா மறுக்கப்படுகிற சமுதாயத்துல.
2: அப்புறம் எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஏன்னா இப்ப நிறைய மாநகராட்சி பள்ளிகள்ல பெண்கள் வந்து நல்லா அதிக அளவுல சாதிச்சுட்டு வராங்க. நிறைய இடங்கள்ல வந்து பெண்களுக்கு வந்து சீட்ல வந்து முன்னுரிமை கொடுக்கறாங்க. சோ எப்படி மீறப்படுது அப்படின்னா அதை கொஞ்சம் டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா உங்களால?
3: ஒரு சில இடத்துல தான் மேடம் இது நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பா நீங்க பார்க்க போனீங்கன்னா ஏழை மக்கள் வந்து ஒரு 10th வரைக்கும் தான் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்க படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது. ஒரு திருமணம் செஞ்சு வந்து அவங்க படிப்பை வந்து பாதிலேயே நிறுத்திடுறாங்க. இது படிப்பை தொடரணும்னு அந்த பெண்ணே நினைச்சா கூட அவங்கள தொடர விடுறது கிடையாது. இதுவும் ஒரு குடும்ப வன்முறை. இதுதான் இவங்களும்
2: இது வந்து பீரல் அப்படிங்கறதோட இது வந்து ஒரு குடும்ப சூழல் அப்படின்னு சொல்லலாம் இல்லீங்களா? இது வந்து எந்த வகையில வந்து இப்ப ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஒரு ஆண் குழந்தை இருக்கு, ரெண்டு பேருமே நல்லா படிக்கும் பட்சத்துல மேல படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா கூட அந்த பெண் குழந்தை வந்து பெண் அப்படிங்கிற காரணத்தினால மேல் படிப்பு படிக்காத உன்னை கல்யாணம் பண்ணிடு, இல்ல வீட்டு வேலைக்காக வந்து உன்னை வந்து வீட்டுல வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து பெண் உரிமையும் மீறப்படுது இல்லீங்களா? அதுதான் நம்ம வீட்டுல வந்து எப்படி
4: கல்வி மீறப்படுகிறது,
2: கல்வி வந்து கொடுக்கற உரிமை வந்து பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அது வந்து ஒரே ஒரு வீட்டில் ஒரு ஆணும் பெண் ரெண்டு குழந்தைகள் இருந்தாலும் அந்த இது வந்து மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பெற்றோர்களுக்கு நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் இல்லையா?
4: ஆமாங்க.
2: எந்த மாதிரி உங்க இயக்கம் அதுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குறீங்க?
4: பெண் குழந்தைகள் இருக்கிற ஏன்னா பேசிக்கலி இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறதுன்றது நீங்கள் குடும்ப சூழல்னு சொல்கிறீங்க, அதுங்க வந்து ஒத்துக்கிற அளவில் இல்லை. ஏன்னா பெண் வந்து கருக்கொலை சிசு கொலையெல்லாம் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. பெண் குழந்தைன்னு தெரிஞ்சாலே அதை கருவிலேயே சிசுலேயே அழிக்கிற காலம் நடந்துக்கிட்டே இப்போ அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெண் கருக்கொலை பெண் சிசு கொலையெல்லாம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது பெண் வந்து கருவிலேயே அழிக்கப்படுறான்னா அவர் ஒரு இழிவான பொருளாக தான் வந்து சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தாலும் சமுதாய அளவில் கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுதும் பெண்கள் வந்து அதிகமான கல்வி உரிமை மறுக்கப்படுகிறதா தான் தோன்றுது. ஏன்னா ஒரு ஒரே குடும்பத்தில் கூட ஒரு ஆண் வந்து நல்ல வக்கீல் டாக்டர் என்ஜினியர் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கான், பெண் பார்த்தீங்கன்னா 10th தான் படித்தேன் அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பெற்றோர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற வகையில் எங்களுடைய சுய உதவி குழுக்களில் ட்ரைனிங் வச்சு அவங்களுக்கு அதன் மூலமாக பெண் குழந்தைகளுக்கு உரிமைகள் முக்கியமாக கல்வி உரிமை மீறக்கூடாது, மறுக்கப்படுக்க கல்வியை வந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். பெண் ஆண் பிள்ளைக்கு எந்த அளவுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கே பெண் பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு அவேர்னஸ் வந்து நாங்க கொடுத்துட்டு வரோம் மேடம்.
2: ஆமா, நீங்க சொன்ன மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வந்து சில வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா உணவுல கூட பாரபட்சம் இருக்கும். அது இது வந்து வளர்ந்த இப்போ நகரங்கள்ல இல்லைன்னா கூட கிராமங்கள்ல வந்து பையன் தானே அவங்க வந்து வெளியில போறாங்க, நிறைய வந்து சாப்பாடு இருக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பெண் குழந்தை நீ வீட்டுல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தைங்களுக்கு வந்து அந்த உணவு வந்து மறுக்கப்படுறது இருக்குது அப்படின்னு. பட் பெற்றோருக்கு வந்து எல்லா குழந்தைகளும் ஒன்று தான் அப்படின்னு இருந்தால் கூட குடும்ப, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த வறுமை காரணமாக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாரு, ஃபர்ஸ்ட் பையனுக்கு தான்
3: இருக்காங்க. நகரத்தில் கூட அது இருக்கு மேடம், நிறைய விஷயம் ஆண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உணவு வகையிலன்னு இல்லை, துணி வகையில் கூட ஆணுக்கு வந்து ஒரு 1000 ரூபாயில் துணி எடுத்தாக்கா பெண்ணுக்கு வந்து ஒரு 500 ரூபாயில் துணி எடுக்கிறாங்க. உனக்கு என்னது, நீ அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு தானே, உனக்கு இந்த அளவுல போதும், உனக்கு உனக்கு எதுக்கு நான் அதிக செலவு பண்ணணும். பாதிக்கப்பட்ட பெண்களே எங்க இயக்கத்திலே கூட இருக்காங்க, அவங்களுடைய தாயார கூட இந்த மாதிரி செய்யறாங்க. ஆண் பிள்ளைனா ஒரு முட்டையும், பெண் பிள்ளைனா வெறும் காய் வச்சு சாப்பாடு போறதும் எங்க இயக்கத்தில் இருக்க பெண்கள் கூட அந்த மாதிரி சொல்லி நாங்க அவங்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம். ஆணும் பெண்ணு இயக்கத்தில் இருக்க பெண்களே இப்படி பண்ணா எப்படி, நீங்களே வந்து வளர்ச்சி அடையாம நீங்க போய் அடுத்த பெண்களுக்கு எப்படி நீங்க இதை எடுத்து சொல்ல முடியும், நீங்களே முதல்ல மாறணும்னு சொல்லி நாங்களே எவ்வளவு அவங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கோம்.
4: நீங்க சொன்ன உணவு விஷயத்துல எடுத்துக்கணும்னா அதுக்கும் நாங்க அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம். ஆண் பிள்ளைகளுக்கு ஏன் சத்து அதிகமா இருக்கணும், பெண் பிள்ளைகளுக்கு குறைவா கொடுக்கும் பொழுது சத்துக்கள் கம்மியா இருக்கும். ஆனா மெச்சூர்டாய் அவங்க ஒரு கல்யாண ஸ்டேஜ், ஒரு குழந்தை பேரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் எல்லாம் வரும்பொழுது நாம் தாயார்கள் பெற்றோர்கள் கொடுக்கற அந்த ஒரு சத்துணை தான் பிள்ளைங்களுக்கு.
2: கண்டிப்பா
4: நிச்சயமா வந்து கணவர் வீட்டுல அதை எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சத்தாதான் மனைவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தாய் தகப்பன் எந்த அளவுல நம்ம பெண் பிள்ளைகளை வளர்க்கிறோமோ, அவர்கள் எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து உள்ள பிள்ளைகளா இருக்கிறார்களோ, சமுதாயத்திலே அந்த அளவுக்கு வந்து வியாதிகள்லாம் தடுக்கப்படும். மருத்துவமனைகள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் இப்போ அதிக அளவுல கருப்பை கோளாறு, உடல் ரீதியான கோளாறு, மன ரீதியான கோளாறு, எல்லா வகையிலும் பெண்கள் வந்து எதை சொல்ல வரீங்க, அடிப்படையான உணவு பழக்க வழக்கங்கள்னாலதான் இப்போ பெண்கள். அதுக்கும் நாங்க வந்து பெற்றோர்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம்.
2: ரத்த சோகை நோய் கூட வந்து பெண்களுக்கு தான் அதிகமா தாக்கும், குறிப்பா வந்து இந்த 18 வயது வளர் இளம் பருவத்தில் அனிமியா. அப்போ வந்து அது வந்து ஏன் அப்படின்னா, ப்ராப்பர் வந்து அந்த இரும்பு சத்தோ இல்ல வந்து
4: சிவப்பு அணுக்கள் வந்து குறைவா இருக்கிறதுனால.
2: இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்றதுனால அந்த தாயே ஒரு பாரபட்சம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து பெண்ணுக்கு வந்து வளரும் போதே வந்துடுது. ஏதோ நம்ம வந்து செகண்ட் சிட்டிசன், அதாவது நம்ம வந்து அந்த
4: இரண்டாம் பட்சம்
2: தான் அப்படிங்கிற வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில அந்த பெண் வந்து லேபிள், அதாவது ஒரு முத்திரை குத்தப்பட்டிருந்தது அவங்களுடைய மனதிலேயே இல்லைங்களா. அந்த பெண்களையும் அதாவது வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற மாதிரி 1வதுலயே இருந்தே கூட நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போறப்பயே கூட நம்ம வந்து அந்த மைண்ட், அந்த குழந்தை ஆண் பெண் சமம், எல்லா உரிமை ஆணுக்குள்ள எல்லா உரிமையும் பெண்ணுக்கும் இருக்கு அப்படிங்கிற வகையில நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாடத்தை வளர்ப்பு, அதாவது தகவல்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வரோம். இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாட புக்ல வந்து கூட இப்ப மாற்றிட்டாங்க. அது முன்னாடி கூட அது வந்து அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு கூட ஆளாச்சு. அதாவது வந்து அம்மா அப்பா வந்து வெளியில வேலைக்கு போயிட்டு வருவாரு, அம்மா வந்து வீட்டுல வந்து சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, அண்ணா வெளியில போவாங்க, அக்கா பாத்திரம் தேய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதையிலயோ அந்த படக்கட்டுரையிலயோ வரும் அப்படின்னு நிறைய பேருடைய முயற்சியினால அந்த அதை மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல முயற்சி தான் நம்ம அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வேற என்ன மாதிரி வீடுகளில் அடுத்த லெவலில் வந்து நம்ம சொன்ன மாதிரி உணவு, உடை, கல்வி, இப்போ அடுத்து என்ன விதத்தில் உரிமைகள் மீளப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: இந்த விமர்சனங்கள் மூலமாக பெண்களுடைய உரிமைகள் மீறப்படுகிறது. ஆபாசமா ஒரு பெண்களை சித்தரிக்கிறது, ஒரு சின்ன ஜட்டி விளம்பரத்துக்கு கூட ஒரு பெண் வந்து ஆபாசமா நிக்கிற அரைகுறை ஆடையோடு நிக்கிற மாதிரி. ஒரு ஜட்டி விளம்பரம்னா ஒரு ஆணை காட்ட வேண்டியதுதான், ஆண் தான் அவங்களுக்கு அது அது காட்டணும். பெண்களை ஏன் அந்த அளவுக்கு அவங்க ஈக்குவலா நிக்க வச்சு ஒரு பெண் இன்னாதான் அதுல வியாபாரம் ஆகும் அப்படின்ற வியாபார கண்ணோட்டத்தோட வந்து பெண்ணை கொச்சைப்படுத்துறாங்க விமர்சனங்கள் மூலமா.
2: ஏன் அந்த பெண் கூட அதுல வந்து மறுக்கலாமே, நான் இந்த மாதிரி வந்து ஆபாசமா நான் செய்ய மாட்டேன், விளம்பரம் செய்ய மாட்டேன்னு ஏன் அந்த பெண் வந்து அதை எதிர்ப்பு காமிக்கல அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து கேட்கலாம். சோ இதுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்லலாம்?
4: அந்த அளவுக்கு அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இதன் மூலமா அந்த இயக்கங்கள் மூலமா தான் அவங்களுக்கும் நாங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு.
2: பெண்ணுன்னா வெறும் வந்து போக பொருள்
4: சித்தரிக்கிறாங்க,
2: அவங்களுக்கு வந்து அதாவது வந்து
4: உணர்வுகள் இருக்கிறது,
2: ரத்தம் சதை எலும்பு உள்ள ஒரு உயிர் உள்ள ஒரு பெண், அது வந்து ஒரு போக பொருள் கிடையாது. ஒரு விளம்பரத்துல வெறும் வந்து மாடலா மட்டும் அதாவது வந்து தேவையில்லை அந்த இடத்துல. இப்போ ஒரு சமையல் விளம்பரம் இல்ல வந்து ஒரு நகைக்கடை விளம்பரம் அப்படின்னா பெண் வந்து ஒரு அப்ப பெண் சம்பந்தப்படாத ஒரு விஷயத்துல கூட ஒரு பெண்ணோட போட்டோ போட்டு அதை வந்து பெண்ணை வந்து ஒரு போக பொருளா வச்சு அதை வந்து மூலமா வந்து அந்த ப்ராடக்ட் மார்க்கெட் பண்றதுங்கிறது கூட ஒரு பெண்ணுடைய
4: உரிமைன்னு
2: சமூக பிரச்சனை. இது அடுத்தது வருவோம். வீட்டிலேயே பாத்தீங்கன்னா இந்த சொத்து உரிமை கூட நீங்க சொன்னீங்க.
4: ஆமா,
2: சொத்து உரிமை வந்து இப்ப வந்து நீதிமன்றத்திலே கூட தீர்ப்பாயிடுச்சு, பெண்களுக்கு வந்து சமமான சொத்துக்கள்ல வந்து உரிமை இருக்கு அப்படின்னு. பட் இன்னும் வந்து முழுமையான அந்த அவேர்னஸ் இருக்கா? சொத்து பிரிக்கிறப்ப வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு சரிசமமா கொடுக்கறாங்களா?
4: சரிசமமா இன்னும் அதாவது 75% இருக்கு, கண்டிப்பா குடுக்கறாங்க சொத்து உரிமை. 25% பெண்களுக்கு மறுக்கப்படுகிறது.
2: ஆமா
4: இருக்கு, அது தெரிய வரல நமக்கு. அது கோர்ட்ல போனோம்னா 1956 பெண்களுக்கு வந்து சொத்துரிமை சட்டம் வந்துடுச்சு, வாரிசு உரிமை சட்டம். ஆண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாய் தகப்பன் சொத்துல பங்கு இருக்கோ அதே அளவுக்கு பெண்களுக்கும் உரிமைகள் கொடுக்கணும் சொத்துல அப்படின்னு சொல்லி. ஆனா இப்பொழுது மறுக்க சில 25% மறுக்கப்படுகிறது பெண்களுக்கு.
2: இதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னாக்க, ஒரு குடும்பம் எடுத்துட்டோம்னா இன்னமும் கூட வந்து நீங்க சொல்ற மாதிரி சொத்து உரிமை மறுக்கப்படுது, கல்வி உரிமை மறுக்கப்படுது. அது பின்னாடி நம்ம ஆலோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏன் இதுக்காக இந்த மாதிரி உரிமையை வந்து மீற, ஏன்னா பெற்றோர்களுக்கு தன் குழந்தைக்கு எல்லாம் கொடுக்கணும், அதுக்காக தான் அவங்க உழைக்கிறாங்க. பட் இன்னும் கூட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்போ அவங்க என்னதான்

0: கொடுத்துட்டு வரணும். இப்ப பெண்ணுக்கு நாம எப்படி கொடுக்கறோமோ அந்த காலத்துல ஆண்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டு தான் ஒரு பெண்ணை மனம் முடிச்சிட்டு போனோம். ஆனா அதையே கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்தவங்களுக்கு நாம இப்ப அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணுக்கு இப்ப சமமான சொத்து பாகத்துல இருக்குன்னா அதை நாம வந்து பெண்ணுக்கு கொடுக்கும் பொழுதே அவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லி நகை பணம் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துறோம். கொடுக்கும் பொழுது அதையும் நாங்க இப்ப அவேர்னஸ்ல கொண்டு வரோம்.
1: வரதட்சணை வந்து கொடுக்க மாட்டேன் அல்லது வரதட்சணை வாங்க மாட்டேன் அப்படிங்கறது வந்து இளம் தலைமுறையினருக்கும் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அந்த பெற்றோர்களுக்கும், பெண்ணை பெற்றிருந்தாலும் சரி ஆணை பெற்றிருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்துல வந்து ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன செலவு செய்யறாங்களோ ரெண்டு குடும்பமும் அதை பங்கிட்டுக்கிட்டா இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வரவே வராது. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா பெண்ணும் அவங்களுடைய படிப்பறிவுக்கு ஏத்த வகையில ஏதோ ஒரு வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை வந்து காப்பாத்துறாங்க.

0: அந்த பெண்ணை வந்து யாரு நீ சாப்பிட்டியா அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான். இப்ப அந்த சினோரியா மாறிட்டு இருந்தாங்க,
1: அவங்களுக்குள்ளேயே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. அதனாலதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து
0: குடும்பத்துல வந்து என்னன்னா உட்காந்து சாப்பிடும் போது இருக்கிறத அனைவரும் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த விமனே வந்து மாறிக்கணும். அந்த பெண்ணே வந்து என்ன பண்ணணும்னா நம்மளும் அதுல கலந்துக்கணும், நம்மளும் அந்த சாப்பிடும் போது நம்மளும் சேர்ந்து அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இருக்கணும். இருந்தால்தான் இது ஏன்னா நம்ம உரிமை, நம்ம நம்ம தான் சமைக்கிறோம், நம்ம சம்பாதிச்சு நம்ம சமைச்சு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும் போது நம்ம ஏன் வந்து நம்ம ஏன் நமக்கே அந்த உரிமை நம்மளே ஏன் அதை மீறணும் இல்லைங்களா? நம்மளும் அதுல வந்து கலந்துட்டு இருந்தா இயல்பாவே அந்த திட்டங்கள் எல்லாமே மாறிடும். இந்த எல்லாம் வெளியில வேலைக்கு போறது வந்து எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருந்தது, பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வேலை, அது வந்து ஒரு ஒரு காலத்தின் கட்டாயம். ஆனா நல்லது, அந்த காலத்தின் கட்டாயத்தினாலதான் பல பெண்களுடைய பல அபரிதமான திறமைகள்
1: வெளிப்படுது,
0: வெளிப்பட்டு எல்லா பெண்ணுமே வந்து ஏதோ ஒரு விதத்துல சமுதாயத்துல பெரும் தொண்டாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா சொல்லலாம். நம்ம சரி நம்ம சொன்ன மாதிரி வந்து சொத்துரிமை மீறப்படுது கிராமங்கள்ல,
1: கல்வி
0: நகரங்கள்ல கல்வி உரிமை சாப்பாடு. சோ அடிப்படை பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய மனநிலை உளப்பாங்கு, அந்த உளப்பாங்கு மாறிடுச்சுனாலே
1: எல்லாமே மாற்றிடலாம்.
0: என்ன மாதிரியான விழிப்புணர்வுகளை கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு ஆணுடைய கண்ணோட்டத்துல நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நாங்க பெண்கள் உரையாடிட்டு இருந்தோம், நீங்க அதை கவனிச்சுட்டு இருந்திருப்பீங்க, நீங்க சொல்லுங்க.
2: மேடம் நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. பெண்கள் வந்து எந்த இடத்துல வந்து குடும்பத்திலயும் சமுதாயத்திலும் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்களுடைய பங்கேற்பு எல்லா வகையிலும் இருந்துச்சுன்னா அந்த அதை சொல்கிறது பெண்கள் வந்து வன்முறையிலும் சரி எந்த பிரச்சனையிலேருந்து அவங்க உரிமைகளையும் சரி பாதிக்கும் வகையில் நல்ல முறையில் செயல்படலாம். பெண்களுடைய பங்கேற்பு குறிப்பாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்தில், அரசியலில், பொருளாதாரத்தில், இந்த எல்லா வகையில் வந்து பெண்களுடைய பங்கேற்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பெண்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படாது. இதே வலியுறுத்தி தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜீவஜோதி பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பெண்கள் தினத்தை முன்னிட்டு ஒரு மாநாடு நடத்தினோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனித சங்கிலி, அதில் வந்து பெண்களுக்கான உரிமைகள் என்னென்ன உரிமைகள் இருக்குது, சொத்துரிமை, பல சட்டங்கள் இருக்குது, அதையெல்லாம் வந்து வலியுறுத்தி ஒரு மனித சங்கிலி நடத்தணும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு. மக்களுக்கு மட்டும் இல்லை, குறிப்பாக வந்து எங்கள் பகுதியில் வேலை செய்கிற இந்த பெண்கள், அந்த மகளிர் சுயதி குழுக்கள் இருக்கிற பெண்கள், ஒரு 3000 பெண்கள் வந்து திரண்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பங்கேற்பு எல்லா வகையிலும் இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஆண்கள் என்ற முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜீவஜோதி பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்கள் தான் முயற்சி எடுத்து பெண்களுடைய ஒத்துழைப்போட அவங்க வளரணும், குறிப்பாக நம்ம பகுதியில் இருக்கிற பெண்கள் வந்து விழிப்பு அடையணுன்ற நோக்கத்தில் தான் இந்த இயக்கத்தையே ஆரம்பித்தோம். இந்த மாநாடே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாநாடு, ஏறக்குறைய 3000 பெண்கள் நடத்தின அந்த மாநாடே பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் தான் எடுத்து நடத்தினாங்க. அதுக்குன்னு ஒரு கமிட்டி உருவாக்கி ஸோ அதிலுடைய அவங்களுடைய பங்கேற்பு அதில் ஒரு பங்கேற்பு கொடுத்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த நிகழ்ச்சிக்கான எல்லாரையும் பொறுப்பாளர்களை வர வைக்கிறது, இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு செயல்படுத்துறது. ஸோ அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும். குடும்பத்தில் கூட சரி என்ன ஒரு சின்ன ஒரு ஒரு முடிவாக இருந்தாலும் சரி அவங்கள கலந்து ஆலோசித்து அவங்களுக்கு அந்த அதில் பங்கேற்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பெண்களுடைய
0: அதாவது நீங்கள் சொல்கிறீங்க அந்த அடிப்படையிலே வந்து ஒரு பெண்ணையும் வந்து ஒரு பெண் ஒரு முக்கிய வந்து ஒரு முடிவை எடுக்கும். அதாவது வந்து ஒரு எப்படி ஒரு மந்திரி சபை கூடி எல்லாரும் வந்து அதுல ஆலோசிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து பெண்ணு தான் வந்து ஜீவ ஆதாரமாக இருக்காங்க. அப்ப அந்த பெண்ணுடைய முடிவு வந்து பெரிதா வந்து மதிக்கப்படணும். நீங்க சொன்னது வந்து அது ஒரு நல்ல கருத்து. அது வந்து ஒரு குடும்பத்துல ஆண் மட்டுமே அல்லது குடும்ப தலைவன் மட்டுமே அதை வந்து முடிவு எடுக்காம இவன் குழந்தைங்க கூட அது வந்து அவங்க வந்து சேர்ந்து ஒரு குடும்பம் அப்படிங்கறது வந்து ஒரு ஆண் பெண் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்துதான் நடக்கிறது தான் ஒரு ஒரு ஹோமா இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுடைய முடிவுகளும் மதிச்சு அந்த முடிவுகளை வந்து எடுக்கிறப்ப கூட அது வந்து அது அங்கிருந்தே நம்மளுடைய உரிமைகள் உரிமை என்னன்னா அது வந்து ஒரு அந்த உளப்பாங்கு வந்து நம்மளையும்
2: எங்கெல்லாம் வந்து பெண்களுடைய பங்கேற்பு இருக்குதோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பெண்களுடைய தரம் உயர்த்தப்படும், அவங்களுக்கு உரிமைகள் பாதிக்கப்படாது.
0: ஓகே, இப்போ நீங்க வந்து இப்போ அடுத்தது நம்ம சமுதாய நீங்கன்னா அதிகமா வந்து சமுதாயத்துல நீங்க போய் களப்பணி செஞ்சு அங்க வந்து நிறைய பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வுகளை செஞ்சுட்டு வரீங்க. சமுதாயத்துல என்ன மாதிரி வந்து மட்டத்துல வந்து பெண்களுடைய உரிமைகள் பெரிதா பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க?
1: அடித்தட்டுல இருந்தே பாக்கலாம், பெண்களுடைய உரிமை அடித்தட்டு மட்டத்திலிருந்தே பாதிக்கப்படுகிறது. ஏய் பொட்ட கழுதன் தான் சொல்றாங்க.
3: எதுவும் இல்ல மேடம், திருவள்ளூர் மாவட்டத்துல செங்கல் சூளைன்னு ஒரு பகுதியில் வந்து பெண்கள் 100 கணக்கான பெண்கள் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு காமனா ஒரு கழிப்பறை கூட கிடையாது மேடம்.

0: அவங்களுக்கு. அவங்களுக்கு சாப்பிட்றது கூட வெயிலில் உட்காந்து சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஒரு குடிசை போட்டு கூட கொடுக்காம ரொம்ப கீழ்த்தரமாக அவங்கள வேலையை வாங்கி கூலி.
1: ஆண்கள் அங்கே வேலை பார்க்குற ஆண்களுக்கு குடிசைகள் தனியாக இருக்கா சாப்பிட்றதுக்கு?
0: அவங்களுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப, ஆண்கள் வந்து அது ஏற்கனவே அவங்க வெயிலில் வேலை செஞ்சு அவங்க பழக்கப்பட்டவங்க. பெண்கள் வந்து அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாதவங்க. இப்போ தான் அவங்க வந்து வேலைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து வெயிலில் ரொம்ப வாடி குடிக்கிற தண்ணி கூட அவங்க வந்து உப்பு பயங்கர உப்பு, அந்த தண்ணி கூட அவங்க சுகாதாரமான முறையில் ஏற்பாடு பண்ணுறது கிடையாது. கழிவு நீர் வசதி செஞ்சு கொடுக்கறது கிடையாது. அதே போல் கூலியும் பார்த்தீங்கனாக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு ஒரு கூலி தான் கொடுத்துட்ருக்காங்க. மிகவும் கீழ்த்தரமான நிலைமையில் தான் அவங்கள வச்சுட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் வேலை அவங்கள எப்போ தேவைப்படுதோ அப்போ கூட்டுக்கிறாங்க வேலைக்கு. அவங்களுக்கு ஒரு ஓய்வுன்றதே கிடையாது. அங்கேயே செங்கல் சூழலையே அவங்கள தங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஓய்வே இல்லாமல் தான் அவங்க வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பிரச்சனைங்க கூட ஆச்சு. இதுக்கான போராட்டங்கள் எல்லாம் பண்ணி இப்போ வந்து 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்காகவும் எங்கள் இயக்கம் அதுக்காக பாடுபட்டு இன்னைக்கு அவங்களுக்கு லெட்டின் பாத்ரூம் எல்லாம் அவங்களுக்கு தனியாக கழிப்பறைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கோம்.
1: வேலை பார்க்கும் இடங்கள்ல குறிப்பா வந்து கூலித்தட்டத்துல கூலி வேலை செய்யறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது இருக்கு அப்படிங்கிற
2: வீட்டு வேலை செய்யற பெண்
1: அதை சொல்லணும். அது உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு நீதான் அசோசியேஷன் இருக்கா மேடம்?
0: இருக்கு மேடம், மனுஷன் ஒரு இயக்கம் இருக்காங்க. அந்த இயக்கத்துக்கூட சேர்ந்து
2: ஜீவஜோதி இயக்கத்திலேயே இருக்கு,
0: சங்கத்தோட சேர்ந்து இருக்கு அந்த மனுஷன்.
1: அதாவது வந்து அவங்க வீட்டு வேலை செய்யறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்கள எனக்கு ஒன்னா முதல்ல வந்து என்ன, ஏதாவது அந்த வீட்டுல ஒரு பொருள் திருடு போச்சு அப்படின்னா உடனே அவங்க வந்து என்னன்னா சந்தேகம் வந்து அந்த வீட்டுல வேலை செய்யறவங்களதான் இருக்கும். அப்ப வந்து ஒரு அடிப்படை மனிதாபிமானம், அதாவது வந்து வீட்டுல வேலை செய்யறவங்க வந்து அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி அவங்க படிப்பறிவுக்கு ஏத்த மாதிரி அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க அவ்வளவுதான். அப்போ வந்து ஒரு பொருள் திருட்டு போச்சு அப்படின்னா அது வந்து அவங்க தான் எடுத்து
2: தெரிஞ்ச
1: ஒரு வேலையை அவங்க செய்யறாங்க.
2: சமுதாய கண்ணோட்டம் என்னன்னா மேடம், அவங்க வந்து பற்றாக்குறையினால போதுமான சாப்பாடு, வீட்டு வேலைன்னா என்ன உங்களுக்கு சாப்பாடு, அதுக்குதான் மெயினா வருவாங்க. அதனால பற்றாக்குறையினாலதான் வராங்க. இப்படி திருடி இருப்பாங்கன்ற ஒரு தவறான கண்ணோட்டம் வந்து சமுதாயம் அது கண்டிப்பா
1: மாறணும்.
2: மாறும் பொழுதுதான் அந்த வீட்டு வேலை செய்யற பெண்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு உரிமை.
1: பாத்தீங்கன்னாக்கா இந்த நகரத்துல, நீங்க சொல்றது மேபி கிராமங்கள்ல இருக்கலாம், நகரத்துல வந்து நிறைய பெண்கள் வந்து, அதாவது பல வீடுகள்ல வேலை பண்ற பெண்கள் வந்து அவங்க வீட்டுல வந்து ஒருவரா மதிக்கப்படுறாங்க, நல்ல உணவுகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது.
0: இந்த மாதிரி சங்கங்களால தான் மேடம் அவங்க செய்யறாங்க. அவங்க சங்கங்கள், பல சங்கங்கள் இது போராட்டங்கள் நடத்தி அவங்களுக்கு கூலி வந்து சம கூலி தரணும், சும்மா குறைந்த கூலி தரக்கூடாது, 500 ரூபாய் 200 ரூபாய் கூட வேலை செய்யறவங்க இருக்காங்க. இப்ப வந்து அவங்களுக்கு 100 ரூபாய் தரணும், உணவு கரெக்டா தரணும், வருஷத்துல அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி எல்லா சங்கங்களும் இணைந்து இது போராட்டங்கள் பல நடத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்க சில விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இப்ப பெண்களுக்கு வீட்டு வேலை செய்யும் பணியாளர்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க.
2: அது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. இந்த மாதிரி இயக்கங்கள் மூலமா அவங்க ஒரு கூட்டமோ விழிப்புணர்வு நடத்தும் பொழுது ஓ இப்படி வேலை செய்யறவங்களுக்காக இவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு பயம் கூட சொல்லலாம். அது ஒரு பயமும் சொல்லலாம். இன்னொன்னு நம்மளா மாதிரி மதிக்கப்பட வேண்டியவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் வேலை செய்யறவங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸும் வீட்டு உரிமையாளர்களுக்கு கிடைக்குதுன்றதுனால சொல்ல வர
1: கண்டிப்பா. அதுல நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அதிக அளவுல வந்து படிக்காத பெண்கள் போய் வேலை செய்யறது வந்து கார்மெண்ட் ஃபேக்டரிஸ். அவங்களுக்கும் அங்க வந்து நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? நீங்க ஏதாவது வந்து அவங்களுக்காக போராடினது அந்த மாதிரி ஏதாவது?
0: எக்ஸ்போர்ட் கப்பல வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து ஒரு 9 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மேடம். ஒரு பெண், அவங்களுடைய பேர் சொல்ல வரும்ல, 9 வருஷம் வேலை செஞ்சு மாதம் வந்து 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க. அவங்க ஒரு 9 வருஷம் வேலை செஞ்ச வரைக்கும் அவங்க உடல்நிலை வந்து ஆரோக்கியமா நல்லா இருந்தது. 9 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டோம்னா அவங்க கணவர் வந்து கண்டிப்பா நீ வேலைக்கு போய் தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தினாரு. அவங்களால போக முடியல, முடியலனாலும் பரவாயில்ல நீ போய் தான் ஆகணும். வருமானம் வந்து மாதம் 5000 வர வருமானம் குறைஞ்சிடுதுன்னா ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. கொடுமைன்றது வந்து அவளுக்கு பணம் ரிட்டைர்மெண்ட் எழுதி, வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் எழுதி வெளியே வந்துட்டான். அந்த பணம்லாம் கூட வந்து அவ பேருக்கு வராம அவங்க ஆபீஸ் மூலயமா போய் ஆளுங்களை பிடிச்சி இவர் பேருக்கு வரா மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எல்லாம் அந்த பொண்ணுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காம ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காரு அவர். அந்த பொண்ணையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டார். அது எங்க இயக்கத்து மூலயமா நாங்க என்ன பண்ணா காவல் நிலையத்தில் அணுகி அந்த பொண்ணுக்கு சேர வேண்டிய எல்லாமே அந்த பிஎஃப் பண்ணோம், எல்லாம் இஎஸ்சி பண்ண எல்லாமே நாங்க அவளுக்கு கிடைக்க வழிவகை செய்தோம். பாலியல் பலாத்காரமும் அதே மாதிரி ஒரு சில இடத்துங்கள நிறைய நடந்திருக்கு. அதாவது செல்போன் மூலயமா நீ இந்த மாதிரி நீ லேட்டா வர அவளை எவ்வளவு கட்டாயப்படுத்திருக்காங்க. அவ இடங்களோன்னா அவளை ரொம்ப கொடுமை பண்ணி வேலைக்கு வர வைக்காம வெளியில அனுப்புற அளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த மேனேஜருங்க பண்ணிருக்காங்க.
1: கண்டிப்பா ஆமா. அந்த அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து அந்த செல்போன்கள் வந்து அந்த டெக்னாலஜி ஒரு பக்கம் வந்து வளர்ந்துட்டே போனாக்க அந்த டெக்னாலஜினால சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்து பெண்கள் சந்திச்சுட்டு தான் வராங்க. இந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த இப்போ போன்ல கூட வந்து சில சமயங்களை நம்ம வந்து நிறைய இந்த கமிஷனர் இன்டர்வியூ எல்லாம் பாக்குறப்போ வந்து ஆபாச பேச்சுக்கள் வந்து அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட வந்து திடீர்னு போன் பண்ணி வருது. அதெல்லாம் இருந்தா எங்களுக்கு கால் பண்ணி எங்களை சொல்லலாம் சொல்லிட்டு நம்ம வந்து போலீஸ்
2: டிபார்ட்மெண்ட்
1: ஹெல்ப்லைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப அதே போன்ல இருந்த பிரச்சனை போக இப்ப இமெயில் வந்து அனுப்புறது மெசேஜஸ் அனுப்புறது குறிப்பா வந்து இளம் பெண்கள்ல வந்து ரோட்ல போறப்ப வந்து அந்த மொபைல் கேமராவை எடுத்து வச்சு அந்த மாதிரி எல்லாம் வந்து பல முறைகள்ல வந்து பெண்களுக்கே தெரியாம ஆளாகிட்டு வராங்க. இதெல்லாம் எப்படி தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க?
2: இதெல்லாம் நாம தடுக்கணும்னா சமுதாயம்
1: எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு இயக்கமோ இல்ல எல்லாத்துக்குமே ஒரு போராட்டமோ பண்ணி பண்ணி பண்ணி நம்மளால முடியுமா? பண்றோம் நம்ம போறோம். இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பஸ்லயே நான் எடுத்துக்கோங்களேன், ஒரு இடங்கள்ல வந்து நமக்கு வந்து யாரோ வந்து நம்மள ஒரு யூட்டீஸ் பண்றாங்க இல்ல வந்து ஒரு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா பல நேரங்கள்ல பெண்கள் மௌனமா தானே போக வேண்டியிருக்கு. இதுக்கு நாங்க உங்க ஒரு ஹெல்ப்லைனோ இல்லையே ஒரு இயக்கத்தோ எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் பெண்ணுக்கு இருக்கா இல்ல நேரம் பெண்ணுக்கு இருக்கா இல்ல அந்த சமூகம் வந்து அதுக்கு ஒத்துக்குதா இல்லைங்களா? இது எப்படி எப்படி அதை வந்து நம்ம பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சார்.
2: இதெல்லாம்
1: நினைக்கிறீங்க
3: இதற்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய இயக்கங்கள் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஜீவஜோதி சார்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்காக வந்து என்னென்ன சட்டங்கள் இருக்கு அத பத்தி முதல்ல பெண்கள் விழிப்புணர்வு அடையணும்னு நோக்கத்தோடு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய நிறுவனத்துல மாதம் ஒரு முறை பகுதி வாரியா இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த்து சென்னையில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நார்த்து சென்னையில இருக்கிற அனைத்து மகளிர் சுயதி குழுக்களுக்கும் வந்து மாதம் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க அவங்களை அலுவலகத்தில் கூட்டி அவங்களுக்கு வந்து சட்டங்கள் பெண்களுக்கான என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்றத பற்றியான அவங்களுக்கு விழிப்புணர்வு தரோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வொகேட் மூலமாக சொத்துரிமை சட்டம் அவங்களுக்கு என்ன இருக்குது, திருமண சட்டம்னா என்ன, விமன் ரைட்ஸ்னா என்ன, எது எதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு, எதெல்லாம் நீங்க போராடி வாங்கலாம், அந்த மாதிரியான சட்டங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்டு இருக்கோம், விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அதன் மூலமா வந்து அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சி அவங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு வந்து இதை விழிப்புணர்வு சொல்லி பெண்கள் வந்து பாதிக்கப்படாத வகையில வந்து பல விழிப்புணர்வு ப்ரோக்ராம்களை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம்.
1: நீங்க சொன்ன மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குன்னு தெரிய வரணும். இந்த சட்டங்கள் மீறும் போது அவங்க வந்து தைரியமா வந்து குரல் கொடுக்கற தைரியத்தை வந்து இது பண்ணணும்,
2: வளர்த்துக்கணும்.
1: இப்ப இன்னொன்னு வந்து என்னன்னா இப்போ பெண்கள் வந்து ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற போது இன்னொருத்தர் யாரோ ஒரு இயக்கம் வருவாங்க இல்ல யாரோ ஒரு வந்து ஒரு ஹெல்ப்லைன் வரும் இல்ல யாரோ ஒரு அரசாங்கம் வரணும் இல்ல போலீஸ் தான் வரணும் அப்படின்னு இல்லாம பக்கத்துல இருக்கும் ஒரு பெண் கூட வந்து அந்த குரலை வந்து முதல்ல எழுப்பலாம்
0: இல்லைங்களா?
1: அது கூட நம்ம வந்து செய்யலாம். ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு வேலை செய்யும் பெண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற அந்த எஜமான் அந்த வீட்டு உரிமையாளர் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து தன்னோட சகோதரி மாதிரி பாவித்து அவங்களுக்குடைய பிரச்சனை இப்போ நிறைய நடக்குது. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வீட்டு வேலை செய்கிற பெண்களுடைய குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க பல குடும்பங்களில், நிறைய நல்லது பண்ணுறாங்க. பட் இன்னும் வந்து இருந்ததுன்னா பல படிக்காத பெண்களுடைய வாழ்க்கையில கூட வந்து
2: ஒளியேற்றி
1: வைக்கலாம். ஏன்னா நம்மளோட படித்த அறிவை வந்து நம்ம வந்து
2: பயன்படுத்தி
1: ஒரு விளக்கு வந்து ஒரு விளக்கத்தை வச்சு திருக்குறள் படித்தா விளக்குக்கும் பெருமை என்றோ அப்படின்னு ஒரு கவிஞரோட வாசகம் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து அவங்களோட அறிவு வந்து பலருக்கு அது வெளிச்சமாக்கிட்டா அது வந்து நல்லாவே இருக்கும்.
0: ஒரு பெண் வந்து அவங்க வளர்ச்சியை தானே தான் அவங்க வளர்ச்சியை உருவாக்கி தவிர எல்லா இடத்துலயும் வந்து எல்லா இயக்கங்களும் போலீஸும் எல்லாருமே வந்து அவங்க பார்த்துட்டு இருக்க முடியும்.
1: கண்டிப்பா
0: அவங்களுடைய வளர்ச்சி அவங்களே தான் வளர்த்துக்கணும். வளர்த்துட்டு அதுக்கு அவங்க அதையே மீறி அவங்க எல்லாம் மீறி போனாதான் ஒரு இயக்கங்கள் மத்தவங்களை சேர்ந்து நம்ம அது போராட்டம் பண்ணலாம்
1: சேர்ந்து போராடலாம்.
0: ஆமா, முதல்ல வந்து தனி நபர் முயற்சி வந்து நல்லா வளர்த்துக்கணும்.
1: கண்டிப்பா
0: அவங்களுடைய
1: தைரியம் மன தைரியம்
0: தாய்தான் அதை உருவாக்கணும். ஒரு குடும்ப சூழ்நிலை வந்து அவங்க உருவாக்கணுன்றதுதான் எங்களுடைய பணி. அந்த அவங்களுடைய பெற்றோர்களை வர வச்சு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்க பெண்ணை இப்படி வளங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு தைரியம் கொடுங்க, நீங்க இருக்கிற மாதிரி உங்க பெண்ணையே நீங்க அடிமையா வளர்க்காது,
1: அடுத்த தலைமுறையாவது அட்லீஸ்ட் வந்து நல்லா
0: வெளி உலகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய அவங்களுக்கு விழிப்புணர்ச்சியை கொடுக்கணும்.
2: இதற்காக தான் நாங்க இயக்கத்துல நாங்க மேடம் நவம்பர் 25 உலக மகளிர் பெண்கள் வன்முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி, இல்ல போன லாஸ்ட் நவம்பர் 25 உலக பெண்கள் வன்முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி ஒரு கண்டன பேரணி நடத்துறோம். அடிமை தலைகளை முறித்தெறிந்து மரபுரிகளை தரித்தெழுந்து பெண்கள் வெல்க வென்று கூத்திடுவோமடா, பெண்கள் வாழ்க வென்று கூத்திடுவோமடா என்ற பாரதியின் கனவை நனவாக்கும் வகையில் பெண்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்படுகிற வன்முறைகளை எதிர்த்து அந்த கண்டன பேரணி எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நாங்கள் செங்குன்றம் பகுதி பஸ் ஸ்டாண்ட்ல நாங்கள் நடத்தினோம் மேடம். அதுல ஏறக்குறைய 1000 பெண்கள் கலந்து கொண்டாங்க. நல்லா இருந்தது. எங்களுடைய இயக்குனர் ஐயா சூசைராஜ் அவர்கள் தலைமையில் அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம்.
1: நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி இந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறப்போ நம்ம என்னன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து மன தைரியத்தை வந்து அவங்க வளர்த்துக்கிறதுதான் வந்து
2: நம்ம வந்து
1: இருக்கும். அப்புறம் வேற என்ன மாதிரியா நீங்க உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல பெண்கள் ரொம்ப கொத்தடிமைகளாக இருந்து அங்க போய் நீங்க போராடி அவங்கள வந்து
2: தொடர்ந்து போய் அவளை கெடுத்து 4 முறை 5 முறை அப்படியே பண்ணிட்டு சும்மா வேலைக்கு போகும்போது வரும்போதே இல்லீகலாக காண்டாக்ட் வச்சுட்டு பண்ணிட்டு விட்டுட்டான். கர்ப்பம் தரிச்சதும் விட்டுட்டான் அந்த பெண்ணை. குழந்தையும் அந்த பொண்ணு அந்த மன உளைச்சலில் பாய்சன் சாப்பிட்டு அந்த குழந்தை கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் ப்ரீமெச்சூர் சைல்டு குறைமாத குழந்தையாக பிறந்து 7 மாதத்தில் இறந்துடுச்சு. அந்த பெண் வந்து நம்மக்கிட்ட வந்தாங்க, எங்களுடைய இயக்கத்தில் வந்தாங்க. வந்து நாங்கள் அதற்கு வந்து சட்ட ரீதியான, அதாவது இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வந்து நாங்கள் லீகல் அட்வைசர் வச்சுருக்கோம் உமன்ஸ் இயக்கத்தில். சட்ட ரீதியாக அந்த பெண்ணுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக அந்த பையனை வந்து பிடிக்க சொல்லியிருக்காங்க. பிடிச்சு என்ன பேசிக்கலி என்ன எடுப்பாங்களோ சட்டத்தில் அது ஒரு இது பண்ணியிருக்கோம் நாங்கள். ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே நிறைய இயக்கங்கள்லாம் காண்டாக்ட் பண்ணி யாருமே அவளுக்கு உதவி பண்ண முடியாத சூழ்நிலை எங்களுடைய இயக்கத்துக்கு வந்தாங்க. நாங்கள் வந்து பெண்களை
1: வேற சமுதாய பிரச்சனை
2: வேற வந்து ஒரு ஆண் வந்து ஒரு 30 வயசு ஆண் வந்து ஒரு 14 வயது குழந்தை 14 வயசு அதாவது ஏஜ் அட்டனே பண்ணல, பெண்களுக்குரிய அந்த இது இல்லாதபடி கெடுத்துட்டான் அந்த பொண்ணை. கற்பழிச்சு, கற்பழிப்புன்னு சொல்லலாம், கற்பழிப்பு பண்ணிட்டான் ரெடில்ஸ் செங்குன்றம் பகுதியில். அந்த பெண்ணுக்கும் நாங்கள் வந்து அவனை பிடிச்சி, ஏன்னா அவன் 30 வயதான் கல்யாணமானவன், அந்த குழந்தையை திருப்பி நாம அவனுக்கு இது பண்ண முடியாது. அது வந்து ஒரு
1: அதுவே ஒரு ராங் கவுன்சிலர்.
2: ஆமா, ராங் கவுன்சிலர் ஆயிடும். இன்னொன்று எங்க இயக்கம் அதனால வந்து கெட்ட பேர் உண்டாகணும் அப்படின்னு அவனை பிடிச்சி கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும். ஆனா அந்த
1: இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த நீங்க சொன்ன ரெண்டு
2: மெடிக்கலுமே
1: வந்து செக்ஸ் அபியூஸ் தான். அதுக்காக வந்து பெண்களுக்கு வந்து அப்படின்னா வந்து எங்கெங்க வந்து எப்படியெல்லாம் அந்த பாலியல் தொந்தரவுகள்ல இருந்தும் பாலியல் பலாத்காரங்கள்ல இருந்து தன்னை தற்காத்துக்கிறது அப்படிங்கறத வந்து கண்டிப்பா வந்து பள்ளி
2: உங்களை
1: மாதிரி இயக்கங்கள்ல நிறைய வந்து அவங்களுக்கு வந்து இது
2: கொடுக்கணும்.
1: சமீபத்துல நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருந்த நம்ம சமுதாய துறை அமைச்சர் கூட அவங்க சொன்னாங்க, நாங்க நிறைய வந்து அந்த விழிப்புணர்வுகள்லாம் நாங்க செஞ்சுட்டு வரோம். அதே மாதிரி அரசாங்கம் நிறைய பண்ணிட்டு வராங்க. ஒரு தாம்பரத்துல ஒரு ஹோம் பத்தி சொன்னாங்க. அப்புறம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் செக்ரட்டேரியட்ல 8th floor ஒரு விங் இருக்கு, அது மாதிரி சொன்னாங்க. சோ அந்த சைல்டு அபியூஸ்க்கு ஒரு இது ஒரு நம்பரே ஹெல்ப்லைனே வந்து 1098 இருக்கு. அதுக்கு வந்து நிறைய எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு வந்து அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு விஷயமா வந்து நீங்க சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி நம்ம வந்து எங்க வரோம் அப்படின்னு சுத்தின ஒரு மைய கருத்து எங்க வரும் அப்படின்னா நம்ம வந்து பெண் வந்து தன்னைத்தானே பாதுகாக்கிற அந்த மன தைரியத்தையும் அது பக்குவத்தையும் அவங்க வந்து ஏற்படுத்திக்கிறதா இதுக்கெல்லாம் ஒரு விடிவா இருக்க முடியும் இல்லையா?
2: ஆமாங்க மேடம்,
3: கண்டிப்பா. இதை வலியுறுத்தி பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய நிறுவனத்துல சார்பாக வந்தீங்கன்னாக்கா அதாவது குறிப்பா வந்து அடலசன்ட் கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் பாலியல் கல்வியை பத்தி அவங்களுக்கு நாங்க சொல்லிட்டு வரோம். அதாவது கெட்ட தொடுதல் எப்படின்னா என்ன, எந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களை அபியூஸ் பண்ணுவாங்க உங்களே அறியாம. சோ அதை பத்தி ஆனா வந்து பெண்களுக்கு குறிப்பா வந்து அந்த வளரினம் குழந்தைங்களுக்கு, சோ அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷனை பத்தியான விழிப்புணர்வும் நாங்க கொடுத்துட்டு வரோம்
1: கண்டிப்பா. சோ அப்ப அந்த பெண்களுக்கு வந்து தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருந்தாதான் தன்னைத்தானே அவங்க பாதுகாத்துக்க முடியும் இந்த சமுதாயத்துல. ஏன்னா எல்லா சமயம் சமயத்திலுமே நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து வேலை நிமித்தமாக பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு, பெண்கள் தனியாக பல வெளியூர்களுக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ அந்த பெண் வந்து எல்லாரும் வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்து எல்லாருமே நல்லவர்களா இருப்போம்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் ஒரு சில கசப்பான அனுபவங்களை பெண் சந்திக்கும் வரும்போது அவங்களுடைய மன தைரியத்தையால அவங்க வந்து
2: அதை
1: மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.
2: வேற சொத்துரிமை பிரச்சனைகளும் நிறைய போயிருக்கும் மேடம்.
1: சரி மேடம், இப்போ வந்து வேற என்ன மாதிரியான பெண்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டு அதன் மூலமா உங்க இயக்கத்திலிருந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து நல்லது நடந்திருக்குங்களா?
0: இது ஒரு பொது விஷயம் மேடம். தெரு வந்து அந்த தெருவில் வந்து லாரி போறதுக்கே அலவுடு கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மணல் லாரி, தண்ணி லாரி எல்லாமே அந்த சைடு போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் கூட, ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் இருந்துச்சு. குழந்தைங்க ரோட்ல விளையாடும் போது ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி அவங்க எவ்வளவு பொதுமக்கள் சொல்லியும் வந்து அவங்க அதை சரி பண்ணவே இல்லை, அவங்க நிப்பாட்டவே இல்லை. லாரி வந்துகிட்டே தான் இருந்தது அந்த பக்கம் லாரிங்க. எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எவ்வளவு பண்ணாங்க, அவங்க கேட்கவே இல்லை. நாங்களாம் இந்த இயக்கங்களாம் எங்ககிட்ட இந்த இயக்கத்து மூலயமா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த இயக்கத்து மூலயமா நாங்க என்ன பண்ணோம், ரெடில்ஸ் பகுதியில் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு போராட்டம் மாதிரி நடத்தினோம். எல்லாம் ஒரு 100 பெண்கள் சேர்ந்து ஒரு போராட்டம் மாதிரி நடத்தினோம். நடத்தி அந்த பகுதியில் வந்து இந்த லாரிகள் ஏதோ அந்த போக்குவரத்து வந்து நீங்கள் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போக்குவரத்தில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் போக்குவரத்து காவல் நிலையத்தில். இன்றைக்கி வந்து அந்த பக்கம் அந்த பகுதியில் அந்த வண்டிங்களே போல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த சைடு வெறும் 2-வீலர், காரு, ஆட்டோ இது மட்டும்தான் போதும். மணல் லாரி, தண்ணி லாரி எதுவும் போகாத அளவுக்கு அந்த ஏரியாவில் நாங்கள் அதை நிறுத்தியிருக்கோம். இது எங்கள் இயக்கத்து மூலயமா நாங்கள் ஒரு சாதனை பண்ணியிருக்கோம். நாங்கள்
3: இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமுதாய இயக்கம் வந்து சமுதாயத்துக்காகவும் பாடுபடுறீங்க அப்படின்றது தெரியுது. குறிப்பா வந்து பெண்கள் இயக்கம் மூலமாக வந்து பெண்களுக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், இப்போ சொன்னீங்களா பாலியல் பிரச்சனைகளை வந்து நாங்கள் எடுத்து அந்த தீர்வு காணிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களா, வேற எதனா ஒரு பிரச்சனைகளை வந்து நீங்கள் பெண்கள் இயக்கம் மூலமாக எடுத்து அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்களா?
0: ஒரு சொத்து ரீதியான பிரச்சனைகள் நாங்கள் போயிருக்கோம் சார்.
2: கணவன் மனைவி
0: வந்து கணவருடைய ஒரு உறுப்பினருடைய கணவர் வந்து இறந்துட்டாரு. அவருடைய அண்ணன் வந்து ஒரு காவல் நிலையத்தில் பிசியாக இருக்கார். அவர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த வீடு கூட அவங்க இருக்கக்கூடாது, காலி பண்ணினு சொல்லி அவங்கள எவ்வளோ அவங்க சொத்து வந்து கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு, அவங்கள எப்படியாவது வெளியே எடுத்துட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ சொல்லியும் பக்கத்தில் சொந்தக்காரங்க யார் சொல்லியும் அவங்க கேட்கல. அவங்க மூத்தார் அவர் நீங்கள் வெளியே தான் போய் அவனை இந்த சொத்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எங்கள் அண்ணனே போயிட்டார், இனிமேல் உங்களுக்கு என்ன எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எங்கள் இயக்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒரு முறை, நீங்களாவது கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க போய் பேசினாலும் அவங்க எந்த இதுவும் மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பக்கத்தில் பக்கத்தில் யார் சொன்னாலும் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் வந்து நீங்கள் இதை கம்ப்ளைண்ட் எங்கள் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு செயல்படுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு பெரியார் நகர் போலீஸ் நிலையத்தில் போய், அவரும் அதே போலீஸ் நிலையத்தில் தான் அவர் வேலை செய்கிறார் பிசியாக, அவர் அங்கே போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க மேலதிகாரிகிட்ட போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு அவங்கள வான் பண்ணாங்க, நீங்களே ஒரு காவல் நிலையத்தில் வேலை செய்கிற ஒரு பிசியாக இருந்துட்டு நீங்களே போய் ஒரு பொண்ணுக்கு போய் இந்த மாதிரி அநீதி பண்ணலாமா, கணவனை எழுந்த பெண்ணுனா அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து நீங்களே கழுத்தை பிடிச்சி வெளியேற்றலாம், நீங்கள் தானே ஆதரவாக இருக்கணும், நீங்களே இந்த மாதிரி பண்ணாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணி இனிமேல் அந்த மாதிரிலாம் புகார் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, அடுத்த முறை உங்கள் மேலே புகார் வந்தால் நாங்கள் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வான் பண்ணி அனுப்பிட்டாங்க. அந்த விஷயம் அதுக்கப்புறம் வரல மேடம். இப்போ அவங்க வந்து இப்போ சௌகரியமாக நல்லா அதே வீட்லேயே இருக்காங்க. அவங்க மாமியார் மூத்தார் எல்லாம் நல்லா மரியாதையாக நல்லா ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறாங்க. எங்களுக்கு நன்றி கடிதம் கூட அவங்களுக்கு அதை கொடுத்தாங்க, உங்கள் இயக்கத்து மூலமாக எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தெளிவு ஏற்படுத்தி கொடுத்தீங்கம்மா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி கடிதம் கூட எழுதி கொடுத்தாங்க.
3: வேற எதனா அனுபவங்கள்
2: இன்னொன்று இருக்குது சார். அதாவது ஒரு பெண் வந்து ஒரு கணவன் இறந்துட்டா அவளை வந்து ஒரு பூனை எப்படி குறுக்க ஓடுதோ, ஒரு மிருக ஜீவனுக்கு ஒப்பாக தான் வந்து மதிப்பிடுறாங்க. பூனை குறுக்க போகும் போது அபசகுணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கணவனை இழந்த பெண் எதிரில் வரும்பொழுது அது அபசகுணமாக நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் வந்து பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறதுலாம் சமுதாயம் மறுக்குது. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலை எங்கள் இயக்கத்தின் மூலமாக நாங்கள் ஒரு விதவை திருமணம் நடத்தினோம் சார். விதவை திருமணத்தில் வந்து ஒரு பெண் கணவனை வந்து வாழ்ந்து ஒரே வருஷம்தான் ஆச்சு, அவன் நீரில் மூழ்கி இறந்து போயிட்டான். அந்த பெண்ணுக்கு ரெண்டாவது திருமணம் நாங்கள் செஞ்சு வச்சோம். நம்முடைய பெண் வந்து சின்ன வயசு, 18 வயசில் கல்யாணம் பண்ணி இறந்து கணவன் இழந்து 6 வருஷம் இருந்து 22 வயசு இப்போ 5 மாதம் ஒரு திருமணத்தை, விதவை திருமணத்தை எங்களுடைய இயக்கத்தின் மூலமாக நாங்கள் நடத்தி வச்சோம். இப்போ கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்காங்க. அது மாதிரி இப்போ விதவை திருமணங்கள்லாம் ஆதரிக்கப்படணும். விதவைகள் வந்து இளம் விதவைகள் வந்து எவ்வளவோ நாம் எல்லாமே மனுஷருங்க தான். உணர்வு ரீதியாக வந்து அவங்களையே நம்ம ஒரு நல்ல மனுஷர்களாக கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக இளம் விதவை திருமணங்களையும் நாங்கள் செஞ்சு வச்சுட்டு இருக்கோம் எங்களுடைய இயக்கத்தின் மூலமாக.
0: அதே போல இன்னொரு ஒரு விஷயம் சார், பெண்கள் வந்து சமுதாயத்துல வந்து கண்ணோட்டம், பெண்களை பாக்குற கண்ணோட்டமே தவறான கண்ணோட்டமா தான் சார் இருக்கு பெண்களை. பெண்கள் வெளியுள்ளத்துக்கு வந்தாலும் ஒரு ஆணுடன் பைக்ல போனா கூட அவங்கள வந்து தப்பா தான் பேசுறாங்க. ஒரு சைக்கிளில் வண்டியில் போகும்போதும் சரி, ஒரு ஆட்டோவில் கூட ஒரு ஆண் கூட போகும்போது கூட தவறாக தான் சித்தரிக்கிறாங்க பெண்களை வந்து. அவள் தவறான பெண், இன்னொரு ஆணோட அவள் போயிட்டுருக்கா வெளியே போயிட்டு, ஆனால் அவள் வேற ஒரு உண்மையான நிகழ்ச்சிக்காக தான் அவள் போயிட்டுருப்பா. நல்ல காரியத்துக்காக தான் ஒரு ஆணுடன் சேர்ந்து ஒரு சமுதாய பணிக்காகவோ வேற எதுக்காகவோ அவள் போயிட்டுருப்பா. ஆனால் அந்த தெரு மக்களும் மற்ற மக்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த கூடி பேசும்போது அவள் ஒரு தவறான பெண், இன்னொரு ஆணோட தொடர்ந்து எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கா, பேக்கை மாட்டிக்கிட்டு வந்தேன் போகணும்னு சொல்லி எங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன், இப்படி தவறான கண்ணோட்டத்தோடும் பெண்களை இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சமுதாய முன்னேற்றம் எவ்வளோ அடைஞ்சிருந்தாலும் பெண்ணுக்கு இன்னும் அந்த கேவலமான இதுவை தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க.
1: அதான் இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் திருப்பி திருப்பி நம்ம போடுறதுக்கு என்ன காரணம்னா, பெண்ணுடைய மனப்பாங்கு உளப்பாங்கு எல்லா விதத்திலையும் முன்னேறணும். அதாவது வந்து வெறும் படிச்சு

0: நல்ல பதவிகள்லையும் நல்ல வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணா கூட நம்மளுடைய அடிப்படையில இருக்கிற நம்மளுடைய மனம் வந்து எந்த விதமான பிரச்சனையை வந்து நம்ம வந்து
1: எதிர்கொள்ளக்கூடிய
0: தைரியம். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வந்து எதையுமே வந்து தவறாக பார்க்காம எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல பார்க்கணும் அப்படிங்கிற, அதாவது வந்து இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து நகைகளுக்கும் வெறும் புடவைகளுக்கும் வந்து ஆசைப்படுறவங்களா வந்து ஒரு தீபாவளி சமயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய ஜோக்ஸ் அப்படிதான் வரும். ஆண்கள் சம்பாதிச்சு கொடுப்பாங்க, அதை பெண்கள் செலவு பண்ணுவாங்க, நகைய வந்து நகை உள்ள கடைக்கு போனா ஒரு நாள் அப்படின்னு,
1: அது ஒரு இமேஜ் கிரியேஷன்.
0: அதாவது பெண்கள் வந்து எப்பயுமே வந்து வெறும் விளம்பரங்களை நம்பி ஏமாந்துருவாங்க அப்படிங்கிற வந்து அந்த லெவல்ல தான் பெண்களை வந்து சித்தரிக்கிற வகையில வந்து நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம நம்மளும் வந்து மன ரீதியாகவும் சரி, நம்ம வந்து நம்மளுடைய அறிவு ரீதியாகவும் சரி, நம்மளுடைய மன நம்மளுடைய தைரியங்களையும் நம்மளுடைய உள்ளத்தையும் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்ம மேம்படுத்தினா உண்மையிலே வந்து நம்மளுடைய உரிமைகள் எக்காரணமும் யாராலையும் மீறப்படாது, அப்படியே பறிக்கவும் படாது, அப்படியே அது பறிச்சாலும் அது வந்து ஒரு இன்னொருத்தர் வந்து அதை காப்பாத்தணும் இல்லாம நம்மளே நம்மளை எதிர்கொண்டு காப்பாத்தி அதை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோட கருத்தோடையும் நம்ம இன்னைக்கு வந்து விடைபெறலாம். இப்போ நம்ம பேசின கருத்துக்கள் எல்லாமே நேர்கள் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இப்ப சொன்ன மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த இயக்கம் இவங்க கிட்ட நீங்க அணுகலாம். இவங்களுடைய தொலைபேசி என்ன இவங்க இப்ப சொல்லுவாங்க, திருப்பி திருப்பி நாம திருப்பியும் சொல்றதுக்கு என்ன, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வந்து ஒளிபரப்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யாரும் நமக்கு வந்து பின்னாடி வந்து உதவுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதை விட நம்மளே நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறது, நம்மளுடைய அறிவையும் சரி நம்மளுடைய மனங்களையும் சரியா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லதுதான் நடக்கும். சோ நேர்களே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஜீவஜோதி பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். நீங்க சொல்லுங்க மேடம் உங்களுடைய போன் நம்பர்.
1: எம் மாலா, ஜீவஜோதி பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் பொருளாளராக இருக்கிறேன். நம்பர் 9940273911. மறுபடியும் சொல்லுகிறேன், 9940273911.
2: ஜீவஜோதி நிறுவன நம்பர் வந்து 2559192900. இதுக்கு இந்த தொடர்பு கொண்டாக்க எங்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் இதை எங்கள்கிட்ட எல்லா தகவலும் சொல்லிடுவாங்க. நாங்கள் உங்களுக்காக எப்போ வேணாலும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கோம். நாங்கள்
3: இந்த வாய்ப்பு அளித்த எம்ஓபி சமுதாய வானொலி மையத்திற்கு எங்களுடைய பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கோம்.
0: கண்டிப்பாக
3: இந்த வாய்ப்பு அளித்தவங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றோம்.
0: எங்கள் நேயர்களுக்காக பெண்கள் உரிமை எல்லாம் எந்தெந்த வகையில் மீறப்படுதுங்கிறதுக்கு ரொம்ப அழகாகவே இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு எங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுறேன். உங்க வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தா பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினைச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.7.
1: வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி. வழங்குவது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: புள்ளியெட்டு. ஒரு நாள் மதர் தெரேசா அவங்கள வந்து கெஸ்டா ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினாங்க. அதில் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மதர் தெரேசா அவங்க ஒரு பெரிய பேக் எடுத்து யாரும் தொடாமல் இருந்த சாப்பாடை வந்து அவங்க எடுத்து அந்த கவர்க்குள்ளே போட்டிருந்தாங்க. ஒருத்தர் இதை பார்த்துட்டு வந்து, ஏமா இதெல்லாம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வேணும்னா நாங்களே சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு. இல்லை இல்லை, அப்போ இவங்க மதர் தெரேசா அவங்க சொன்னாங்க, இல்லை இது யாரும் எடுக்காமல் தொடாமல் இருந்த சாப்பாடு, அதனால தான் நான் இதை எடுக்கிறேன், இவங்களுக்கு வேண்டாம், ஆனால் வந்து அங்கே தேவைப்படுற நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இதுவே பெருசு தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே ஐஸ்வர்யா. என்னடா எடுத்த உடனே மதர் தெரேசா சாப்பாடு அப்படி இப்படின்னு பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்கே வந்து அதை பத்தி தான். ஒரு சின்ன வயசு குழந்தை, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை கிட்ட நம்மளுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டாலே நீர், வாயு, உணவு அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் இதெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சோம்னா இதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்றோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நீர், வாயு அப்படின்னு பார்த்தா அதுக்கு நம்ம எக்கச்சக்கமான காரணங்கள் சொல்றோம். அதை இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட், அதனால தான் அதெல்லாம் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்றோம். புதுசா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா 40% ஃபுட்டு நம்ம இந்தியா முழுக்குமே வேஸ்ட் பண்றது மாதிரி காட்டியிருக்காங்க. இதுக்கு காரணம் யாருங்க? இதுக்கு காரணம் கண்டிப்பா நம்ம தான். நம்ம வந்து அது கரெக்டா அதை யூஸ் பண்ணாம அது யார் எதுக்கோ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடுறனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதுக்காக நம்மளுக்காக 3 பேர் நம்ம ஸ்டுடியோல வந்திருக்காங்க. 3 பேரும் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பா அவங்களுக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். வெல்கம் டு எம்ஓபி சமுதாய வானொலி. இன்னைக்கு எல்லாரும் எல்லா பிரச்சனையும் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. கேன்சர் பத்தி பேசுறாங்க, எய்ட்ஸ் பத்தி பேசுறாங்க. பட் ஃபுட்டுன்றது நம்மளுக்கு கிடைக்கிறனால என்னவோ யாரும் அதை பத்தி பெருசா பேசுறதில்ல. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து அதை பத்தி தான். நீங்க ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி எங்கெல்லாம் டிராவல் பண்றீங்க, ஸோ இந்த தருணத்துல எங்கெல்லாம் அளவுக்கு மீதி ஃபுட்டு வேஸ்ட் பண்றதா உங்களுக்கு படுது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. வைத்தீஸ்வரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். ஃபுட்டு எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க, நான் சொல்லுவேன் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வந்து இது ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பசங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி அந்த இதெல்லாம் வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்தமிச்சாங்கன்னா, ஸ்கூல் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு, பொதுவாகவே குழந்தைங்களுக்கு வந்து இந்த காய்கறினாலே பிடிக்காது. அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், மதியானம் போயிட்டு ஸ்கூலில் வந்து அம்மா இங்கே இல்லை, ஸ்கூலில் தானே அம்மா இருக்க மாட்டாங்க அப்படின்ற இதில் வந்து மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், சாப்பாடு சாப்பிடாது, இல்லைனா வந்து ஒன்று கீழே கொட்டிடுவாங்க, இல்லைனா வந்து அப்படியே சாப்பிடாம டப்பாவில் மூடி எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. இதுலேருந்தே வந்து சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன்.
0: ஓகே, ரொம்ப அருமையாக அவங்க சொன்னாங்க. நம்ம கூட 2 திவ்யா அருங்க இருக்காங்க, அதனால நம்ம திவ்யா ராஜேந்திரன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: தேங்க்ஸ் ஐஸ்வர்யா, என்னை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டது. இன்னைக்கு ஃபுட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் பார்த்தோன்னா, நம்ம வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோம், ஏதோ பசி எடுக்குதுன்னு ஒரு மூடில் நிறைய ஆர்டர் பண்ணிவிடுவோம். ஆனால் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ சாப்பிட்றோன்றது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே மீதியை வச்சுருவோம். அதுக்கப்புறம் டெசர்ட் வேணும், இது வேணும், அது வேணும், எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கணக்கு தெரியாமல் ஆர்டர் பண்ணி நிறைய ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறோம். அது அப்படியே குப்பை தொட்டியில் தான் அவங்க தூக்கி போய் போட போகிறாங்க. இதே நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ சாப்பிட முடியும்னு அளவு தெரிஞ்சு ஆர்டர் பண்ணோன்னா அந்த ஃபுட் வேஸ்டேஜை நம்ம தவிர்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம வீட்டில் வர கெஸ்ட்டுக்கு சமைக்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் நம்மளுக்கு வந்து அளவு தெரியாமல் நம்ம நிறைய சமைச்சிடுறோம், திடீர்னு அவங்க வராமையே போகலாம். அப்படி பார்த்தோன்னா அந்த ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து யாருக்கும் கொடுக்கறதில்ல, எடுத்து போட்டுடுறோம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு அது 4 நாள் வேஸ்ட்டாக போய் அப்படியே திருப்பி குப்பை தொட்டியில் தான் கொட்டுறோம். ஸோ இந்த மாதிரி 2 சினாரியோவில் வந்து நம்ம எவ்வளோன்னு அளவு தெரிஞ்சு ஆர்டர் பண்ணுறது, அளவு தெரிஞ்சு சமைச்சோன்னா அங்கே வந்து ஃபுட் வேஸ்டேஜை தவிர்க்கலாம். இல்லை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதை என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்.
0: கண்டிப்பா திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, அளவுக்கு மீறி நம்ம தெரிஞ்ச நம்மளுக்கு சமைச்சோம்னா அதை வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க நேர்கள் இந்த இது கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் இதில் பங்கெடுக்கலாம். அதுக்கு உங்களுக்கான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வேஸ்ட் ஆகிற ஃபுட் என்ன பண்றீங்க, அதை வந்து தூக்கி போடுறீங்களா இல்லை யாருக்காச்சும் கொடுக்குறீங்களா, அது என்னவா இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. 6512133333 திருப்பி சொல்றேன், 6512133. சொல்லுங்க திவ்யா. திவ்யா நாராயணன் நீங்க சொல்லுங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நீங்க பாத்திருப்பீங்க மேரேஜஸ்ல எல்லாம் போச்சு எவ்வளவு ஃபுட் வேஸ்ட் ஆகுது. இப்போ நாங்க நம்ம சின்ன பசங்களே கூட்டிட்டு போறோம், குழந்தைங்களை கூட்டிட்டு போச்சு, அவங்களுக்கு ஃபுல் இலையில எல்லா சாப்பாடையும் வச்சிடறாங்க. அவங்க வந்து பாதியே வேஸ்ட் பண்ணிடுறாங்க, பாதி என்ன முழுசாவே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. கடைசியில ஒரு அப்பளம் இல்லைன்னா லட்டுவை தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வேஸ்டேஜை நம்ம குறைக்கலாம். ஸோ குழந்தைங்களை விட்டா நம்மளே பாருங்க, நம்மளே எல்லாத்தையும் வாங்கி போட்டுப்போம், கடைசியில வந்து பாதி தான் சாப்பிடுவோம். ஸோ எல்லாமே அந்த அந்த வேஸ்டேஜை நம்ம தானே குறைக்கலாம். நம்மளே வந்து கம்மியாக போட்டுட்டு லிமிட்டடாக சாப்பிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிட்டு அதுக்கப்புறம்

0: கொஞ்சம் இருக்கிற ஃபுட் எல்லாம் கேட்டரிங் சர்வீஸ்காரங்க வந்து ஆர்ஃபனேஜ் இல்லைன்னா வேற யாருக்கும் கொடுத்துடலாம், வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுது.
1: கண்டிப்பா திவ்யா, குழந்தைகள்ன்ற சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம ஒரு வீட்டில் போகும்போது அங்க நிறைய ஃபுட் எல்லாம் இருக்கும். அப்போ வந்து கேட்டாங்கன்னா அவனுக்காக வாங்கின கடைசியில் அவ சாப்பிடவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் குழந்தைகளை தான் சொல்லுவாங்க. அவங்க யாருக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது, பட் நிறைய குற்றச்சாட்டம்ன்ற வரும்போது குழந்தைங்களுக்கு தான் சொல்லும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வைத்தீஸ்வரி?
2: நீங்க சொல்றது உண்மைதான். இப்ப நீங்க குழந்தைங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு குழந்தைய வந்து ஒரு கடைக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா, அந்த குழந்தை வந்து அந்த கடையில வந்து அது கண்ணுக்கு என்னென்ன பொழுதோ அதெல்லாம் வந்து நான் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் வந்து பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க அப்படி அதுங்க கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதெல்லாம் நம்ம விஷயம்லாம் நம்ம பூர்த்தி செய்யணும்னு சொல்றதுக்காக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது எவ்வளவு வெள்ளனு கூட பார்க்க மாட்டாங்க. சில பேரண்ட்ஸ் அந்த குழந்தை கேட்டோன்னே வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, அதை வாங்கிட்டு ஒரு வாய் சாப்பிடும், இல்லனா வந்து என்ன பண்ணும், தூக்கி போட்டுடும். இந்த இதுலலாம் கூட வந்து ஃபுட் வேஸ்டேஜ் நடக்குது. இதே மாதிரி என்னன்னா, இந்த டிவியில இல்ல வேற எங்கேயாச்சும் இந்த ஆட் பார்த்துட்டு குழந்தைங்க வந்து எனக்கு வந்து இதை வந்து எனக்கு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுங்க. ஆனா வந்து அது எப்படின்னு தெரியாது, அது வந்து நம்மளுக்கு வேணுமா வேணாமான்னு கிடையாது. ஒரு இதை பார்த்துட்டு அந்த அட்ராக்டிவ்னஸ் அந்த இதை பார்த்துட்டு எனக்கு இது சாப்பிட்டாகணும், எனக்கு இது ஏன்னா வந்து நம்ம மற்றவங்களே போய் சொல்லிக்கணும், நான் இது சாப்பிட்டேன்டா, இது டிவியில் வந்துட்டு நான் இதை வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படின்னு கூட குழந்தைங்க வாங்கிட்டு கடைசியில் எனக்கு பிடிக்கல. குழந்தைங்க கூட இல்லை, பெரியவங்க கூட இதை பண்ணுறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க.
1: கண்டிப்பா, ரொம்ப அருமையா சொன்னாங்க. இப்போ நம்ம இந்த தருணத்துல ஒரு காலர் நம்மளோட சேர்றாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு வரலாம்.
3: சரி, எங்கள் வீட்டில் மீதி மீற சாப்பாடு டிஃபனு எந்த ஒரு தின்ற வஸ்துனாலும் எங்கள் தெருவில் ஒரு பாட்டி இருக்கும், அந்த பாட்டிக்கு கொடுத்துருவேன். அப்படி அந்த பாட்டி வராத பட்சத்தில் அந்த குப்பை வாடுற தோட்டிங்களுக்கு கவரில் போட்டு கொடுத்துருவேன்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையாக பேசுனாங்க. இப்போது திவ்யா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: வைத்தீஸ்வரி சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அன்பை வந்து அதிகமாக தெரிவிக்கணும்னா நிறைய வாங்கி கொடுத்தா அன்பு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அதை ஒரு வாட்டி அதை சாப்பிட்ருக்கோம், அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதையே எங்கே வெளியே போனாலும் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அது ஒரு வாட்டி டேஸ்ட் தான், அதோட போயிடுச்சு. அந்த குழந்தை என்ன பண்ணும், அதை சாப்பிடாது. இவங்க வாங்கிட்டு வந்து அது வேஸ்ட்டாக போகுது. ஸோ அந்த இடத்துலையும் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல்டாக அவங்களையே கண்ட்ரோல் பண்ணி இது இவ்வளோதான் வாங்கணும் அப்படின்ற ஒரு அளவோட இருக்கணும்.
1: கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு புரிய வைக்கணும் அதோட ஃபுட்டோட அருமையை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக புரிய வைக்கணும். இப்போ நம்மளோட இன்னொரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம்.
5: என் பேர் கிரிஜா. எங்கள் வீட்டில் சாப்பாடு மீந்துத்தனா எங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரம்மாவுக்கு கொடுத்துடுவேன், அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க.
1: ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இப்போ வந்து நம்மளுக்காக மீடியா டிபார்ட்மெண்ட் வழங்கும் ஒரு ஸ்கிட்டு, அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தீபக் அவங்களோட வீட்டில் ஒரு நாள் நடக்கிற சம்பவங்கள் நம்ம ஒரு வட்டி கேட்டுட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட், இது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் RJ ஐஸ்வர்யா.

0: திவ்யா, திவ்யா, அதான் மணிக்கு கேக்கலையா உனக்கு?
1: ஷாலினி, என் ஷர்ட் அயன் பண்ணிட்டியா?
0: நேத்திக்கே அயன் பண்ணிட்டேன், கபோர்ட்ல தான் இருக்கு. திவ்யா, சீக்கிரம் எழுந்துரு, டைம் ஆகுது.
2: இன்னும் 5 மினிட்ஸ் மா.
1: ஷாலினி, ரெடி ஆயிட்டியா? டைம் ஆச்சு, நாம கிளம்பணும்.
0: தீபக் போன் அடிக்குது பாருங்க.
1: யார் இந்த டைம்ல? ஹலோ
2: அம்மா, என் லஞ்ச் எங்க?
0: லஞ்ச் இன்னைக்கு நீ கேண்டீன்ல சாப்பிட்டுக்கோ.
2: கேண்டீன்லயா? ஏன்?
0: நேத்திக்கே சொன்னல இன்னைக்கு நாங்க ஒரு வெட்டிங் போறோம்னு.
2: சரி, காசு கொடு.
0: இந்தா.
2: என்னமா 100 ரூபாய் கொடுக்கற? இதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கூட வராது.
0: நீ என்ன 5-star ஹோட்டலியா போய் சாப்பிட போற? ஸ்கூல் கேண்டீன்ல தானே போய் சாப்பிட போற? அதுக்கு 100 ரூபாய் போதும். வர வர உனக்கு காசோட மதிப்பே தெரியறது இல்ல. உங்க இதெல்லாம் உங்க அப்பா கொடுக்கற செல்லம் தான்.
1: காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? திவ்யா, இந்தா வச்சுக்கோ.
0: 500 ரூபாவா? ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு 500 ரூபாய் எதுக்கு?
1: நான் படிக்கும் போது எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. ஆனா இப்ப நான் சம்பாதிக்கிறேன், எல்லாமே என் பொண்ணுக்கு தான்.
0: ரெண்டு பேரும் எப்படியோ போங்க.
1: திவ்யா, டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. மணி ஸ்கூல்ல திவ்யா டிரா பண்ணிடு. ஷாலினி, ரெண்டு கார்க்கியும் கொண்டு வா.
0: என்ன மணி கார்க்கி?
1: வா ஷாலினி, நம்மளும் கிளம்பலாம்.

0: தீபக், டேபிள் மேல வச்சிருந்த கிஃப்ட் எடுத்துட்டீங்களா?
1: ஆ, எடுத்தாச்சு.
0: தீபக், டாகோட ஃபுட் காலி ஆயிடுச்சு, வரும்போது வாங்கிட்டு வரணும்.
1: ஆ சரி, வரும்போது ஞாபகப்படுத்து.
0: சரி.

0: வாங்க வாங்க உள்ள வாங்க. ஸ்ரீதர், நீ யாருன்னு தெரியுதா? சுந்தரேஷனோட பையன் தீப.
1: சுந்தரேஷன் பையனா? நீ எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட? சின்ன வயசில் பார்த்தது. நானும் உங்கள் அப்பாவும் சின்ன வயசில் வி வேர் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீ என்ன பண்ணுற?
2: நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இதுதான் என் ஒய்ஃப் ஷாலினி, பேங்க்ல ஒர்க் பண்ணுறான்.
1: ஓ, வெரி குட் வெரி குட். பசங்களை கூப்பிட்டு வரல?
2: இல்லை அங்கிள், என் பொண்ணுக்கு ஸ்கூல் இருக்கு, இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அதான் கூட்டிகிட்டு வரல.
1: ஓ வெரி குட் வெரி குட். சரி உள்ளே போங்க, டிஃபன் சாப்பிட்டு வாங்க.
3: எனக்கும்
1: என்னப்பா தீபக், சாப்பிட்டாச்சா?
2: சாப்பிட்டோம், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது.
1: சரி போய் உட்காந்துக்கோங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க.
3: பொண்ணு அழகா இருக்கா? அந்த புடவை தெரியுமா, காஞ்சிபுரம்ல போய் வாங்கிட்டு வந்தாங்களாம்.
4: அப்படியா?
3: ஆமா, நேத்து ரிசப்ஷனுக்கு வந்திருந்தேன், இட்லி போட்டாங்க, அது வந்து கல்லு மாதிரி இருந்தது, நிறைய பேர் சாப்பிடவே இல்லை, அப்படியே இலையிலேயே வச்சுட்டு மூடிட்டு போயிட்டாங்க.
4: அப்படியா?

0: Divya, come, let's eat.
1: I didn't bring my lunch, yaar. I have to go to the canteen. What did you bring?
0: My mom gave some rice. I don't want to eat it. Come, let's go to the canteen.
1: Yeah, let's go. What do you want?
0: Let's get a burger and a Coke.
1: Auntie, rent a burger, rent a Coke and a 5-star. Evlo ach, auntie?
2: 200.
1: Inang, auntie? Morning, me and mom had a terrible fight. She gave me just 100 rupees. What will I do with it? Thank God my dad gave me extra rupees.
0: I know, right? Even my mom does the same. So, did you find any tuitions?
1: No, re. Oh my God, what is it? There's no enough cheese in the burger. It's pathetic.
0: Yeah, let's throw it away.
1: Right, come, let's go.
3: Deepak, போற வழியில கார் எங்கேயாச்சும் ஹோட்டல் கிட்ட நிறுத்துங்களேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த காலையில இந்த கல்யாணத்துல சாப்பாடு நல்லாவே இல்ல.
4: ஆமா, வெட்டிங்க ஒரு நல்ல கேட்டரிங் சர்வீஸ்ல கொடுத்துருக்கலாம். யாரும் சாப்பிடவே இல்ல.
3: என் பக்கத்துல இருந்த மாமி சொன்னாங்க, நேத்து ரிசப்ஷன்ல கூட சாப்பாடு நல்லாவே இல்லன்னு. ஒரு 2,50,000 செலவு பண்ணிருப்பாங்க போல இருக்கு சாப்பாட்டுக்கு. ஆனா சுத்த வேஸ்ட்.
4: ஏய், கண்டிப்பா 2,00,000 ஆயிருக்கும். இன்னைக்கு நிறைய மீதி ஆயிடுச்சு. சரி, இந்த ஹோட்டல் ஓகேவா?
3: ஓகே, போலாம்.

0: வெல்கம் சார், வெல்கம் மேடம், யுவர் ஆர்டர் சார்.
1: என்னப்பா இருக்கு
0: சார்? மீல்ஸ் இருக்கு, பிரியாணி இருக்கு, ஒரு நார்த் இந்தியன் தாலி இருக்கு, சவுத் இந்தியன் தாலி இருக்கு, எல்லாமே இருக்கு சார்.
2: எனக்கு ஒரு நார்த் இந்தியன் தாலி.
1: ஒரு நார்த் இந்தியன் தாலி, ஒரு சவுத் இந்தியன் தாலி.
0: ஓகே, சரி சார்.
1: அப்புறம் ஒரு கோல்ட் வாட்டர் பாட்டில்.
0: என்னங்க சார், நார்த் இந்தியன் தாலி, சவுத் இந்தியன் தாலி?
1: தேங்க்யூப்பா.
2: தீபக், போற வழியில திவ்யாக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போலாம், வீட்டுல சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல.
1: சரி, வாங்கிட்டு போலாம்.
2: எனக்கு போதும் தீபக், என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியல. நீங்க சாப்பிடுங்க.
1: என்னாலே சாப்பிட முடியல, இதுதான் பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னியா? சரி, வேணாம் வச்சுடு.
2: என்னால சத்தியமா சாப்பிட முடியல தீபக், நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் சொல்லுங்க.
1: தம்பி, ஒரு லைம் ஜூஸ், அப்புறம் ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம்.
2: இன்னும் நீங்க சாப்பிட்டு முடிக்கலையா? வேணாம்னா விட்டுருங்களேன்.
1: நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு
0: வரேன். மேடம், டேபிள் கிளியர் பண்ணிட்டா?
2: எஸ், கிளியர் பண்ணிட்டுங்க. தீபக், லைம் ஜூஸ் வேணுமா?
1: எனக்கு இது போதும்.
0: மேடம், டேபிள் கிளியர் பண்ணிட்டுமா?
2: எஸ், கிளியர் பண்ணிட்டுங்க.
1: பில் கொடுப்பா.
2: எவ்வளோ ஆச்சு?
1: 520. சேஞ்ச் இருக்கா 20 ரூபீஸ்க்கு?
2: ஒரு நிமிஷம் இருங்க தீபக், பார்க்குறேன். இந்தாங்க இருக்கு.
1: ஓகே, கிளம்பலாமா? டயர்டாக இருக்குது.

0: சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு.
1: இந்த பிச்சை எடுக்கிறவங்க தொலை தாங்க முடியல.
2: நம்ம ஹோட்டலில் வேஸ்டான சாப்பாடாவது பார்சல் பண்ணி கொண்டு இருக்கலாம்.
1: ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, சிக்னல் போட்டா வண்டி எடுங்க.
3: வீட்டுக்கு
1: எப்போ போகணும்?

0: இவ்வளவு நேரம் நீ எங்க ஊர் சுத்திட்டு இருந்த?
1: நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க?
0: கேட்டுட்டே இருக்க, நீ என்ன என்னை மதிக்காம போயிட்டே இருக்க?
1: அப்பா கல்யாணம் எப்படி இருந்தது?
2: அதுவா கல்யாணம் வந்து?
0: நான் உன கேட்டுட்டே இருக்கேன், நான் முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, அப்புறம் போய் உங்க கதையை வச்சுக்கோ.
1: என்னமா உனக்கு பிரச்சனை? நான் இன்னைக்கு வெளிய போய் சாப்பிட்டேன், மதியம் கேன்டீன்ல சாப்பாடு எனக்கு பிடிக்கல, அதான் லேட். போதுமா?
0: இதோ பாருங்க தீபக், இவ என்கிட்ட எப்படி பேசுறான்.
2: பசிக்குதுன்னா சாப்பிட வந்தா, சாயந்தரம் வந்த உடனே ஆரம்பிக்காத.
0: உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்றதே வேலை. இப்படியே செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அவளை நீங்க தான் கேட்கறீங்க. இப்ப பாருங்க, நம்ம வாங்கிட்டு வந்த பர்கரை என்ன பண்றது?
1: எனக்கு ஒன்னும் வேண்டாம். எனக்கு எப்படி தெரியும் நீங்க வாங்கிட்டு வருவீங்கன்னு? நீங்களே சாப்பிடுங்க, வேணும்னா இல்லன்னா குப்பை தொட்டில போடுங்க.

0: இருக்கு, துன்றத்துக்கு எதுவும் கிடைக்கல.
1: நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா, எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே டெய்லி ஏதாவது கிடைக்கும், வாடா போலாம். இதாண்டா அந்த இடம், ஏதாவது இருக்குதான்னு பாரு.
0: தோ பாரா, ஏதோ ஒரு பொட்டலம் இருக்குது இந்த குப்பை தொட்டில. டேய், இது சூடா வேற இருக்குதுடா.
1: சரி பிரி, என்ன இருக்குதுன்னு பாரு.
0: டேய் பர்கர்டா, வாடா சாப்பிடலாம். வேற ஏதாவது இருக்கான்னு பாரு.
1: வேற எதுவும் இல்ல, இன்னைக்கு இது போதும். The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.

0: வெல்கம் பேக் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே ஐஸ்வர்யா. இவ்வளோ நேரம் எம்ஏ கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வழங்கின ரொம்ப அருமையான ஒரு ஸ்கிட்டை வந்து கேட்டீங்க. அதில் வந்து ஒரு சின்ன குடும்பம், ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை இருக்கிற குடும்பத்தில் அவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகிற மாதிரி அவங்க ரொம்ப அருமையாக காட்டியிருந்தாங்க. இப்போ ஒரு சின்ன குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்குன்னா ஒரு பெரிய சமுதாய ஒரு இதில் பார்த்தோம்னா இன்னும் எவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகும், அதுதான் நம்ம முதல்லேருந்தே சொல்லிட்டு வரோம். நம்ம பேனலிஸ்ட் நம்ம கூட இப்போ இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம கேட்போம் இதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன் நம்ம கேட்போம். ஸோ முதல்ல ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இங்கே கூட இந்த ஸ்டுடியோவில் ஸ்டே பண்ணதுக்கு. முதல்ல நம்ம திவ்யா ஆர் கிட்ட கேட்கலாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன். சொல்லுங்க திவ்யா ஆர், இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலி, நீங்களும் கேட்டிருப்பீங்க அந்த ஸ்கிட்டை, ஒரு சின்ன ஃபேமிலியில் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகுதுன்னா ஒரு பெரிய ஒரு சொசைட்டின்னு பார்க்கும்போது எவ்வளோ நிறைய ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபுட் வேஸ்ட் ஆகலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி சொல்யூஷன், கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அளவுக்கு சமைக்க முடியாது, ஒரு வேஸ்ட் ஃபுட் ஆகலாம், ஃபுட் வேஸ்ட் ஆகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னது?
1: ஐஸ்வர்யா, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் எங்கெல்லாம் ஃபுட் வேஸ்ட் ஆகுதுன்னா மேரேஜ், ரெஸ்டாரண்ட்ஸ், இல்லை எதனா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், பார்ட்டிஸில் வேஸ்ட் ஆகுது
0: கண்டிப்பாக.
1: ஸோ இந்த இப்போ வந்து இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, அவங்க ஆன்லைனில் தான் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களே.
0: ஓகே.
1: ஸோ சில ஆர்கனைசேஷனோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராபிட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது.
0: ஓகே.
1: அண்ட் ராபின்ஹுட் ஆர்மின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது.
0: ஓகே.
1: அப்புறம் அக்ஷய பாத்ரான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் த பிக்சலேட்டர்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது.
0: ஓகே.
1: இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஆன்லைனில் ஃபேஸ்புக் பேஜஸ் அண்ட் வெப்சைட் அதில் வந்து ஃபார்ம் மாதிரி காண்டாக்ட் நம்பரோட ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க.
0: ஓகே.
1: அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்மிட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இங்கெங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வாலண்டியர் பண்ணி ஃபுட் கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ஸோட அவங்க கிட்டலாம் காண்டாக்ட் இருக்கு.
0: ஓகே.
1: ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், ஒரு ஒரு ஒரு மெசஞ்சர் மாதிரி நீங்கள் செயல்படுறீங்க.
0: ஓகே.
1: அந்த இடத்துல போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு யாரு சாப்பாடு இல்லாமல் இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுக்க போறீங்க.
0: ஸோ இவங்க வந்து ஒரு மீடியேஷன் ரோல் மாதிரி,
1: மீடியேஷன் ரோல் மாதிரி இவங்க பண்றாங்க, அந்த மாதிரி இருக்கு. நீங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது

0: ரெக்வஸ்ட் ஆச்சுன்னா நீங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கே கால் பண்ணி டைரக்டா சொல்லிடலாம். இப்ப இங்க ஃபங்க்ஷன் நடக்குது, இத்தனை பேருக்கான சாப்பாடு வேஸ்ட் ஆயிருக்கு, நீங்க உங்க வாலண்டியர் அனுப்புனீங்கன்னா நாங்க வந்து கொடுத்து அனுப்புறோம், இல்ல எங்க வந்து கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்க வந்து கொடுத்து விடுறோம். அப்படி ஒரு சின்ன விஷயம் கூட நீங்க பண்ணலாம். இப்படி பண்ணீங்கன்னா ஒரு விதத்துல நீங்க ஃபுட் வேஸ்ட் ஆகுறத தடுக்கலாம்.
1: சோ இந்த ஆன்லைன் மூலமா இருக்கறனால ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த ரீச்
0: அவங்களுக்கு எல்லா யங்ஸ்டர்ஸோட Facebook ப்ரொஃபைல்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிடலாம். சோ ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம் வந்து இதுல ரொம்ப நல்லா இருக்கு.
1: ரொம்ப அருமை. சொல்லுங்க வைத்தீஸ்வரி, நீங்க
2: இப்ப திவ்யா சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனோட ஹெல்ப் இருந்தாதான் வந்து நம்ம ஒரு இது மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபுட்டு இது வேஸ்ட் பண்ணாம இது பண்றோம் இல்ல. நம்ம ஒரு நம்மளே வந்து வீட்லயே நம்ம இதை பண்ணலாம். இப்போ ஃபுட் வேஸ்ட் ஆச்சுன்னா வீட்லயே நம்மளே வந்து எடுத்துட்டு போய் நம்ம ஒரு சின்ன ஒரு இலையிலயோ இல்ல ஒரு கவர்லயோ வந்து அதை பேக் பண்ணி ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களோ இல்லனா வந்து அந்த தெருவில் இருக்கவங்க போற அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டா அப்படியும் வந்து இது பண்ணலாம். சோ அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஃபுட் வேஸ்ட் பண்றதை விட அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், இது மாதிரி வந்து இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்தே வீட்டுல பழக்கப்படுத்தி விட்டு அந்த குழந்தைங்களை வேஸ்ட் பண்ணாது. அவங்களுக்கு வந்து ஷேரிங் இஸ் கேரிங் அது மாதிரி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம். இது மாதிரி வந்து ஃபுட்டை நீங்க இதா எடுத்துனா மத்தவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிடு, வேஸ்ட் ஆச்சுன்னா இதை வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதை இதோட குழந்தைங்களை வளர்க்கலாம்.
1: ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா கண்டிப்பா வீடுலேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது நம்மளுக்கு மிச்சமான ஃபுட்டை வந்து யார் நம்ம பக்கத்துல இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஸோ எந்த ஒரு இது இல்லாம டைரக்டா நம்மளுக்கு செய்ய முடியாத சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்றீங்க. சொல்லுங்க திவ்யா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களோட சொல்யூஷன் என்னது இது?
3: இப்போ நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். எப்பவுமே சாப்பாடு அவங்க கூட்டிட்டு எடுத்துட்டு போறது சில சமயம் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ வந்து அவங்க என்ன பண்றாங்க, அதை டைரெக்டா குப்பை தொட்டியில கொட்டிடுறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் குப்பை தொட்டியில கொட்டுறதுக்கு அவங்க வந்து ஏதாவது புவர் பீப்புளுக்கு வெளில கொடுக்கலாம், இல்லைனா வந்து வேற யாருக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம், வாட்ச்மேனுக்கு கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கு ஒன்று சொல்கிறேன். ஸ்கூல் காலேஜஸ் எல்லாருக்கும் தட் அவங்க வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி வைக்கணும், லைக் டஸ்ட்பினில் பசங்க எவ்வளோ கொட்டுறாங்க, சிசிடிவி கேமரா மாதிரி அட்டாச் பண்ணணும், யாராவது மானிட்டர் பண்ணுறதுக்கு வைக்கணும், தட் எவ்வளோ பேர் என்ன எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அவங்கள வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு மெஷர் எடுக்கிறது நெசசரி.
1: ஸோ திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் ஒரு மானிட்டரி மெஷர்ஸ் மாதிரி எடுத்து பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி சின்ன சின்ன ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஸ்கூல் இல்லை காலேஜ் அவங்க எடுத்தாங்கன்னா இந்த ஃபுட் வேஸ்டேஜ் அவங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா ஆர் வந்து ஒரு சமுதாய சொசைட்டி பார்வையில் செலிப்ரேஷன்ஸ் அதாவது கல்யாணம் பர்த்டேஸ் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒருத்தர் மூலமாக நம்ம வந்து ஒரு ஆர்ஃபனேஜோ ஒரு 100 பேர் சாப்பிட்றாங்கன்னா அந்த வேஸ்டான ஃபுட்டு வந்து இன்னும் ஒரு 100-50 அட்லீஸ்ட் ஒரு 50 பேருக்காச்சு போய் சேரும். அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ சில பல என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மீறி வைத்தீஸ்வரி அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து வீட்லேருந்து ஆரம்பிக்கணும். வீட்டில் பசங்களை நம்ம சொல்லி அவங்க கிட்ட ஃபுட்டோட அருமை சொன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு வாட்டி அவங்க வந்து ஃபுட்டு வேஸ்ட் ஆகும் போது இல்ல கொட்டணும்னு அவங்க நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன உறுத்தல் ஏற்படும். அவங்களுக்கு அந்த ஃபுட்டோட அருமை நம்ம சொன்னா அவங்களுக்கு அது உறுத்தல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம அருள் ஜோதி அன்னை ஆலயம் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட பேச போறோம். இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பெரம்பூர்ன்ற ஏரியால சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பல ஆர்ஃபனேஜஸ் இந்த மாதிரி ஃபுட்டுக்கு ஐ மீன் ஒரு வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா அவங்க இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சில பல விஷயங்கள் நம்ம MOP சமுதாய லிசனர்ஸ்க்கு சொல்லணும்னு விரும்புறாங்க. அவங்க கிட்ட கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்க.
4: வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளல் பெருமானார். அவர் வாடிய வாட்டம் எதற்காக? பயிர் வாடினால் ஐயோ ஒரு உயிருக்கு உணவில்லாமல் போய்விடுமே, அந்த உயிர்கள் ஆகாரத்திற்கு என்ன செய்வார்கள் என்று ஒரு பயிருக்காக வாடிய வள்ளல் பெருமானார் தோன்றிய புனித பூமியில் உதித்தவர்கள் நாம். அப்படிப்பட்ட மகான்கள் யோகிகள் வாய்த்து வளர்ந்து செழித்த இந்த பூமியில் மலர்ந்த நாம் எத்தகைய உணர்வுகளோடு இருக்க வேண்டும்? நம்முடைய எண்ணம், சிந்தனை, செயல், சொல், வாழ்க்கை அனைத்துமே நாம் வீணாக்குகின்ற ஒவ்வொரு உயிரிலும் இருப்பது இறைவன் அல்லவா? இந்த உணவை நாம் வீணடிப்பதால் இது மற்ற உயிருக்கு ஆதாரமே இருக்குமே என்கின்ற எண்ணத்தை நாம் எல்லளவும் மறந்திடாது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சிந்தனையிலும் அதே உணர்வோடு நாம் வாழ்ந்திட வேண்டும். வள்ளல் பெருமானார் தான் நடந்து செல்கின்ற பொழுது அவரின் கால் பட்டு மண் உடைந்ததற்கே, ஐயோ இந்த மண் கட்டி என் கால் படிந்து உடைந்து விட்டதே என்று வாடினார். அவருடைய தயவு எத்தகையதாக உள்ளது! ஆனால் உழவன் தன்னுடைய வேர்வை சிந்தி உழைக்க அவர் தன் நிலத்தில் உழுது பாடுபட்டு அரும்பாடுபட்டு கொடுக்கின்ற அந்த உணவினை நாம் சிறிது கூட கருணையே இல்லாமல் அதனை உண்டு மீதம் இருப்பதை அப்படியே குப்பை தொட்டியில் போடுவதும் அதனுடைய அருமை தெரியாமல் இருப்பதும் எத்தகைய வருத்தமான ஒரு செயல் அல்லவா? இந்த வருத்தத்தை நாம் எல்லோரும் எப்படி நினைக்காமல் இருக்க முடியும்? நிச்சயம் நாம் ஒவ்வொருவரும் உண்ணும் உணவு உழவன் கொடுத்தது. உண்ணும் பொழுது உழவனை நினைத்து பார், அப்பொழுது நீ நிச்சயம் உணவினை வீணாக்காது வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்வது திண்ணம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லோரும் தொழுதுண்டு பின் செல்வார் என்கின்ற திருவள்ளுவரின் கருத்து என்னவாக இருக்கின்றதென்றால், உழவன்தான் உண்மையான உழைப்பாளி. அப்படி உண்மைக்காகவும் வயிற்று பசியை தவிர வேறெதுவும் தாண்டி ஒரு பெரிய கொடுமை இருக்க முடியாது. சற்று நீங்கள் அனைவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோருக்குமே தெரிந்த விஷயம், நாம் எங்கு சென்றாலும், நம் கிருபானந்த வாரியார் ஐயா சொல்லுவார்கள், நான் பல இடங்களுக்கும் சென்றிருக்கின்றேன், எங்கு சென்றாலும் நாம் கண்ணில்லாதவர்களை பார்க்கலாம், காதில்லாதவர்களை பார்க்கலாம், கையில்லாமல் காலில்லாமல் இருதயம் கூட மாற்றப்பட்டு இல்லாமல் கூட இருப்பவர்கள் கூட அப்படி இப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல விஷயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் வயிறு இல்லாமல் நான் யாரையுமே பார்க்கவில்லை என்பார்கள். இப்படி வராமல் ஒரு உயிர் கூட இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. அப்படிப்பட்ட வயிற்று பசியை தீர்க்கக்கூடிய ஒரு பெரும் பணியினை தான் பல பல ஞானிகள் பல தர்ம காரியங்களை செய்து கொண்டு, தர்மத்தின் மூலமாகத்தான் நீ ஜீவகாருண்ய மோட்சத்தையே அடைய முடியும் என்று வள்ளல் பெருமானார் கூறுகிறார்கள். ஜீவகாருண்யம் என்கின்ற ஒரு பெரிய அருளினால் மட்டுமே இறைவனுடைய அருட்பாதத்தை அடைய முடியும். இந்த ஜீவகாருண்ய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றதென்றால், பசி என்கின்ற பொழுது யார் உணவு கேட்டாலும் அவர்களுடைய தரத்தை பற்றி விசாரியாது தர்மம் செய்ய வேண்டும். அருளலாது அணுவும் அசைந்திடாது. அதனால் அருள் நலம் பரவுக என்று அறைந்தமை சிவமே என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார்கள். பயிர்புறு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரல் ஒன்றென உரைத்தமை சிவமே என்கிறார்கள். பயிர்புறு கரண பரிசுகள்னா, நான் பார்க்கின்ற ஒவ்வொரு பயிர் திரட்சியிலும் இறைவா நீ அல்லவா இருக்கின்றாய் என்று கூறுகிறார். இப்படி வள்ளல் பெருமானார் நமக்காக அற்புதமான வரிகளை எல்லாம் அள்ளி அள்ளி தந்துள்ளார்கள். இந்த வரிகள் எல்லாம் எதனை குறிக்கின்றன? உணவின் அவசியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் அதன் அருட்பெரும் தொண்டினையும் நமக்கு உணர்த்துகின்றது. அந்த அரிசியை நாம் முழுமையாக உண்ணுகின்ற பொழுதுதான் அது தான் பிறந்த பழனை முழுமையாக அடைகின்றது. அதனை நாம் குப்பை தொட்டியில் கொட்டி வீணாக்கி விட்டோமேயானால் அது மோட்சத்தை அடைவதை நாம் தவிர்த்ததாக ஆகிவிடுகின்றோம். அதனால் இன்று பலரும் பசியினாலும் பட்டியினாலும் பாடுபட்டு வருகின்றார்கள். நமக்கு அதெல்லாம் தெரிவது கிடையாது. ஏசி ரூமில் இருந்து கொண்டிருந்தால் காற்று நமக்கு நன்றாகத்தான் வரும். அதை விட்டு நாம் வெளியில் சென்று பார்த்தால்தான் அங்கு எத்தனை பேர் அனலில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியும். அதுபோலதான் நாம் நினைக்கலாம், இன்று எல்லோருமே நல்லா உணவு சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்காங்க, எல்லாருக்குமே உணவு நிறைவாக தானே கிடைக்கின்றது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வெளியில் வந்து பார்த்தால்தான் நமக்கு பல அனுபவங்கள் கிடைக்கும். நமது அருள்ஜோதி அன்னாலயமானது தினம்தோறும் 5000 அன்பர்களுக்கு உணவினை எடுத்து கொண்டு செல்கின்றது. அத்தனை பேரும் வயிறு மட்டும்தான் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய ஒன்று. மற்றது எல்லாமே எது கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா என்று சொல்வார்கள். நிச்சயமாக அவர்கள் தமக்கு தேவைப்பட்ட உணவிற்கு மேல் போட்டுக்கொண்டு வைத்துக் கொள்ள முடியாது. அத்தனை பேர்களுக்கும் பசி இருக்கிறது, அத்தனை பேர்களுக்கும் தேவை இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் வாழ தெரியாமல் தடுமாறுகின்றார்கள். இப்படி நாம் நமது தயவின் மூலம் அவர்களின் பசியை போக்கின்ற பொழுது அவர்களுக்கும் அந்த தயவு மேன்மை வந்து காலத்தால் அவர்களிடத்தில் நல்ல மாற்றம் வருகிறது. ஓ, ஒரு தர்மவான் கொடுத்த உணவாயிற்றே இது, எனக்குள்ளும் அது அன்பு செலுத்திதான் அன்பை வாங்க முடியும். ஒவ்வொரு பொருளின் மூலமாக பொருள் கொடுத்து பொருள் வாங்குவது போல அன்பு கொடுத்துதான் நாம் அன்பை வாங்க முடியும், தயவு கொடுத்துதான் நாம் தயவை வாங்க முடியும். இப்படிப்பட்ட தயவினை வந்து நாம் உணவினை கொடுத்து தான் வாங்க முடியும். எத்தனையோ உயிர்கள் பசியினால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாட்டத்தை எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் எத்தனையோ உயிர் பசியினால் தவித்து கொண்டிருக்கின்றதே, அந்த உணர்வுகளை எல்லாம் நாம் மறந்து ஏனோ பிறந்தேன், ஏனோ வளர்ந்தேன், எதற்காகவோ வாழ்கின்றேன் என்கின்ற உணவிலிருந்து நமக்குள் ஒரு நல்ல மாற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும். நமக்குள்ள இருக்க அருள் ஒளியானது எப்பொழுது பிரகாசப்படும் என்றால் நமக்குள் தயவு மலர்கின்ற பொழுதுதான் பிரகாசப்படும். வள்ளல் பெருமானார் ஓதாமலே உணர்ந்தவர். அவர் எந்த பள்ளி பாடசாலைக்கும் சென்றவர் கிடையாது. பள்ளி சென்ற பொழுது அவருடைய அருள் ஆற்றலை பார்த்து அவருடைய ஆசிரியரே அவரை கொண்டு வந்து இல்லத்தில் விட்டுவிட்டார். இவர் மிகவும் அருளாளர், இவருக்கு பாடங்கள் எல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட அருளாளர் ரொம்ப தெளிவாக கூறியுள்ளார், நான் 6000 பாடல்களை எழுதியுள்ளேன், நான் உரைநடை ஆசிரியர், பதிப்பாசிரியர், புத்தக ஆசிரியர், பாடக ஆசிரியர், திருக்குறள் ஆசிரியர், இத்தனை ஆசிரியராக இருந்த பொழுது இந்த ஆசிரியரோட சிறப்புகள் அனைத்தும் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டதல்ல, என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவுதான் என்று கூறுகின்றார். இந்த தயவினை நாம் எதனை கொண்டு அடைய முடியும் என்றால், தயவை கொண்டுதான் இந்த தயவை அடைய முடியும். இறைவன் அருட்பெரு ஆற்றலோடு எக்காலத்தும் இன்பமயமாக இருக்கின்றார். அந்த கடவுளின் இன்ப ஒப்பற்ற வாழ்வை அடைவதுதான் இந்த மனித பிறவியின் ஒவ்வொருவரின் நோக்கமாக உள்ளது. ஒவ்வொருவரும் இதனை நாம் உணர்ந்து விட வேண்டும். பல திரைகள் நமக்குள் மூடி இருப்பதனால் நமக்குள் உள்ள ஒளி பிரகாசம் மழுங்கி உள்ளது. ஆனால் இந்த திரைகள் எல்லாம் விலக்கப்பட வேண்டும். இதைத்தான் பல அருளாளர்களும் நமக்கு பாடுபட்டு கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். தயவோடு வாழுங்கள், அன்போடு வாழுங்கள், அன்பு இருந்தால் உனக்கு அருள் கிடைக்கும். அருள் அருளே நம்மியல், அருளே நம்முரு, அருளே நம்முருவாம், ஆமென்ற சிவமே. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமே. கருணை இருக்கின்ற உள்ளங்கள் எல்லாமே இறைவன் குடிகொண்டுள்ள உள்ளமல்லவா, அங்கேதானே இறைவன் பூரணமாக குடிவந்திட முடியும். பல கோவில்களுக்கு செல்கின்றோம், பொங்கல் வைக்கின்றோம், அதி உண்டியில் பங்கு பத்திரத்தை கூட அப்படி அப்படியே போட்டுவிட்டு பணங்களை மொத்த மொத்தமாக கொட்டி செல்கின்றோம். இதனாலெல்லாம் இறைவனோட அருள் கிடைக்குமா என்றால் அது சற்று கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனால் இறைவன் எதில் இருக்கின்றார் என்றால் தயவில் தான் இருக்கின்றார். இந்த தயவு எதில் வரும்? மற்றவர்களுக்கு, பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுதுதான் இந்த தயவு மேம்படும். இந்த தயவிற்கு நாம் பெரிய சாதனைகளை எல்லாம் சாதிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. தயவு என்பது தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா என்கின்ற பாரதியாரின் வரிகளுக்கேற்ப எங்கு நோக்கினும் இறைவன் தான், எதிலும் இறைவன் இருக்கிறார், எப்படியும் இருக்கிறார், எதுவாகவும் இருக்கிறார், அதுவும் அவரே, இதுவும் அவரே, உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவு என்று உரைத்தமை சிவமே என்று வள்ளல் பெருமானாரின் வரிகளுக்கு ஒப்ப அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருப்பது இறைவனே என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து நாம் உண்கின்ற உணவினை ஒரு துளியும் வீணாக்காது, இந்த உணவு மற்றவர்களுக்கு பயன்படுமே, இந்த உணவு யாருக்காவது உபயோகப்படுமே என்கின்ற உணர்வு எல்லளவும் நாம் கவனத்திலிருந்து மாறுபடாது இருக்க வேண்டும். நாம் உண்கின்ற பொழுது தினமும் ஒரு அரிசி சமைக்கின்றோமே ஆனால் ஒரு பிடி அரிசி எந்த உயிர் பசியோடு இருக்கின்றதோ என்று எடுத்து வைத்தோமே ஆனால் அந்த குடும்பம் மிகவும் சுபிட்சமாக வரும். எப்பொழுது நாம் தர்ம காரியங்களை உணர்ந்து செய்கின்றோமோ அவர்களின் குடும்பத்தில் குழப்பம் இருக்காது, மன வருத்தம் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது. ஏனென்றால் எல்லா உயிர்களுக்காகவும் அவர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் அல்லவா. எல்லா உயிர்களும் அவர்களை வாழ்த்த தொடங்கிவிடும். இந்த அருட்பணியானது நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே நடக்கும். நிச்சயமாக அருள் சிந்தனை உள்ள அருளாளர்கள் பல இல்லங்களுக்கும் பல தர்ம ஆத்மாக்கள் பலரை நான் சென்று சந்தித்திருக்கின்றேன். அவர்களிடத்திலெல்லாம் கேட்கின்ற பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்று நாம் கேட்டோமேயானால் அவர்களெல்லாம் மிகவும் நிறைவாக பதில் சொல்லுவார்கள். அம்மா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை எப்படி அவர்கள் சொல்ல முடிகின்றது என்றால் அவர்களுடைய அரு தயவுடன் அவர்கள் வாழ்வதால் மட்டுமே இந்த உணர்வு மேம்பாடுடன் அவர்கள் இருக்க முடிகின்றது. அந்த உணர்வு அவர்களுக்கு அருளை வளர்க்கின்றது. அருள் தயவு எல்லா காலங்களிலும் அவர்கள் கையை பிடித்து கொண்டு அவர்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் அவர்களை வழிநடத்துகின்றது. இந்த உணவு ஒவ்வொன்றிலும் நாம் உண்ணுகின்ற பொழுது மிகவும் சிந்தனையோடு சிந்திக்க வேண்டும். நான் உண்ணுகின்றேனே, மற்றவர்களுக்கு இந்த உணவு கிடைக்குமா? முற்காலத்தில் எல்லாம் உண்ணுகின்ற பொழுது ஒரு பிடி உணவு வந்து மற்ற உயிர்களுக்கு அவசியம் என்று எடுத்து வைத்து விட்டு உண்ணுவார்கள். அப்பொழுதெல்லாம் புழக்கடைகள் இருக்கும், அதை எடுத்து வெளியில் போட்டால் காக்கா மற்றும் ஜீவராசிகள் அந்த உணவை உண்டு உயிர் வாழ்வார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் நாம் அப்படி சாதத்தை மீதம் வைத்து இலையில் அப்படியே மடித்து வைப்பதால் அவை அனைத்தும் குப்பை தொட்டியில் கொட்டப்படுகின்றன. மற்றொரு வருத்தப்படக்கூடிய சம்பவம் என்னவாக இருக்கின்றதென்றால் திருமணம் என்கின்ற பேரில் ஆடம்பரமான ஒரு திருமண படோபகார ஒரு சிந்தனையாளர்கள் இதனை ஆரம்பித்து விட்டார்கள். அது பெருமைக்கு மேல் பெருமைக்கு மேல் பெருமை சேர்க்கின்ற வகையில் 40 வகை, 50 வகை, 60 வகை என்று வகைகள் கூடிக்கொண்டே செல்கின்றன. வகைகள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்க முடியுமா? தயவுதான் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்க முடியும். நாம் ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த திருமணம் ஆகின்ற பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் தர்மம் கொடுக்கின்றதால் உணவு வந்து வாழ்த்துக்கு பயன்படும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருமண பந்தத்தில் அன்று வாழ்த்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட உணவு பரிமாற்றமானது இன்று ஆடம்பரத்துக்காக போய்கொண்டிருக்கின்றது. அது பெரிய பாவத்தை அல்லவா அவர்களுக்கு கொடுக்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. அதுவும் மக்கள் அனைவரும் மிகவும் ஆடம்பரமாக இது வீணாகின்றதே என்ற ஒரு துளி வருத்தமும் இல்லாமல் அப்படியே இலையில் அதை கொடுப்பதை அப்படியே கலறிவிட்டு அப்படியே மடித்து கொடுத்து வைத்து அவர்கள் வரும்பொழுது வயிறெல்லாம் துடிக்கின்றது, மனமெல்லாம் வருந்துகின்றது. ஐயோ, இந்த உணவுக்காக எத்தனையோ உயிர் பாடுபடுகின்றதே. இந்தியாவில் மட்டும் உருவாகின்ற 100% உணவில் 30% உணவு வீணாக்கப்படுகின்றது. இது உலகத்திலேயே மிக அதிகமாக உணவுகளை வீணாக்கக்கூடிய நாடு இந்திய நாடாக உள்ளது. எப்படிப்பட்ட அருளாளர்கள், மகான்கள், யோகிகள் தோன்றிய நாட்டில் நாம் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழலாமா? திருவள்ளுவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் கடைசி வரை மனைவியிடம் கூறாமலே ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் எப்பொழுது உணவு உண்ணும் பொழுதும் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து வைத்து ஒரு ஊசியை பக்கத்தில் வைத்து கொண்டுதான் அவர் உணவு உண்ணுவார். மரண படுக்கையில் இருக்கும் காலத்தில் கடைசி நேரத்தில் கூறுகின்றார், நான் உன்னை தினமும் ஒரு குவளையில் தண்ணீரும் ஒரு ஊசியும் வைக்க சொல்லிவிட்டு உணவருந்துவேனே, அதற்கு எதனால் என்று தெரியுமா என்று. அதற்கு வாசகி சொன்னார்கள், நீங்கள் கூறுவது எதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதனால் நான் அதை பற்றி எதுவும் வினாவவில்லை என்று கூறினார்கள். அதன் அர்த்தம் என்ன? நான் என்றாவது ஒரு அரிசி சாதம் சிந்திவிட்டால் அதனை நீ இந்த ஊசியில் குத்தி தண்ணீரில் அலம்பி எனக்கு வைக்க வேண்டும் என்பதற்காக நான் அப்படி ஏற்பாடு செய்திருந்தேன். ஆனால் ஒரு நாளும் ஒரு சாதமும் சிந்தி எனக்கு நீ உணவு கொடுக்கவில்லை. நானும் ஒரு சாதமும் சிந்தி உணவு எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் அந்த குடுவைக்கும் வேலையில்லை, அந்த ஊசிக்கும் வேலையில்லை என்று கூறினார். அப்படிப்பட்ட மகான் தோன்றிய பூமியில் நாம் அவர்களையெல்லாம் மறந்து மயக்கத்தில் தடுமாறி நம் நிலையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 100 இளைஞர்களை கொடுத்தால் நான் இந்தியாவை மாற்றிவிடுவேன் என்று விவேகானந்தர் அன்று கூறினார். இன்று எம்ஓபி சமுதாய இளைஞர் பிள்ளைகள் அனைவரும் மிகுந்த தன்னார்வத்தோடு இந்த சேவையை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு ஏன் இந்த அக்கறை? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதே அன்றி யா வேறொன்றறியோம் பராபரமே என்று கூறினார் அல்லவா நம் ஞானிகள். அந்த வரிகளுக்கொப்ப எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்கின்ற அரிய பெரிய நோக்கத்தோடு உணவு வீணாக்காது வாழ்வது எப்படி என்று வினவிய வினாக்கு என்னால் முடிந்த சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதற்கு எம்ஓபி சமுதாய வானொலி குழந்தைகளுக்கு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: ரொம்ப நன்றிங்க, உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர்

பண்ணதுக்கு. நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அருள்ஜோதி அண்ணா ஆலயம் கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள் மூலமாக நீங்களும் ஏதாச்சும் சேவை செய்யலாம். இதோட நம்ம ஷோவோட முடிவுக்கு வந்துட்டோம். நான் ஷோ ஆரம்பித்தது மதர் டெரேசா அவங்களோட கதையை சொல்லி தான். நான் முடிக்கும்போது சில பல விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன ஒரு கதையில் சொல்கிறேன். உஸ்தாத் ஹோட்டல்ன்ற ஒரு அருமையான படம், இது ஃபுட் சம்மந்தப்பட்டதான். அதில் ஒரு சின்ன சிட்டுவேஷன் இருக்குது ஒரு கிளைமேக்ஸ் பகுதியில். அந்த அதில் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில் மனுஷங்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஆசைப்படுறோம். நம்ம ஒரு சின்ன பெண் கிடச்சிதுன்னா ஒரு பெருசாக நம்ம வந்து ஆசைப்படுறோம். ஒரு சின்ன ஒரு மாருதி கிடச்சின்னா பிஎம்டபிள்யூ, அப்படி எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஆசைகள் இருக்குது. ஆசைகள் இல்லாமல் ஒரு மனுஷனே இல்லை. அப்படி எல்லாத்துக்கும் நம்ம ஆசைகள் குறைகள் எல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம குறைகள் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் சாப்பாடுன்ற விஷயம் மட்டும் இதெல்லாம் மீறி இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோதான் சாப்பாடு முக்கியம், சாப்பாடு இஷ்டம் ஒன்று இருந்தாலும் ஒரு வேளை நம்ம சாப்பிட்ட பிறகு எவ்வளோதான் ஒரு நம்மளுக்கு இன்னும் ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டு காமிச்சாலும் நம்மளுக்கு வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். அதுக்கு மட்டும்தான் நம்ம போதும் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். வேற எதுக்குமே இல்லை, அது நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாமே வேணும் அப்படின்னுலாம் நம்மளுக்கு ரொம்ப டபுள் மைண்டடாக நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபுட் விஷயத்தில் மட்டும் போதும். ஏன்னா நம்ம இன்னும் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஏதாச்சும் வாமிட் அந்த மாதிரி இது பண்ணிவிடும். ஆனால் ஃபுட்டுன்ற விஷயத்தில் போதும் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அதுதான் இந்த ஃபுட்டுக்கூட அருமையும் அதுதான். இப்போ நம்ம இந்த மூணு பேனலிஸ்ட் நம்ம கூட அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம வந்து யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மெசேஜே அதுதான் சொல்ல வரோம். ஏன்னா நம்ம வந்து கொடுக்குறோன்னு நம்ம வந்து அதில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு வேளை பசி அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அந்த ஃபுட்டுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். அந்த ஃபுட்டு வாங்கிறதுக்கு நம்மளுக்கு காசு இருக்குது, அந்த காசுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். அதுக்கும் மீறி அந்த காசு நம்ம கையில் இருக்குன்னா நம்ம வீட்டில் யாரதோட உழைப்பு இல்லை நம்மளோட உழைப்போ அதில் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன விஷயம் நம்மளால் முடிஞ்ச பெரிய பெருசாக நம்ம ஒன்றும் கஷ்டப்பட்டு எங்கேயும் போயெல்லாம் செய்ய வேண்டாம். நம்ம கண் முன்னாடி இருக்கிற விஷயங்கள், கண் முன்னாடி இருக்கிற ஜனங்கள், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவை. ஒரு லைஃப் லாங்னு சொல்லும்போது ஒரு 70-80 இயர்ஸ் இருக்குது. அதுக்கு பெரிய பெரிய நம்ம கையில் காசு இல்லை, அதனால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னலாம் நம்ம ரிக்ரெட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா ஒரு சாப்பாடு மீதி இருந்ததுன்னா அது இன்னொருத்தவங்க கொடுத்தனா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க வந்து நம்மளை இன்னும் அவங்க மனசு சந்தோஷம் அடையும் போது நம்மளுக்கு இன்னும் சாப்பாடு இருக்கும், அதுக்கான வழி காசு கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இன்னும் ஹெல்ப் பண்ணணும்னு நம்மளுக்கு தோணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம இந்த ப்ரோக்ராம் த்ரூ அவுட்டாக அதை தான் நம்ம சொல்ல நினைக்கிறோம். ஒரு ஃபுட்டுன்னும் போது நம்ம கை கண்ணத்தும் தூரத்தில் இருக்குது, இல்லை சாப்பிட்றலாம் அப்படின்ற ஒரு இதில் நம்ம அதை லேசுப்பட்டா எடுக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு நம்மளுக்குன்னு மீறி இருக்கிற வந்து ஃபுட்டை கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும், நம்மளுக்கும் அது பெருசான ஒரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கும் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் மற்றவங்க லைஃப்பில் கொடுக்க முடிஞ்சுதா அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்கள் கூட நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த நம்ம கூட முதல்லேருந்து கடைசி வரைக்கும் இருந்த நம்ம பேனலிஸ்ட் அவங்க கருத்துக்கள் சொன்னதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ரொம்ப அருமையான ஒரு ஸ்கிட்டு காமிச்சு ஃபுட்டோட மதிப்பு சொன்ன அந்த எம்ஏ கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பேரே சொல்ல விரும்பாத ஆனால் ஒரு பெரிய மெசேஜ் கொடுத்த அருள் ஜோதி அண்ணா ஆலயமில் இருந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கடைசியில் நீங்கள் மக்கள், நாங்கள் இந்த ஷோ ஃபுல்லாக பண்ணதே ஃபுட்டோட அருமை சொன்னதுக்கு தான். ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த ஷோ கேட்ட பிறகு ஒரு நிமிஷமாச்சு ஃபுட்டு வேஸ்ட் ஆகும்போது த்ரோ பண்ணணுமா இல்லை யாருக்காச்சும் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு நிமிஷமாச்சும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் இந்த ஷோவோட வெற்றி. மீண்டும் ஒரு நல்ல அருமையான ஒரு ஷோ, ஒரு சமுதாய சான்றலா ஏதாச்சும் ஒரு ஷோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜி ஐ.

0: 7.8. ஹலோ சென்னை,
1: நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி 107.8.
0: இட்ஸ் என்ரிச்சிங். Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM. MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஐஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ரெண்டு மட்டும் இல்ல 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோவா ஆலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.
6: என் கூட இப்போ சிங்கர் மான்சி இருக்காங்க. செம்ம கியூட்டா இருக்காங்க, சூப்பர் வாய்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கும் செம்ம அழகா இருக்காங்க. ஐம் சோ எக்ஸைட்டட் டு இன்டர்வியூ ஹர். வெல்கம் மான்சி, வெல்கம் டு MOP. யூ கம் டு விஷ். ஹவ் இஸ் தி க்ரௌட் ஹியர்?
7: Brilliant. I can't hear myself anymore. I feel like my eardrums have gone blank. So much, you guys are so responsive and everything. Brilliant.
6: Thank you so much. Mansi, you've been part of Bahubali and it's such a huge project. Yes. How was it working with such a great team?
7: Bahubali is an experience by itself. I dubbed for Tamanna and it was by far the most difficult, I could say, the character that I've ever played. Off screen, of course. But then I had to do a completely 360 round degree change to my voice and how it sounds, and a very bassy, a very fighter kind of female as she is seen in the movie. So we had to work a lot as in how to produce that particular sound and எப்படி பண்ணா அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும்ன்றது நாங்கள் வந்து நிறைய விதமாக ட்ரையல் நேரம் எத்த பண்ணோம். So I'm finally happy that it's come out really well. And
6: how did Bahubali happen?
7: Bahubali, I went for the dub test. All the dub test voices went to Rajamouli sir, and engitta solumbodhu character konjam explain pannanga, because they usually give you a briefing about the character before you test, and they told me that you have to sound very rugged and very very strong. Neenga vandu like ரொம்ப அசால்ட்டா அப்படியே கீழே விழுற பொண்ணுலாம் கிடையாது. யூ கிவ் இட் பேக். அந்த மாதிரி ஒரு லேடி, யூர் ஃபைட்டிங் ஃபார் சம்திங் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட்ஸ் வாட் யூ பிலீவ் இன் யுவர் லைஃப். அந்த ஒரு மோட்டோக்காக நீங்கள் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேரக்டருக்கு நீங்கள் எப்படி பேசணும்னு நீங்களே யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல் தி வாய்ஸ் வென் ஆஃப் டு ராஜமௌலி சார், அண்ட் ஐ பிலீவ் ஹீ லைக் மை வாய்ஸ் ரியலி. ஸோ தட்ஸ் ஹவு இட் ஹேப்பன்.
6: கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட், அண்ட் வி லவ் தட் வாய்ஸ் ஆஃப் தமன்னா.
7: தேங்க் யூ.
6: You've done Daddy Mummy in Tamil and Hindi.
7: Tamil I think Mamta Mohandas song apart.
6: Okay.
7: I've done only in Hindi.
6: Okay. Yes. That was a debut song, right?
7: Debut in Bollywood.
6: Yeah.
7: Yes.
6: How was it? How was working with Bollywood studio, and how was what is the difference between Bollywood and Kollywood as far as singing is concerned?
7: See, basically I'm from Bombay. So it was very easy for me to adapt to that style. And since the song is already so famous and we know the song inside out, that kind of poses a small backdrop, because you can't sound like Mamta Mohandas at any point, because I have to be Mansi. And so I was just keeping everything blank. I just went, I chilled out, and I had a ball of a time when I sang the song. We were just chuma jamming and it happened. And DSP sir is a brilliant person to work with. He's very chilled out, you know. Romba jolly ah recording pandrone theriyadu, chuma paadra maadhiri irukku, chuma record pannuvom.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: லைக் யூனோ ஐ நான் வந்து பயங்கரமாக குத்து சாங்கெல்லாம் பாடுவேன், பட் தட் சாங் வாஸ் லைக் அ மெலடி அவுட் நாட் மெலடி அண்ட் வந்து பயங்கர ஃபீலிங்ஸாக ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சு போகிறாங்க அந்த மாதிரி அண்ட் ஆல். ஸோ ஐ ஹேட் டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் டூ திங்ஸ், ஒன் இஸ் அ ப்ரொனன்சியேஷன் பிகாஸ் இட்ஸ் அ வெரி ரா சப்ஜெக்ட் அண்ட் செகண்ட் இஸ் அ ஃபீல். ஐ திங்க் இட் கேம் அவுட் அண்ட் இட் காட் ட்ரான்ஸ்லேட்டட் ரியலி வெல் தேங்க்ஸ் டு ஜிவி சார் பிகாஸ் ஹி வாஸ் தேர் அண்ட் ஹி டோல்ட் மீ ஜஸ்ட் டூ திங்ஸ், டேக் ஹவு மச் அவர் டைம் யூ வாண்ட் டு லேர்ன் த சாங் பட் தென் தீஸ் டூ திங்ஸ் ஷுட் பி பர்ஃபெக்ட். I was like, okay. And then I took some 10-15 minutes and we started recording. And I'm really happy about the fact that we didn't punch anywhere in this song. You know, generally, we punch a lot in songs and we just went in one go. So the feel was like exactly how he wanted because he didn't want to punch. So all these things in my first ever recording, it happened all together. And with Bhadra just standing in front of you, saying you've sung really well and all that. Because we've all grown up watching his movies and listening to songs from his movies. So it was a brilliant feeling.
1: Single take going in a debut is like, yeah, it's amazing.
0: I know, because these days it never happens, you know. Because அந்த காலத்தில் வந்து full orchestra ஓட அவங்க ஒன் டேக்ல பாடுவாங்க. Of course, அந்த மாதிரி நான் பாடலை. But Pallavi full one take, Charanam full one take, that was like a huge thing for me because even as a singer, it's a challenge for me to do that, you know. So I'm happy I could do it.
1: And the padathil endu rendu vari kekkalama please.
0: Sure.

0: ஃபேன்டாஸ்டிக். எப்படிங்க அந்த எமோஷனை கொண்டு வரீங்க வாய்ஸ்ல?
1: அது வந்து தேங்க்ஸ் டு பீப்புள் அரவுண்ட் மீ ஹூ டெல் மீ வாட் தே வாண்ட். கங்கை மேனன் சார் வாஸ் தேர். அப்போது நான் ஜென்ரலி பாட்டு வந்து ஹிந்தியில் எழுதி பாடுவேன். அவர் வந்து என்னை கேட்டு என்னை பார்த்து கேட்டார், மா உனக்கு தமிழ் வராதாமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் நல்லா பேசுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். வந்து அப்படியாமா ஓகே இந்த லிரிக்ஸ் அப்படின்னு சொன்னார். அண்ட் தமிழ் நான் தமிழை டப்புன்னு படிச்சுட்டேன். ஸோ இஸ் லைக் பரவாயில்லம்மா ஹிந்தியில் எழுதி படிக்கிறேன் ஆனால் தமிழ் நல்லா படிக்கிறேன், ஓகே இந்த ஃபீல் எல்லாம் உனக்கு புரிஞ்சதில்ல, வேர்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேவ் மீ 15 மினிட்ஸ் பிரீஃபிங். இப்படிமா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி சொன்னோம், அண்ட் ரூரல் சப்ஜெக்ட் அண்ட் தேனி சப்ஜெக்ட்ஸ் தே வாண்டட் அ ஃபியூ டிக்ஷன்ஸ் ஹியர் அண்ட் தேர். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்தாங்க. பிகாஸ் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அண்ட் ஜிவி சார் ரொம்ப ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக ஹிட்டோனி இது இப்படி இப்படி பாடணும் இப்படி பாடினா நல்லாயிருக்கும். அண்ட் அவர் ஆல்ரெடி பாடி காமிச்சிட்டார் எனக்கு இந்த ஃபீல் இப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு மேலே வாட் எவர் ஐ குட் டூ

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டே.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நம்

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கனாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக அடுத்து வர ஷோ ஹிந்தி ஒலிபரப்பு சேவை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

வெட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் இரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற

0: And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today இங்க இருக்கிறது தமிழ் கல்ச்சரும் தமிழை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன தமிழ் லாங்குவேஜ்ல என்ன லிட்ரேச்சர் இருக்கு அதெல்லாம் படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதோட தமிழ்ல இருக்கிற நிறைய திருக்குறள் போன்ற நூல்களை படித்து அதிலேருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது, நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்தை யூ ஆல் ஹாவ் டு லேர்ன் அண்ட் கேரி இட் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இட்.
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?

கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. என்ன குட்டீஸ், தூங்குற நேரம் வந்துச்சு, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, ஷாலோக்கா கதை கேக்குறதுக்கு தான் வெயிட் பண்றீங்களா? இதோ வந்தாச்சு உங்க ஷாலோக்கா கதை சொல்றதுக்கு. மழலை கதை நேரம் 6. லயா வளர்த்த செடி. லயா பள்ளியிலிருந்து மிகவும் ஆனந்தமாக வீட்டை நோக்கி ஓடுகின்றாள். அவளது மகிழ்விற்கு காரணம் மாலை நண்பர்களுடன் விளையாட போவதை குறித்து அல்ல, அவளது அப்பா சமைத்து வைத்திருக்கும் மாலை டிஃபனுக்காகவும் அல்ல. இன்று லயாவின் அம்மா லயாவிற்கு சில விதைகளை வாங்கி வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். லயாவின் வகுப்பில் செடிகளை பற்றி பயின்றாள். அன்று மாலை அவளுடைய அப்பாவிடம் தனக்கும் செடி வளர்க்க ஆசை என்றாள். தோட்டத்தில் அவளுக்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. ஒரு கட்டம் கட்டி இங்கே நீ உன் செடிகளை வளர்க்கலாம் என்று அப்பா இடம் ஒதுக்கி கொடுத்தார். ஒரு குச்சியால் அவள் லயா என்று கட்டத்தின் கீழே எழுதி கொண்டாள். இது என்னிடம், யாரும் இங்க வரக்கூடாது என்றால் ஆனந்தமாக வாக்களித்தபடியே லயாவின் அம்மா வேலை முடித்து வரும் வழியில் லயாவிற்காக விதைகளையும் வாங்கி வந்தார்கள். மொத்தம் 5 வகையான விதைகளை வாங்கி வந்தார்கள். மொச்சை, துவரை, அவரை, பூசணி மற்றும் சூரியகாந்தி பூ விதைகள் இருந்தன. விதைகளை பார்த்தவுடன் லயாவிற்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள். இதுதான் விதையா? இதுல இருந்துதான் செடி வருமா? அவ்வளவு பெரிய செடி இதுல இருந்தாப்பா வரும்? மரம் கூட இதுல இருந்தா வரும். தேங்காய் தண்ணி குடிப்போமே, அது கூட இது போட்டாதான் வருமா? மாங்காய் பழம் கூட நான் சாப்பிடுவேனே, அது கூட இதுல இருந்தா வருமா? அம்மா எனக்கு வெச்சு விடுவாங்களே ரோஜா பூ, அது வளருமா இது வளருமா? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே அப்படியே தூங்கி போயிட்டா லயா. அவள் கனவிலும் செடிகளும் விதைகளும் தான் வந்தன. மறுநாள் விடிந்ததும் வழக்கத்திற்கு மாறாக லயா யாரும் எழுப்பாமலே எழுந்து விட்டாள். வழக்கமாக அவளை அவளுடைய அப்பா அல்லது அம்மா தான் கொஞ்சியபடி எழுப்ப வேண்டும். அன்று எழுப்பியது விதைகள் தான். அப்பாவின் துணையுடன் தோட்டத்திற்கு சென்றாள். கட்டத்தினை அழகாக மாற்றியிருந்தார் அப்பா. கட்டத்தை சுற்றி குட்டியாக மண்ணை குவித்து வைத்திருந்தார். ஆங்கில எழுத்து W போல 5 விதைகளையும் விதைத்தாள். எவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு தண்ணீர் ஊற்றினாள். பக்கத்தில் இருந்த மரங்களுக்கும் முதல் முதலாக தண்ணீர் ஊற்றினாள் லயா. பள்ளியில் அவளுடைய நினைவுகள் எல்லாம் விதைகள் மீதே இருந்தன. தான் இல்லாமல் அந்த விதைகள் செடியாக முளைத்து விட்டால் என்ன ஆகும்? யாராவது விதையை திருடிட்டா என்ன பண்றது? மழை பெய்து விதை அடிச்சுட்டு போயிட்டா? அச்சோ, என்ன பண்றது? இப்படி பல விதமா யோசிச்சு பயந்தா. தன் ஆசிரியையிடம் அந்த பயத்தையும் கூறினாள். ஆசிரியை அவளுக்கு தைரியம் கொடுத்து அதெல்லாம் எதுவும் நடக்காதுலயா, பயப்பட வேண்டாம் என்றார்கள். மாலை பள்ளி விட்டதும் கடகடவென வீட்டு தோட்டத்திற்கு ஓடினாள். எந்த மாற்றமும் தெரியவில்லை. இரவு இருட்டும் வரையில் அங்கேயே இருந்தாள். இரவு உணவினை கூட அங்கேதான் உண்டாள். 2 நாள் காலை மீண்டும் தண்ணீர் ஊற்றினாள். பள்ளிக்கு கிளம்பும் போது அவள் தோட்டத்து பகுதியில் விதைகளை காப்பதை போல அவளுடைய குடையையும் விரித்து நிற்க வைத்து விட்டு சென்றாள். கேட்டதற்கு மழை வந்தால் விதை நினைந்து விடும் என்றாள். மழையில் நனைந்தால் ஜலதோஷம் பிடித்து விடும் என மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அவள் ஒரு முறை மழையில் நனை

அப்படிதான் ஜலதோஷம் பிடித்து கொண்டது. அன்று மாலையும் செடி முளைக்கவே இல்லை. மூன்றாம் நாள் காலையில் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். தான் தூக்கப்படுவதை லயா உணர்ந்தாள். அவளுடைய அப்பா அவளை தூக்கிக் கொண்டு தோட்டத்திற்கு சென்றார், கீழே இறக்கிவிட்டார். லயாவின் அம்மா லயாவின் கண்களை பின்னால் இருந்து தன் கைகளால் மூடினார். லயா மெல்ல கண்ணு திறந்து பாரு என்றார். லயா மெல்ல கண் திறந்து பார்த்தாள். அவள் போட்ட விதைகள் முளைத்திருந்தது. தலை குனிந்து வணக்கமும் நன்றியும் தெரிவிப்பது போல அந்த முளைகள் இருந்தன. ஹே ஹே என ஆனந்தமாக கத்தினாள். கூடுதல் ஆச்சரியம் என்ன தெரியுமா? லயா என குச்சியில் எழுதி வைத்திருந்தாள் அல்லவா, அங்கேயும் குட்டி குட்டி செடிகள் முளைத்திருந்தன. லயாவின் அப்பா அங்கே கடுகுகளை அவள் பெயருக்கு ஏற்றவாறு போட்டிருந்தார். மற்ற செடிகளுடன் அதுவும் வளர்ந்து அழகாக இருந்தது. நான் நிறைய செடிகளையும் மரங்களையும் வளர்ப்பேன் அப்பா என்று சொல்லிவிட்டு அப்பாவையும் அம்மாவையும் கட்டி அணைத்து கொண்டாள் லயா. என்ன குட்டீஸ், நீங்களும் இனிமே நிறைய செடி வளர்ப்பீங்க இல்லையா? கதை பை விழியன்.

வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும்போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இன்னும் இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிருங்க, டிவி ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல. லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.

நான் ரேகா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இதை வந்து கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்ற மாதிரி இதுல நிறைய சமுதாய விஷயங்கள் இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகுது. நீங்க கண்டிப்பா கேட்கணும், நல்ல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிட்டில நிறைய பில்டிங்ஸ், அதாவது நம்ம வந்து அடுக்குமாடி கட்டி போயிட்டே இருக்கோம். நிறைய பச்சை பல பசேன்னு இருக்கிற இந்த தமிழ்நாடு வந்து ஃபுல்லா மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது நம்மளுடைய வில்லேஜ் விட ரொம்ப சிட்டி வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா கமர்ஷியலா பில்டிங்ஸ் நிறைய ஆயிட்டே இருக்கு. நான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்லுவோம், நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு பிளான்ட் ஆச்சு வளர்ப்போம். அட்லீஸ்ட் வி ஆர் சப்போஸ் ஸ்டேயிங் இன் ஃபிளாட் ஆல்சோ நோ ப்ராப்ளம். நம்ம ஒரு ஒரு பூத்தொட்டிகளையாச்சும் சின்ன சின்ன மரத்தை வளர்த்து நம்ம கொஞ்சம் பெருசாகும் போது மற்றவங்களுக்கு அது வந்து கிஃப்டா கொடுத்துடலாம். நிறைய வீட்டுல வந்து பிளாட்லயே வளர்க்க தொடங்குங்க, செடிகள் வளர்க்க தொடங்குங்க, பூக்கள் வளர்க்க தொடங்குங்க. அப்ப நமக்கு நல்ல நேச்சர்ஸ் கிடைக்கும், பாக்குறதுக்கும் அழகா இருக்கும், நல்ல காத்து கிடைக்கிறது மட்டும் இல்லாம மரத்தை வந்து ஒரு ஒரு மரத்தை வெட்டினா அதுக்கு பதிலாக ரெண்டு செடியை வளர்த்து அது நான் பெரிய மரமா வரணும். பட் நம்ம பிளாட்ஸ்லயே நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே ரோட் சைட்லயே கார் பார்க்கிங்கா இருக்கட்டும், யாராச்சும் இளைப்பாடுறதுக்கு, எல்லாரும் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, எல்லாரும் வந்து லைனா மரம் செடி கொடி இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய மெட்ராஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அது மட்டும் சுகாதாரம் அப்படின்ற போது நம்ம கிளீன்னஸ், அந்த அழகு பியூட்டிஃபுல்னஸ், அதாவது குயின் ஆஃப் கேரளான்னு சொல்ற மாதிரி மெட்ராஸையும் அதே மாதிரி சொல்ற மாதிரி தமிழ்நாட்டை அப்படி ஆக்கணும்ன்ற ஆசை. ஏன்னா நான் ஐம் ஸ்டேயிங் இன் சென்னை, எனக்கு அப்படி ஆக்கணும்ன்ற ரொம்ப ஆசை. நான் பச்சை பசேன்னு நான் ஊட்டி குன்னூர்ல படிச்சு வளர்ந்தனால அதே மாதிரி பூக்கள் நடுவுலயே நான் வளர்ந்துருக்கேன். அது மாதிரி நிறைய வீட்டுல பூக்களும் மரங்களும் பார்த்தா எனக்கு ரொம்ப நேச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க பிரகிருதி, இதை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சர்ஸ் வந்து மரம் செடி கொடிகள் நிறைய வளர்த்து அதனால நிறைய பேர் பலன் அடையணும், எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். எம்ஓபியின் சமுதாய வானொலி மூலமா நிறைய செடி கொடிகள் வரங்க வளங்க வீட்டுக்கு முன்னாடி. பிளாட்ல வைக்க முடியாதவங்க ரோட்ல வச்சு பழங்க, அப்படி ஒவ்வொருத்தரா அட்லீஸ்ட் ஒரு மரம் ஒரு வீட்டுக்கு வளர்த்தாலே சரியான வீடுகள் வந்துடும். தேங்க்யூ வெரி மச்.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
1: எனது வானொலி, எனது சமுதாயம், எனது பெருமை. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: இப்போது குமாரி நேகா ராஜகோபாலன் அவர்கள் பாட இருக்கிறார்கள். அதற்கு பக்கவாத்தியமாக

அச்சித் வயலில் நெய்வேலி திரு கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலாவதாக சித்தி விநாயகம் என்கிற முத்துசாமி தீட்சிதர் அருளிய கீர்த்தனை. ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ரூபகம்.

0: மாமலை, எனக்கு வந்து சாரி வேணும், கட்டிக்க சாரி இல்லை, போட்டு சட்டை இல்லை, எனக்கு எடுத்து கொடுங்க, எனக்கு கஷ்டமாகுது, எல்லாம் கிழிஞ்சு போன சட்டை போட்டுக்கிறேன்னு கேட்குறாங்க, எனக்கு எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்குற மருமலை.
1: ஐயோ, இந்த கேள்வி தொலை தாங்க முடியல, இது ஏன் தான் என் உயிரை வாங்குதோ? வயசான காலத்துல ஒரு ஓரம் போய் உட்கார்ந்துருக்க கூடாது? எதுக்கு உனக்கு காசு? புது புடவையை கட்டிக்கிட்டு எங்க போகணும் உனக்கு? எனக்கு ஏற்கனவே தலைக்கு மேல வேலை இருக்கு. நீயும் சேர்ந்து என் உயிரை வாங்காத. இனி உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியே போ.
2: என்ன ஆச்சுமா, ரோட்ல ஏன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?
0: எங்காச்சும் போலான்னுக்கிறேம்மா, எங்கள் வீட்டுக்காரர் இல்லாமல் எனக்கு கஷ்டமா, எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, செத்துட்டாரு, நான் என்ன செய்ய முடியும்? மருமலை சாரி கேட்குறேன், சாரி எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டேன், அழுதுகிட்டு கிடக்கிறாரோ, எங்கேயாச்சும் வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்ட்டாம்மா. சிரமமாக போகிற ரோட்டுக்கு வந்துட்டு எங்கேயாச்சும் போய் மறைச்சி போய் செத்து போகலான்னுக்கிறேன். ஒன்றுமே தெரியல எனக்கு, யார் எனக்கு உதவி செய்ய போகிறேன்? எல்லாம் என் பிள்ளை இல்லை, என் புருஷனும் கிடையாது எனக்கு, யாருமே இல்லை, அதான் எங்கேயாச்சும் போகிறேன்.
2: கவலைப்படாதீங்கம்மா, நம்ம அரசாங்கம் உங்களை மாதிரி முதியோர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையாக கொடுத்துட்டு இருக்காங்க.
0: அப்படிங்களா? எனக்கு தெரியாதுங்க, 1000 ரூபாய் கவர்மெண்ட் சொல்றேன்னு சொல்றேன் சொல்றீங்க, எனக்கு தெரியாது.

0: என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
1: நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்களா இருக்கட்டும் சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு டூ வீலர்ல போறவங்களா இருக்கட்டும் சரி, எப்பவுமே வந்து சிட்டியை கிளீனா வச்சுக்கிறதுல ரொம்ப லீஸ்ட் அக்கறை எடுத்துக்கிறது நம்ம ஊர்ல தான். நிறைய பேர் வந்து அப்படியே குப்பையை ரோட்ல போட்டுருவாங்க, பேக்கெட்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஏன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து துப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவங்க போறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு யோசிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன் திங் ஐ வுட் லைக் டு சே இஸ் தட் எல்லாரும் தயவு செஞ்சு கேரி சம் டிஷ்யூஸ் வித் யூ பீப்புள், ஆர் முடிஞ்ச வரைக்கும் ரோட்ல நிறைய இடத்துல குப்பை தொட்டி கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, அங்கங்க போயிட்டு ஜஸ்ட் அதை துப்புறதா இருக்கட்டும் இல்ல டிராப் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துட்டு ஜஸ்ட் டிராப் இட் அட் தி பிளேசஸ், அந்த டஸ்ட்பின் இருக்கிற இடத்துலயோ இல்ல குப்பை தொட்டி இருக்கிற இடத்துலயோ போய் போடுங்க. நம்ம ஊரை நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும்.
0: முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது, என்னை மறந்து எந்த நிழல் போனது.
1: நான் தான் உங்கள் கௌதம் பரத்வாஜ் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. கேளுங்க, நிறைய உங்களுக்காக நல்ல நல்ல ஷோஸ் எல்லாம் லைன்ட் அப். அண்ட் ப்ளீஸ் டியூன் இன் டு எம்ஓபியின் சமுதாய வானொலி. தேங்க்யூ.
2: அடுத்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த அப்பன் அவதரித்த கதாமிரதம் என்கிற பாபநாச சிவன் இயற்றிய பாடல்.

0: கேளுங்க கேளுங்க எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான் செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சற்று நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூம் விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சில இல்ல ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினம்.

0: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
2: எஸ்.
1: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
2: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
3: மே ஐ கம் இன்?
2: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
3: ஓகே மேம்.
4: மே ஐ கம் இன் மேம்?
2: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
4: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
1: வணக்கம் மேம்.
4: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
1: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கு

0: பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நம்ம சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவு செய்து குப்பை அங்கங்கே போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியர் சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: நேத்தி பர்த்டே பார்ட்டி எப்படி போச்சு?
1: நேத்தி நான் வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா கேக்கோட எனக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லி
0: பண்ணாங்களே. வீட்டுக்கு போன உடனே அம்மா இருந்தாங்களா? எப்படி?
1: ஆமா, எங்க அம்மா வீட்டுலதான் இருந்தாங்க.
0: அம்மாக்கு ஆபீஸ் போலையா?
1: இல்ல, எங்க அம்மாக்கு எப்பயுமே லீவ் தான், வீட்டுலதான் இருப்பாங்க எப்பயுமே.
0: உன் அம்மா வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க?
1: எங்க அம்மா வந்து நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில தண்ணி ஆக்கி எனக்கு டிஃபன் எல்லாம் ஆக்கி என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து

0: வீட்டில் இருந்திருந்தா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல. அம்மா ஆஃபீஸ்க்கு தான் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் கேக் கூட்டி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க.
1: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். ஏசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் தி ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: அடுத்து பாகே ஜெகஜன்னி என்கிற சுவாதி திருநாள் இயற்றிய கிருதி, ராகம் வாசிஸ்பதி, தாளம் ஆதி.

சாரி பா, வர்க்கிங் விமன் சாங். காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்கும், 10 நிமிஷத்துல காஃபி குடிக்கும், அவசர கூலியல் அறுசுவை சமையல், மாமியார் மாமனார் குழந்தைகள் கணவர் எல்லார் ஆசையும் பாத்துக்கணும் ஒருவர், பசங்களோட ஸ்கூல், கணவரோட ஆபீஸ், மாமனார் மாமியார் உடல் ஆரோக்கியம், சுட சுட சமையல் டிஃபன் பாக்ஸ்.

0: குழந்தைகளை படி படின்னு வறுத்தெடுத்தா திரு திரு திருன்னு முடிப்பாங்க. மல மல மலன்னு வேலைய முடிக்க விறு விறு விறுன்னு ஓட்டம்.
1: சபாடா
2: இப்படி ஓடுற குடும்ப தலைவியா நீங்க? உங்க உடல் நலத்தை நீங்க பாத்துக்க வேண்டாமா? சத்தான உணவை சாப்பிடுங்க, சமத்தான குடும்ப தலைவியா இருங்க. பெண்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: நிறைவாக தில்லானா ராகம் பரஸ், ஏ டிரைவர் ராமநாதபுரம் சீனிவாசய்யங்கார்.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.